0: பிச்சுட்டே இருங்க, நிகழ்ச்சி நிறுத்துருங்க, அப்புறம் கூட இதை கொடுப்போம்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவன் மாதம் 15 நாள், பாரபவ வருடம் ஆடி மாதம் 21 நாள், ஆகஸ்ட் மாதம் 6 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இனி கேட்கலாம் இன்று நமது வானொலியில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சகாண்டு 1948 ஸ்ரவன் மாதம் 15 நாள் பாரபவ வருடம் ஆடி மாதம் 21 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சகாண்டு 1948 ஸ்ரவன் மாதம் 15 நாள் பாரபவ வருடம் ஆடி மாதம் 21 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

பெருமாள் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் திண்டுக்கல் மாவட்ட விதை பரிசோதனை முக்கியத்துவம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட வேளாண் அலுவலர் ஜமுனா ராணி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குவார் MK மணிமேகலை அவர்கள். 7:00 மதுரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக. 7:25 நலமாய்வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள். இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல். 8:00 மதுரத்தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக. 8:30 மதுரத்தென்றல். இன்று காலை 9:00 அரங்கிசை சென்னைஞ்சலாக கேட்கலாம். 10:00 தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர் வினோத் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒளிபரப்பு கேட்கலாம். இன்று நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக. 12:10 இசை மேடை, புவனா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக. 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக. 1:10 எண்ணுயிர் தோழி, தாய்ப்பாலின் அவசியம் குறித்து சித்த மருத்துவர் மற்றும் யோகா நிபுணர் ஜெயந்தி அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து திருமணத்திற்கு மனம் தயாரா என்ற தலைப்பில் உரை வழங்குவர் உதவி பேராசிரியை பாலயோகா மீனா. அமைப்பு உமா மீனா, படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி வானொலி நிலையம். நிகழ்ச்சியை சென்னையஞ்சலாக கேட்கலாம். இன்று பிற்பகல் 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக. 2:15 மதுரத்தென்றல். 2:55 வாணிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:00 பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறும். 5:27 தொடங்கும் மாலை நேர ஒளிபரப்பில் குரலமதம் 346 கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 5:30 மதுரத்தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக. 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னைஞ்சலாக கேட்கலாம். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். நிகழ்ச்சிகை சென்னைஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி உழவர் அனுபவம் நேர்முகம். மீன் வளர்ப்பு குறித்த அனுபவங்களை பகிர்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பேடு ஆர் ரவி அவர்கள். உடன் உரையாடுகிறார் வி சரவணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்கள் அனுபவ கருத்துக்கள். நிகழ்ச்சியை சென்னையஞ்சலாக கேட்கலாம். இன்று இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. 8:05 மதுரத்தென்றல். 8:15 நாடாளுமன்றம் குறித்த நடவடிக்கைகள் டெல்லியஞ்சலாக கேட்கலாம். 8:30 நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் ஹோமியோபதி மருத்துவத்தின் அறிமுகம் மற்றும் சிறப்புகள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் மணிகண்டன் அவர்கள். பகுதி 1 கேட்கலாம். 8:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக. 9:15 மதுரத்தென்றல். 9:30 நாடகமலர் சென்னையஞ்சலாக. சுதேசி சுடர் ஃபாத்திமா ஐங்கார் நாடகம். எழுதியவர் ஜி நிசாநந்தினி. நடிப்பு வி கோவிந்தராஜன், ராமசுவாமி, சுதர்சன், டிஎஸ் லலிதா, ராஜா அப்பாசாமி, டி கிருஷ்ணமூர்த்தி, என் மதன் சந்தர், ஆர் ஜெயகோபால் ஆகியோர். அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். அதனைத் தொடர்ந்து 10:00 பாராளுமன்றத்தின் கேள்வி நேரம் டெல்லியஞ்சலாக. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல். 11:10 எமது ஒளிபரப்பு இனிதே நிறைவுபெறும். இவையாவும் இன்று நமது வானொலியில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: இது நான், இவை என்னுடையவை என்கிற ஆணவப் பற்றுக்களை ஒழிப்பவன் வானத்தவர்க்கும் எட்டாத உயர்ந்த உலகத்தை சென்று அடைவான். குறள் எண் 346, அதிகாரம் துறவு.
1: யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்.
0: இது நான், இவை என்னுடையவை என்கிற ஆணவப் பற்றுக்களை ஒழிப்பவன் வானத்தவர்க்கும் எட்டாத உயர்ந்த உலகத்தை சென்று அடைவான். குறள் எண் 346, அதிகாரம் துறவு.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். நேரம் சரியாக 5:55. இனி கேட்கலாம் நமது வானொலியில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குவர் முனைவர் ஜி ஆறுமுக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களை நின்றிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் சரியாக 6:37 நொடிகள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில்லை 1669 கிலோஹெர்ட்ஸில். நேரம் சரியாக 6:04:10. இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
1: ஒரு புத்த துறவி வழிப்பயணம் மேற்கொண்ட போது கடும் மழையில் சிக்கிக் கொண்டார். மழையில் நனைந்தபடி நெடுந்தூரம் நடந்தார். கண்களில் ஒரு புத்த மடாலயம் தென்பட்டது. அந்த மடாலயத்தின் தலைமை துறவியை சந்தித்தார். இன்று இரவு இந்த மடாலயத்தில் தங்க இடம் தாருங்கள் என்று கேட்டார். தலைமை துறவியோ இங்கு இடமில்லை என்று மறுத்தார். வந்த துறவியோ கெஞ்சினார். தலைமை துறவி மனமிறங்கி இன்று இரவு மட்டும் தங்கிக் கொள்ளுங்கள் என்று அனுமதித்தார். நள்ளிரவில் கடுங்குளிர்காற்று வீசியது. தலைமை துறவிக்கு திடீரென சந்தேகம். புதிதாக தங்க வந்தவர் என்ன செய்கிறார் என்று மறைந்திருந்து கவனித்தார். மடாலயத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. நெருப்பு இங்கே எப்படி வந்தது என்று உற்று கவனித்தார். தங்க இடம் கேட்டு பெற்ற துறவி புத்தரின் மரச்சிலை ஒன்றை நெருப்பு மூட்டி எரித்து அந்த வெப்பத்தில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை துறவிக்கு கடுங்கோபம். தங்க வந்த துறவியை வெளியே துரத்தினார். மறுநாள் புத்தர் சிலையை எரித்த துறவியின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை பீடத்திற்கு தகவல் அனுப்பினார். மறுவாரம் புத்த பீடத்திலிருந்து கடிதம் வந்தது. அதில் உங்களை தலைமை துறவி பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்றிருந்தது. வேர்த்து விறுவிறுத்து போனார். கடிதத்தின் கடைசி பகுதியில் கருணை வடிவமான புத்தரின் மரச்சிலை ஒரு புத்த துறவியின் குளிரை போக்க உதவாவிட்டால் அந்த சிலைக்கும் அர்த்தமில்லை, புத்தரின் கருணைக்கும் அர்த்தமில்லை என எழுதப்பட்டிருந்தது. மேலும் உங்களை சோதிக்கவே அந்த துறவியை அனுப்பினோம், உங்களின் உண்மையான எண்ணத்தை அறிந்தோம் என்றும் எழுதியிருந்தது. மூச்சடைத்து போனார் தலைமை துறவி. தலைமை துறவியின் பதவி பறிப்புக்கு காரணமாக இருந்தது எது? அவருடைய அகங்காரம். வள்ளலார் அகங்காரப் பெய்பிடித்து அலைகின்றீர்கள் என்னும் பொருளில் அகங்காரப் பெய்பிடித்தீர் என்கிறார். ஒரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியும் என பட்டியலிடுங்கள், மற்றவர்களை விட உங்களுக்கு சற்று அதிகம் தெரியும் என எழுதியிருப்பீர்கள். இன்னொரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியாது என பட்டியலிடுங்கள். உதாரணமாக, நமக்கு சாப்பிட தெரியும் ஆனால் சமைக்க தெரியாது. உங்கள் அளவிற்கு உங்கள் மனைவி படிக்காதவராக இருக்கலாம் ஆனால் வாய்க்கு ருசியாக சமைக்கிற திறமை உங்கள் மனைவிக்கு உண்டு என்றால் அந்த அறிவுக்காக நீங்கள் உங்கள் மனைவியை மதிக்க வேண்டும். உங்கள் மனைவி ஒன்றை தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு, உங்களுக்கு தெரியாத ஒன்றை உங்கள் மனைவி தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. நமக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவர்களிடம் இருப்பதை கண்டுபிடித்து பாராட்ட ஆரம்பித்தால் நம்மிடம் இருக்கும் அகங்காரம் தானாகவே அழிந்துவிடும். ஒருவர் இன்னொருவர் தோட்டத்தில் கனிந்த பழங்களை பார்த்தார். ஒரு கோணிப்பையை எடுத்தார், வேலி தாண்டி குதித்தார், பழங்களை பறித்தார், கோணியில் நிரப்பினார், வேலியை தாண்ட முயன்றார், தோட்டத்தின் சொந்தக்காரர் கையில் சிக்கினார். யார் அனுமதியுடன் கனிகளை பறித்தாய்? நான் பறிக்கவில்லை, வீசிய காற்றால் கீழே உதிர்ந்தன. அப்படியானால் இந்த கோணியை எதற்காக எடுத்து வந்தாய்? ஓ, இதுவா? இதுவும் காற்றில் பறந்து வந்தது. காற்றில் பழங்கள் உதிர்ந்தது இருக்கட்டும், கோணியும் பறந்து வந்தது இருக்கட்டும், கோணியில் பழங்களை நிரப்பியது யார்? அது எனக்கு தெரியாது. அகங்காரம் பிடித்தவர்கள் தவற்றை ஒப்புக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி கொண்டே போவார்கள். இந்த அகங்கார மனப்பான்மை அபாயகரமானது. அகங்காரத்தை விரட்டுவோம், அன்பை விதைப்போம்.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் சரியாக 6:15.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் பக்திமணம் கமலும் பக்திமாலை.

அணை விழுங்கிட வான் நோக்கி பாய்ந்த புயலே, ஆடிடும் உமதுவால் என்னும் வானத்தியும் எதிரிகளை நாசம் செய்வீர். அட்சய குமாரனை அசுரர்களை சாய்த்த மஞ்சள் நிற கண்களுடையோய், ஆடிடும் உமதுவால் என்னும் வானத்தியும் எதிரிகளை நாசம் செய்வீர். ருத்ராவதாரனே சம்சார துக்கமெனும் கடலிருந்து கரையேற்றுவோய், ஆடிடும் உமதுவால் என்னும் பாணத்தியும் எதிரிகள்.

வீரர்களை கட்டி நகரத்தை பற்ற வைத்தோய் ஆடிடும் உமதுவால் என்னும் வானத்தியும் எதிரிகளை நாசம் செய்வீர். நெஞ்சத்தினால் கூட தாண்டிட முடியாத கடலினை தாண்டி சென்றாய் ஆடிடும் உமதுவால் என்னும் வானத்தியும் எதிரிகளை நாசம் செய்வீர். வேண்டிய கணத்தினில் வேண்டுவன அருள்வாய் அடியரிடம் அன்பு கொண்டோய் ஆடிடும் உமதுவால் என்னும் வானத்தியும் எதிரிகளை நாசம் செய்வீர். அசுரரனும் இருள் சூழ்ந்த இரவினை போக்கிடும் அற்புத சூரிய ஒளியே ஆடிடும் உமதுவால் என்னும் வானத்திலும் எதிரிகளை நாசம் செய்வீர். ஸ்ரீராமன் ஜானகியின் அன்புக்கு உரியவரை எதிரிகளை ஓட வைப்போய் ஆடிடும் உமதுவால் என்னும் வானத்தியும் எதிரிகளை நாசம் செய்வீர். பீமனை போன்ற மாவீரர்களின் சக்தியை பிறவி முதல் கொண்ட தீரா ஆடிடும் உமதுவால் என்

வஜ்ராயுதம் போன்ற தேகம் நகம் பற்களுடன் வஜ்ராயுதம் அழித்தோய் ஆடிடும் உமதுவால் என்னும் பாணத்தில்யும் எதிரிகளை நாசம் செய்வீர். கர்வமிகு கந்தருவர் வாழுமா மலையினை பிளக்கின்ற சிம்மநாதா ஆடிடும் உமதுவால் என்னும் பாணத்தில்யும் எதிரிகளை நாசம் செய்வீர். லக்ஷ்மணன் உயிரினை காத்து ரட்சி தந்த ரவிகுலம் காத்த தலைவா ஆடிடும் உமதுவால் என்னும் பாணத்தியம் எதிரிகளை நாசம் செய்வீர். ராமனின் பிரிவினால் துயருற்ற பரதனின் கவலை

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் சரியாக 6:35. இன்று பாரபவர்

0: இடம் ஆடி மாதம் 21ஆம் நாள் வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, பருத்தியை தாக்கும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளும் பற்றி அறிந்து கொள்ளலாம். நாற்றழுகல் நோய். இந்நோய் ஒரு பூஞ்சான நோயாகும். இளம் செடிகளின் தண்டு பகுதி அழுகி காணப்படும். இந்நோயின் தாக்குதலால் செடிகள் தலைகீழாக கவிழ்ந்து காணப்படும். சில சமயங்களில் இந்த பூஞ்சான நோய் விதை முளைக்கும் பருவத்திலேயே தாக்குதலை ஏற்படுத்தி செடிகளை அழுகச் செய்துவிடும். இதற்கான நோய் மேலாண்மைகள். இந்நோய் விதை மற்றும் மண் மூலம் பரவுவதால் விதை நேர்த்தி செய்வது அவசியமாகிறது. ட்ரைகோடர்மா அஸ்பெரில்லம் என்ற பூஞ்சான உயிரியல் நோய் கட்டுப்பாட்டு காரணியை கொண்டு 4 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நிறுத்தி செய்வது அவசியம். அல்லது கார்பன் டாக்ஸிம் 2 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் பூஞ்சான கொல்லியை கொண்டு விதை நிறுத்தி செய்யலாம். வயல்களில் தண்ணீர் தேங்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் தாக்கப்பட்ட செடிகளை சுற்றி காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்தை 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் தூர்பாகம் நன்கு நடைபடி செய்ய வேண்டும். இதனைத் தொடர்ந்து நோயின் தீவிரம் அதிகரித்தால் கார்பன் டாக்ஸிம் என்ற பூஞ்சான கொல்லியை 1 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் தூர்பாகம் நனையும்படி தெளிப்பதன் மூலம் நோயின் தீவிரத்தை வெகுவாக குறைக்கலாம். பாக்டீரியா இலைக்கருகள் நோய் மற்றும் காயழுகள் நோய். இந்நோய் சாந்தோமோனாஸ் என்ற பாக்டீரியாவினால் ஏற்படுகிறது. பொதுவாக இந்நோயின் தாக்கம் பூக்கும் பருவத்தில்தான் தென்படுகிறது. முக்கோண வடிவத்தில் பழுப்பு நிற இலைப்புள்ளிகள் இலையின் நரம்புகளுக்கிடையில் அதிக எண்ணிக்கையில் தோன்றுகிறது. இது முக்கோண இலைப்புள்ளியாகும். இந்நோய் தீவிரம் அடையும் போது நரம்பு பகுதிகள் அனைத்தும் கரும் பழுப்பு நிறத்தில் மாறி நரம்பு கருத்தல் அல்லது நரம்பு ஈரத்தல் என்ற அறிகுறியை ஏற்படுத்துகிறது. காயழுகள் நோய். இந்த பாக்டீரியா பூவானது பூ மொட்டுக்கள், இலைநிலை காய்கள் மற்றும் முதிர்ச்சி அடைந்த காய்களை தாக்கி அதில் பழுப்பு நிறத்தில் புள்ளிகளை தோற்றுவிக்கும். இந்நோயின் தாக்கம் காய்களுக்கு உள்ளே ஊடுருவி சென்று அழுகலை ஏற்படுத்துகிறது. அதனால் பருத்தி இலைகள் வெண்மை நிறத்திலிருந்து மஞ்சள் மற்றும் கரும்பழுப்பு நிறத்திற்கு மாறிவிடும். காப்பராக்சி குளோரைடு என்ற மருந்தினை நோய் தென்படும் தொடக்க நிலையிலேயே 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் ஒட்டும் திரவத்தோடு கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். வேரழுகல் நோய். பருத்தியில் தண்டு கூன் வண்டு தாக்கம் தென்பட்டவுடன் அதன் தண்டு பகுதியில் ஒரு வகையான வெண்மை நிற பூஞ்சான வளர்ச்சி காணப்பட்டு வேரழுகல் நோய் தாக்கம் தென்பட வாய்ப்புள்ளது. இந்த வேரழுகல் நோயானது சில சமயங்களில் கூன் வண்டு தாக்குதல் இல்லாமல் தானாகவே தோன்றும். வறண்ட வானிலை மற்றும் திடீர் மழை போன்ற சூழ்நிலைகள் வேரழுகல் நோய் தோன்றுவதற்கு ஏதுவான காரணிகளாக உள்ளன. இந்நோய் பொதுவாக விதை மற்றும் மண் மூலம் பரவுவதால் விதை நேர்த்தி செய்து விதைப்பது அவசியம் ஆகும். கடைசி உழவுக்கு முன்பு வயல்களில் ஆங்காங்கே ட்ரைகோடெர்மா விரிடி என்ற பூஞ்சான உயிரியல் நோய் கட்டுப்பாட்டு காரணியை 2.5 கிலோ மற்றும் 50 கிலோ தொழு உரத்துடன் சேர்த்து இடுவதன் மூலமும் இந்நோயின் தாக்கத்தை வெகுவாக குறைக்க முடியும். இவ்வாறு விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் தெரிவிக்கின்றது. வெள்ளாடு வளர்ப்போர் கவனத்திற்கு. வெள்ளாடு வளர்ப்பில் முதலீடு மிகவும் குறைவு. இவை அளவில் சிறியதாக உள்ளதால் கொட்டகை பராமரிப்பு செலவு குறைவு. ஆடு மிக குறைந்த காலத்தில், அதாவது 10 முதல் 12 மாதங்களில் பருவ வயதை அடைந்துவிடும். இவை 16 முதல் 17 மாதங்களில் குட்டி ஈன்றுவிடும். பொதுவாக ஆடுகள் ஒரு தனத்தில் 2 குட்டிகள் மட்டுமே போடும். 3 அல்லது 4 குட்டிகள் போடுவது மிகவும் அரிது. வறண்ட நிலங்களில் மற்ற கால்நடைகளை விட வெள்ளாடு வளர்ப்பே சிறந்தது ஆகும். ஆடுகள் பல வகைப்பட்ட பயிர்களையும் உண்பவை. இவை முட்புதர்கள், பூண்டுகள், வேளாண் பயிர் கழிவுகள், மேலும் வேளாண் உப விளை பொருட்கள் போன்ற அனைத்தையும் உண்பதால் தீவன பராமரிப்பு குறைவு. ஆட்டு இறைச்சியில் பன்றி இறைச்சியை விட கொழுப்பு குறைவாகவே உள்ளது. மேலும் இதன் குளிர்ச்சி மற்றும் மென்று உண்பதில் எளிது ஆகையால் வெயில் காலங்களுக்கு மிகவும் ஏற்றது. பசும்பாலை விட வெள்ளாட்டுப்பால் எளிதில் செரிக்கக்கூடியது. இதில் ஏதும் ஒவ்வாமை ஏற்படுவது இல்லை. மேலும் வெள்ளாட்டுப்பாலில் சிறிய கொழுப்பு திரள்களே உள்ளன. பாக்டீரியா பூஞ்சை எதிர்பொருட்கள் அதிக அளவு உள்ளதால் நோய் எதிர்ப்பாற்றல் குறைவு. வெள்ளாடு செம்மறி ஆட்டுடன் ஒப்பிடும்போது 2.5 மடங்கு பொருளாதார அளவில் அதிக அளவில் மிதவெப்ப பகுதிகளுக்கு ஏற்றவை. ஆட்டிலிருந்து கிடைக்கும் தோல், முடி,

0: ஆகியவையும் 17 தொழிற்சாலைகளில் பயன்படுகின்றன. கிராமங்களைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பால் பொருட்கள் சம்பந்தமான குடிசை தொழில்களின் வளர்ச்சிக்கு பெரும் உதவி புரிகின்றது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து திண்டுக்கல் வேளாண் அலுவலர் ஜமுனா ராணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மா ஜமுனா ராணி. நான் திண்டுக்கல் விதை பரிசோதனை அலுவலகத்தில் வேளாண்மை அலுவலராக பணியாற்றி உள்ளேன். இன்றைய காணலில் விதை பரிசோதனையின் முக்கியத்துவம் பற்றி காண்போம். விவசாயத்திற்கு முதல் முக்கியமான இடுபொருள் விதைகளே. அதிக மகசூல் மற்றும் தரமான விதை உற்பத்திக்கு வித்திடுவது தரமான விதைகள் தான். எனவே விவசாயிகள் விதைத்திடும் விதை தரமானதா உள்ளதா என்று ஆய்வு செய்து விதைக்க வேண்டும். அப்படி விதைப்பு செய்தால் அதிக மகசூல் கிடைக்கும் மற்றும் உற்பத்தி செலவையும் நாம் குறைக்கலாம். விதையின் தரம் 4 முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டது. முதலில் புறத்தூய்மை, இரண்டாவது முளைப்பு திறன், மூன்றாவது ஈரப்பதம், நான்காவது பிறரக கலப்பு. முதலில் விதையின் புறத்தூய்மை என்பது விதைகளில் கலந்து உள்ள கல், மண், தூசி, முதிர்ச்சி அடையாத விதைகள் மற்றும் உடைந்த பாகங்களை குறிக்கும். இந்த பொருட்கள் விதைகளில் அதிக அளவு கலந்திருந்தால் விதைகளின் தரம் பாதிக்கப்படும். எனவே விதைகளை புறத்தூய்மை செய்து விதைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். பொதுவாக விதையின் புறத்தூய்மை 98% இருக்க வேண்டும். பயிருக்கு தகுந்தால் போல் புறத்தூய்மை சதவிகிதம் மாறுபடும். அதற்கு 98% குறைவாக இருந்தால் அது தரமற்ற விதை என்போம். இரண்டாவது முளைப்பு திறன். முளைப்பு திறன் என்பது மிக முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. பயிர் எண்ணிக்கையை சரியாக பராமரித்து அதிக மகசூலை பெற முளைப்பு திறன் அவசியம். ஒவ்வொரு பயிருக்கும் குறைந்தபட்ச முளைப்பு திறனானது அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக நெல்லிற்கு 80%, பயிர் வகை பயிர்களுக்கு 75%, கத்தரி, தக்காளி, கீரை வகைகளுக்கு 70%, பாகல், சுரை மற்றும் பூசணி போன்ற கொடி வகை பயிர்களுக்கு 60% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவை தரம் குறைவான விதைகளாக கருதப்படும். மூன்றாவது விதைகளின் ஈரப்பதம். விதைகளின் ஈரப்பதம் விதை முளைப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. தற்போது மழைக்காலம் என்பதால் விவசாயிகள் தங்களிடம் உள்ள விதைகளை அதிக ஈரப்பதத்துடன் சேமிக்கும் போது பாக்டீரியா, பூஞ்சாணம் தாக்குதலுக்கு உள்ளாக நேரிடும். இதன் மூலம் விதையின் தரம் பாதிக்கப்படும் சூழல் உருவாகும். என விவசாயிகள் விதைப்பதற்கு முன்போ அல்லது சேமிப்பதற்கு முன்போ தங்களிடம் உள்ள விதைகளின் ஈரப்பதத்தை கண்டறிவது மிகவும் அவசியம். பொதுவாக நெல்லிற்கு 13%, சோளத்திற்கு 12%, பயிர் வகை பயிர்களுக்கு 9%, காய்கறிக்கும் 7% இருத்தல் வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் விதைகளின் ஈரப்பதமானது நன்று தரமானதாக கருதப்பட்டு முளைப்பு திறனும் அதிகரிக்கும். நான்காவது பிறரக கலவன். பிறரக கலவன் என்பது ஒரே பயிரைச் சேர்ந்த வேறு ரக விதைகள் கலந்திருப்பது ஆகும். உதாரணமாக கோ 51 என்ற நெல் ரகத்தில் வேறு ஒரு ரகம் ADT 42, ADT 43 போன்ற ரகங்கள் கலந்திருப்பதை குறிக்கும். பயிர் வகை பயிர்களுக்கு 1 கிலோவிற்கு 10 அதிகமான எண்ணிக்கையில் பிறரக கலவன் இருந்தால் அவற்றின் தரம் குறைவானதாக கருத படும். பிறரக கலவன் இல்லாத விதைகளை தேர்வு செய்து விதைப்பதன் மூலம் விதையின் தரத்தை மேம்படுத்தலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2025-26 4483 விதை மாதிரிகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு 390 விதை மாதிரிகள் தரம் குறைந்தவையாக கண்டறியப்பட்டது. எனவே விவசாயிகள் தங்களின் விதைகளின் தரத்தை பரிசோதனை மூலம் அறிந்து கொள்ள திண்டுக்கல் உழவர் மைய வளாகத்தில் இயங்கி வரும் விதை பரிசோதனை நிலையத்தை அணுகி விதை மாதிரி ஒன்றுக்கு ₹80 கட்டணமாக செலுத்தி முடிவுகளை பெற்று தரமான விதைகளை விதைத்து பயனடையலாம்.
0: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை விதை பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து திண்டுக்கல் வேளாண் அலுவலர் ஜமுனா ராணி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை.

0: வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தமிழகத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தேவைப்படும் 4612 ஹெக்டேர் நிலங்களில் 1178 ஹெக்டேர் நிலங்கள் மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நிலம் கையகப்படுத்துதலை விரைவுபடுத்த தமிழக அரசின் ஆதரவு தேவை என்று அவர் குறிப்பிட்டார். இதில் ஏற்படும் தாமதம் காரணமாக பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவது தாமதமாகியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்க உள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனையின் போது நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்தும் முக்கிய முன்னுரிமைகள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பிரஹ்லாத் ஜோஷி, கல்விக்கான முதன்மை திட்டங்களை திறன்மிக்க வகையில் செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவது குறித்தும் கல்வியின் தரம் குறித்தும் தாம் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த போலி பல்கலைக்கழகங்கள் குறித்த பட்டியல் பல்கலைக்கழக மானியக் குழுவின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளை மீறி இப்பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதை ரத்து செய்வதற்கும் மாணவர்களை ஏமாற்றியதற்காக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்த போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படும் மாநில யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்றும் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இதை தாக்கல் செய்து உரையாற்ற உள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதில் கிடைத்துள்ள பொருட்கள் பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான சான்றுகளாக கருதப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாறு வட்டத்துக்குட்பட்ட பட்டினமருதூர் தமிழக அரசால் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் முதல் அகழ்வாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை நடைபெற்ற அகழ்வாய்வில் பழங்கால சங்குகள், சங்கு வளையல்கள், சங்கு ஆபரணங்கள், பாசி மணிகள், கவுரி சிப்பிகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல்கள் உள்ளிட்ட 6000 மேற்பட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சீன நாணயங்கள், செலடான் வகை சீன மண்பாண்ட ஓடுகள், உரை கிணறுகள், கற்சுவர்கள் மற்றும் சுடுமண் வடிகால் குழாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான முக்கிய சான்றுகளாக இவை கருதப்படுகின்றன. சங்குகள், அறுக்கப்பட்ட ஆபரணங்கள், தயாரிக்கப்பட்ட தடயங்கள் கிடைத்திருப்பதால் மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இயங்கி இருந்திருக்கலாம் என அகழாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
2: தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது.

0: இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை இரவு நேரங்களில் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமன்

0: மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை இரவு நேரங்களில் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமருடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டுப்பணிக்குழு கூட்டம் தாஷ்கண்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாரா சுரங்க விபத்து மீட்பு நடவடிக்கையின்போது துணிச்சலுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்ட 12 பேருக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி விருது வழங்கினார். மகாராஷ்டிராவில் ஹோமியோபதி மருத்துவர்களை மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்வதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு எதிராக அம்மாநில பயிற்சி மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரிச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநர அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஒருங்கிணைந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் இரூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் வரும் 12 நடைபெறவுள்ளது. தேசிய கைத்தறி தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி திருப்பூரில் உள்ள ஆடை அலங்கார வடிவமைப்பு கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 2 வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் நெல்லை அணி 50 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் கோவை அணி சேலம் அணியை எதிர்கொள்கிறது. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங் ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. உலக செப்பக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3 இடம் பிடித்தார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள்.
2: நம் நாடு பல்வேறு துறைகளில் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. இந்த நேரத்தில் சாலைகளை விரிவுபடுத்துதல், கட்டுமான பணியில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய வளர்ச்சி போன்ற செயல்பாடுகளுக்கு தேவையான மூலப்பொருள்களை வழங்குறதுல கல்குவாரிகள் முக்கியமான பங்களிப்பை தருது. கல்குவாரி என்பது சுண்ணாம்புக்கல் மற்றும் பிற பாறைகளை வெட்டி எடுக்கும் இடமாகும். கட்டுமானம், சிமெண்ட் உற்பத்தி மற்றும் பல தொழில்களுக்கு இது அவசியமானதாக

0: இருந்தாலும் சரியான சுற்றுச்சூழல் மேலாண்மை இல்லைன்னா பல பாதிப்புகளை இது ஏற்படுத்தும். அப்படி என்னங்க பாதிப்பை ஏற்படுத்தும்? முக்கியமாக நிலவளத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மேல்மண் அகற்றப்படுறதால நிலத்தின் வளம் குறையுது, இயற்கையாக இருந்த நிலப்பரப்பு மாறுது, பள்ளங்கள் உருவாகி நிலம் பயன்பாடற்றதாக மாறுது. மிக முக்கியமான பாதிப்பு மண் அரிப்பு அதிகமாகிறது தான். காற்று மாசுபாடு, பாறைகளை வெட்டுறது, துளையிடுறது, அப்புறமா வெடி வைத்து தகர்க்கும்போது நிறைய தூசி துகள்கள் காற்றில் பரவுது. அதன் அருகில் வசிக்கும் மக்களுக்கு சுவாச கோளாறுகள், இருமல், ஆஸ்துமா போன்ற பல பிரச்சனைகளை இது ஏற்படுத்தும். இந்த தூசி தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கிற தாவர இலைகள் மீது படுகிறதால ஒளிச்சேர்க்கையும் பாதிப்படையுது. இங்கே இருக்கிற நீர்வளம் எப்படி பாதிப்படையுது? நிலத்தடி நீர்மட்டம் குறையலாம், மழைநீர் சேமிப்பு பாதிக்கப்படும். குவாரிகளில் இருந்து வெளியேறும் மண் மற்றும் கழிவுகள் குளங்கள், ஏரிகள் மற்றும் ஆறுகளை மாசுபடுத்தலாம். ஒலி அதிர்வு மாசுபாடும் கூட இங்கே ஏற்படுது. வெடி வைத்தல் மற்றும் கனரக இயந்திரங்களின் செயல்பாட்டால் அதிக ஒலி சத்தம் ஏற்படுது. அந்த பகுதிகளில் இருக்கிற வீடுகள் மற்றும் கட்டடங்களில் இந்த அதிர்வுகள் காணப்படுது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மன அழுத்தம் போன்ற தொந்தரவுகளையும் இவை ஏற்படுத்தும். கல்குவாரிகளால் மனித உடல்நலம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். சுவாச நோய்கள், கண் மற்றும் தோல் எரிச்சல், அதிகமான ஒலியால் கேட்கும் திறன் பாதிக்கப்படலாம். சுற்றுச்சூழலை பெரிதும் பாதிக்கும் கல்குவாரிகளின் பாதிப்பை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இயற்கை நமக்கு காட்டிய சிறந்த வழி அந்த பகுதியை சுற்றிலும் நிறைய மரக்கன்றுகளை நடுறது தான். தூசியை கட்டுப்படுத்த அந்த பகுதிகளில் பயன்பாட்டில் இருக்கும்போது தண்ணீர் தெளிக்கலாம். கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மட்டுமே வெடி வைக்கணும். குவாரி வேலைகள் முடிந்த பிறகு அந்த நிலத்தை சீரமைத்து மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கணும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்றணும். அப்பகுதியில் காற்று, நீர் மற்றும் ஒலி மாசுபாட்டை தொடர்ந்து கண்காணிக்கணும். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் கல்குவாரிகள் முக்கியமானது தான். இருந்தாலும் கல்குவாரிகளை சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளுடன் நிர்வகிக்கணும். இல்லைன்னா அந்த பகுதி முழுவதும் நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு போன்ற பல மாசுபாடுகளை சந்திக்கிறதோட அப்பகுதி மக்களின் ஆரோக்கியமும் பெருமளவில் பாதிக்கப்படும். பிற உயிரினங்களுக்கும் பாதிப்பை அது ஏற்படுத்தும். அதனால் நிலையான குவாரி மேலாண்மையை பின்பற்றணும். மக்களுக்கும் அங்கு பணி செய்கிறவங்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

காலை வணக்கம் நேயர்களே, நேரம் 7 மணி. உறுதியான செயலும் உண்மையான உழைப்பும் எப்போதும் நமக்கு வெற்றியை தரும் இந்த சிந்தனை வரிகளுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே.

0: கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஒலித்த பாடல் புத்தம்புது பூவே திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் குரலில். மதுரத்தென்றல் கேட்டீர்கள் நேயர்களே, தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.

Trigger warning. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள்.

0: இந்தியா திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்களை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவன இணை தலைமைச் செயல் அதிகாரி திரு டெட் சாரண்டோஸ் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியாவில் கதை சொல்லும் வளமான பாரம்பரியம் இருப்பதாகவும், படைப்பாற்றலுக்கான உலகளாவிய மையமாக திகழ இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறை குறித்து தாங்கள் விவாதித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்தியாவின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையை உலக அரங்கில் பயன்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக நெட்ஃபிளிக்ஸ் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் முதலீட்டு கூட்டாண்மை நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பது பெருமிதம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் கடந்த ஆண்டு 93 பில்லியன் டாலராக இருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவின் முன்னணி முதலீட்டு நாடாக இந்தியா இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவது குறித்து மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கவலை தெரிவித்துள்ளார். நறுமணப் பொருட்களின் நிறம், எடை மற்றும் சந்தை மதிப்பை அதிகரிப்பதற்காக சாயங்கள், செயற்கை வண்ணங்கள் ஆகிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கலக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இவ்விவகாரத்தில் தெலங்கானா அரசு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டப் பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி நேற்று மாலை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். அதன்படி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி திட்டமிடல் மற்றும் நிதி, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், வருவாய், பொது மற்றும் உள்ளூர் நிர்வாகம், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு நமச்சிவாயத்திற்கு உள்துறை, மின்சாரம், கல்வி, சட்டம், கால்நடை பராமரிப்பு, வனத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பொதுப்பணி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜவேலுவுக்கு ஆதி திராவிட நலத்துறை, வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகளும், திரு சிவக்கொழுந்துவுக்கு உணவுப் பொருள் வழங்கல், சமூக நலன் உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜசேகரனுக்கு வேளாண், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாகாலாந்தில் சுரங்கப்பணிகள் நடைபெறுவதால் அஸ்ஸாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது குறித்து நாகாலாந்து அரசு தீவிரமாக கவனத்தில் கொண்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு தெம்ஜன் இன்னா லாங் தெரிவித்துள்ளார். கோஹிமாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகாலாந்தும் அஸ்ஸாமும் கடும் வானிலையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அண்டை மாநிலங்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு மாறாக பிரச்சினையை களைய ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இவ்விவகாரம் குறித்து நாகாலாந்து அரசு ஆராய்ந்து வருவதாகவும், ஓக்காவில் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்றும் நாகாலாந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்மோஸ்

0: நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணை வழிப்பாதையை மீண்டும் திறக்கவும் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் உதவும் என்று கூறப்படுகிறது. எனினும் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா நீக்கினால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இரண்டாம் உலகப் போரின் போது 1945 ஆகஸ்ட் மாதம் இதே நாளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஹிரோஷிமா நகரில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர். இந்த துயரமான சம்பவத்தை நினைவுகூறும் வகையில் அங்குள்ள அமைதி பூங்காவில் உயிரிழந்தவர்களுக்கு இன்று காலை அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தலைவர்கள் அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேரளத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காக்கநாடு, குமரகோம், ஆலப்புழா உள்ளிட்ட இடங்களில் இன்று அதிகாலை 4 மணி முதல் 15 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அறிவுறுத்தியுள்ளார். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டவை அவசர நிலை ஏற்பட்டால் உடனடி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், சமோலி, பாகேஸ்வர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3rd இடம் பிடித்தார். கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங், ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழகத்தின் கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் பஞ்சாப் கர்நாடகாவையும், ஒடிஷா ஹரியானாவையும், ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசத்தையும், மத்திய பிரதேசம் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ அணியையும் வென்றன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும், ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி தாயமுதம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள்.
3: குறைமாத குறை பிரசவ குழந்தைகள் ப்ரீடம் பேபிஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட வயிறோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து 2 மணிக்கு ஒரு முறையாவது கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து பரிந்துரை கொடுக்கறாங்க. சோ நம்ம பேசிக்கா பார்க்க வேண்டியது என்னன்னா பசியின் அறிகுறிகள் அறிந்து

0: நம்ம வந்து குடுக்கணும். குழந்தை வாயில கை வைக்குது, தலையை திருப்புறாங்க, உதடுகளை சப்புறது மாதிரி பண்றாங்க, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகுறாங்க. இப்படி எல்லாம் பண்ணும் போதே நம்ம வந்து பால் குடுக்கறது நல்லது. அழுகுத பின்னாடி பால் குடுக்கறது வந்து குழந்தைக்கு வந்து லாக்ஸ் சரியா இருக்காதுங்க. அதனால முழுமையான தாய்ப்பால் குழந்தைக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா முதல் 6 மாதங்கள் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். அது கூட வந்து தண்ணீர், தேன், உரசு மருந்து, கிரைப் வாட்டர் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது பசி உணர்வு வந்து போயிருங்க. அப்ப வந்து நீங்க குழந்தைக்கு வந்து பசி தூண்டுதல் இருக்காது, அப்ப வந்து சரியா பால் போய் சேராது, வளர்ச்சி இருக்காது குழந்தைக்கு. அதனால கண்டிப்பா நம்ம இந்த ஃபீடிங் ஆன் டிமாண்ட், அதாவது தேவைக்கேற்ப பால் ஊட்டத்துல கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். பொதுவா சிசேரியன்றது அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சை மூலமா குழந்தை வந்து பிரசவிக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த பிரசவத்தின் போது பொதுவா வந்து நஞ்சு கொடி அப்படின்ற பிளசண்டா இது பிரிஞ்சதுமே உடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன், பிரெக்னன்சி டைம்ல பாத்தீங்கன்னா இந்த எஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் இந்த ஹார்மோன் எல்லாம் வந்து அதிக அளவுல இருக்குங்க. இந்த பிளசண்டா நஞ்சு கொடி பிரிஞ்ச உடனே இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன்றது அப்படியே வந்து கம்ப்ளீட்டா குறையும். இது குறையும் போதுதான் ப்ரொலாக்டின்ற இந்த பால் சுரப்ப தூண்டக்கூடிய ஹார்மோன் வந்து தூண்டப்படுங்க. சோ இந்த சிசேரியன் சிகிச்சையில வந்து என்ன ஆகும்னா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரெஸ், அதாவது உடல் ரீதியான ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகுது. அப்போ வந்து இந்த ஹார்மோனுக்கு போற அந்த சிக்னல் சமிஞ்சைகள் வந்து மூளைக்கு போறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. இதனால ஒரு 24 மணி நேரத்துல இருந்து ஒரு 48 மணி நேரம் வந்து தாமதம் ஆகலாம். ஆனா கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து நடக்கும். இரண்டாவது வந்து பால் சுரப்பு சீரா இருக்கணும் அப்படின்னா பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ள குழந்தைக்கு வந்து நம்ம பால் கொடுக்கணும். ஆனா அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கு கொடுக்கப்படுற மயக்க மருந்தோட தாக்கம், தையல் வலி, அப்புறம் ரெக்கவரி ரூம்ல செய்யப்படுகின்ற சில ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு அந்த சமயம் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது. அதனால தூண்டப்படாம பால் சுரப்பு வந்து குறையுதுங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்தவுடன் நார்மல் டெலிவரினா முடிந்த அளவு நெஞ்சோட நெஞ்சோ போடும் போது, அந்த தோளோட தோல் போடும் போது என்ன ஆகும்னா பால் சுரப்பு தூண்டக்கூடிய ஆக்சிடோசன் ஹார்மோனை வந்து தூண்டி பால் சுரக்க ஏதுவா இருக்குங்க. ஆனா சிசேரியன் பிரசவத்துல வந்து தாயும் குழந்தையும் சில சமயம் வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதே நார்மல் டெலிவரினா ரூமிங் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா வச்சிருப்பாங்க. இதுல வந்து இந்த கேப் வர்றதுனால சில டைம் சுரப்பு வந்து கம்மியாகலாம். தாய்க்கு வந்து எந்த வகையான ஸ்ட்ரெஸ், வலி இதெல்லாம் வந்து ஏற்படும் போது ஆக்சிடோசன் ஹார்மோன் வந்து கம்மியா சுரந்து பால் சுரப்பு தூண்டுறது வெளியே வர்றது வந்து கம்மியாகும். சிசேரியன் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா தாய்க்கு வந்து அந்த சர்ஜிக்கல் பெயின் இருக்கிறதுனால பால் வெளியேறத வந்து தடுக்கும், அதாவது இந்த லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். வலி நிவாரணி இது போன்ற பொருட்கள் எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் அது நிவர்த்தியாகி பால் சுரப்புன்றது கொஞ்சம் டிலேவா தொடங்குங்க. சோ இதெல்லாம் வந்து சில காரணங்கள். மயக்க மருந்துகள் கொடுக்கும்போது குழந்தைக்குமே வந்து ஒரு மாதிரி ஸ்லீப்பியா இருப்பாங்க, தூக்க கலக்கத்தோட இருப்பாங்க. அதனால வந்து குழந்தையுமே வந்து பால் வந்து நல்லா உறிஞ்சி குடிக்க மாட்டாங்க. அப்போ அந்த சிக்னல்ன்றது போய் சேர்றது வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுங்க. இதனால பால் சுரப்பு தானா குறையும். அதுவும் இல்லாம அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் இல்லைன்னா முடியறதுக்கு முன்னாடி கூட வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ் நரம்பு வழி திரவங்கள் வந்து நிறைய ஏத்தும் போது என்ன ஆகும், மார்பகத்துல வந்து ஒரு நீர் கோத்து, ஒரு எடிமா, நீர் வீக்கம் சொல்லும், அந்த மாதிரி ஆகும்போது குழந்தைக்கு வந்து நல்லா கவ்வி பிடிச்சி குடிக்க முடியாம போகுது. ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து சாஃப்டா இருந்தாதான் நல்லா கவ்வி பிடிச்சி குடிக்கும். இது மாதிரி எடிமா நீர் வீக்கம் இருக்கும்போது அது கொஞ்சம் கடினமா ஆகுது. அதனால குழந்தைக்கு வந்து கவ்வி பிடிச்சி குடிக்க முடியாம போகுது. அதனால சிக்னல் வந்து கம்மியா போகுது, மூளைக்கு சுரப்பு வந்து கம்மியாகுது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுனால சிசேரியன் செக்ஷன் பின்னாடி தாய்ப்பால் சுரப்பு கொஞ்சம் குறைவாகுதுங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக தாய்ப்பால் வாரத்தினை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியில் தாய் அமுதம் பற்றி விளக்கம் அளித்தார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வா

0: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல்.
1: ஒரு பல்கலைக்கழகம், அங்கே ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ராபர்ட் ப்ரௌனிங் எழுதிய கவிதைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பற்றி சொல்லும் பொழுது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம், அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார். அந்த கவிதையை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே ஒரு நாள் பொறுத்துங்க, இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்கள் வீட்டுக்கு

பக்கத்தில் தான் இருக்கிறாரு. இன்றைக்கி சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பார்க்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாராம். அன்றைக்கி சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிக்கிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டில் அவர் பாட்டு உட்காந்துருந்தாராம். இவர் போய் அவர் முன்னாடி உட்காந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம் அவர். இவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தாமதமாக வந்துட்டேன்னா? நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்பொழுது நான் தாமதமாக வந்துட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பியிருக்கிறார். இப்போ கவிஞர் சொன்னாராம், ஐயா நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நான் அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணியிருக்கார். அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங்கை தவிர வேறு யாராக இருக்க முடியும், இவர் தான் அப்படிங்கிறத அவர் மனசில் நினச்சிக்கிட்டார். அதனால் சொன்னார், ஐயா நான் தாமதமாக வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் இந்த வரிகள் எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் ராபர்ட் ப்ரௌனிங் அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நானே இதை பற்றி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன், இது ரொம்ப அழகானது ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது, அதை பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே காற்று மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது, எனக்கு ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது. நிச்சயமாக நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன், அதில் அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும், எனக்கே கூட அதை என்னால் விளக்க முடியல, அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னு அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம், வாழ்க்கையில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான் அது அலுப்பு தட்டாமல் இருக்குது. உங்களால் நிறைய அனுபவிக்க முடியும், இருந்தாலும் நீங்கள் வந்து அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால் விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரியோர் சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மணி நேரம் ரொம்ப விவரமாக வகுப்பு எடுத்தார். கடைசியாக சொன்னார், மாணவர்களே ரொம்பவும் எளிமையாக விளக்கமாக எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன், அதனால் இதில் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்குறேன், இது வரைக்கும் நடத்தினதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம், இது வரைக்கும் நீங்கள் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னானான் அவன்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மீண்டும் இணைகிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். நேரம் 7:35. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஆசா போன்ஸ்லே ஹரிஹரன் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் வாலி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரல்களில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: வணக்கம், நான் நாசர் பேசுறேன்.
3: ஹரிதாரத்த பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
2: வானொலி, இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்.
3: பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
2: கேளுங்கள், வாழ்த்துக்கள்.
4: மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் வள்ளி திரைப்படத்திலிருந்து சொல்ல அல்லதா குரலில்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் பாட்ஷா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரலில் பாடல் வலம் வருகிறது.

ஆட்ட சீட்ட சீட்ட சீட்ட சீ என்ன டச்சு நீ வைக்க சீட்டு சீக்க

0: கேட்கிறதா நீ சுப்பட்டுகிறதா இந்த திகருக்கேத்த மைனா.
1: பிரியா ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயே.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
1: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா.
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லம் பல்லம்.
1: இங்கே உட்காரங்க, நான் பார்த்துக்கிறேன்.
2: ஏங்க, க்ரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களே.
1: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
3: பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டு ஹெல்மெட்ட கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரை தென்றல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது முதல்வன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி சங்கர் மகாதேவன் குரல்களில் பாடல் ஒழிக்கிறது.

மதுரத்தென்றல் கேட்டீர்கள் நேயர்களே. மீண்டும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் மணி 8:30 இணைவோம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மீண்டும் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேர்களே. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் வளவரம் காத்திருக்கும் முதல் திரைப்படம் அமைதிப்படை திரைப்படத்திலிருந்து மனோ ஸ்வர்ணலதா குரல்களில் பாடல் வளம் வர காத்திருக்கிறது. பாடலை கேட்போம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வர காத்திருக்கிறது. பாடலை கேட்போம் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்த பாடல் அரசு திரைப்படத்திலிருந்து விஜய் ஏசுதாஸ் சுஜாதா குரல்களில் பாடல் வருகிறது.

0: அப்பாப்பா டிராபிக் சிக்னல் வரப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
1: ஒருமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ கோர்ட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயம் இல்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா, நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: என்னடாமா எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
4: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
3: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
4: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
3: ஆஹா இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
4: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து. நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல், ஹரிகரன் குரல்களில் பாடல் வலம் வருகிறது.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி இசை நிகழ்ச்சியில் என் அனந்தநாராயணன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கே ஸ்ரீவத்ச அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியின் முதலில் மகாகணபத்திம் என்ற முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, நாட்டராகம் சதுஸ்ரீ ஏகதாளம்

இசை நிகழ்ச்சியில் இதுவரை என் அனந்த நாராயணன் அவர்களின் வீணை இசை கேட்டோம். கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் இப்பொழுது 9:28. ஆகாஷ்வாணி. தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர். வினோத் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பினை இப்பொழுது கேட்கலாம்.

உழுவார் உலகத்தற்கு ஆணி அகத்தாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து. பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும். அமருங்கள். இன்று மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கும், மாண்புமிகு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்ற நமது அவையின் சார்பில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல், மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள்

மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை திருந்திய நிதிநிலை அறிக்கையை பேரவைக்கு அளிக்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே,

0: உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அகதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவு தொழில் தவிர பிற தொழில்கள் செய்வோர் எல்லோரையும் உழவர்களே தாங்குகின்றனர். அதனால் அவர்களே இந்த உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்துவதிலிருந்து உழவனின் உன்னதத்தை நாம் அறிய முடிகிறது. உலகெல்லாம் ஒளி விளங்கும் உழவர் உளும் உளவாளை என்று கவி சக்கரவர்த்தி கம்பரும், உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் எனவும், என்றும் உழவே இனிது எனவும் பெருமை மிகு பெண் புலவர் ஔவையாரும் உழவு தொழிலின் சிறப்பினை உயர்த்தி கூறியுள்ளனர். தமிழ்நாட்டினை தரணி போற்ற செய்து வெற்றி தமிழ்நாடாய் மிளிர செய்ய வேண்டும் என்பதையே மனமெங்கும் கொண்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த வெற்றி பாதையில் உள்ள முட்களையெல்லாம் மலர்களாக்கி கற்களையெல்லாம் கனிகளாக்கி தமிழ்நாட்டை முன்னே அழைத்து செல்லும் விவசாயிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரை மன்றங்களில் மட்டுமல்ல சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். திரை மன்றங்களில் மட்டுமல்ல சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி என்னும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். விசில் என்பது ஒளி அல்ல, அது பாமரர்களின் மொழி, அதுவும் உலகின் பொது மொழி. விசில் காற்று இசைத்த முதல் ராகம், விசில் காற்று இசைத்த முதல் ராகம், மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி, மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. காது கொடுத்து கேளுங்கள், விசில் தனியாக ஒழித்தாலும் கம்பீரம் குறையாது. விசில் தனியாக ஒழித்தாலும் கம்பீரம் குறையாது. அணியோடு சேரும் போது அகம்பாவம் இருக்காது, அணியோடு சேரும் போது அகம்பாவம் இருக்காது. ஊரையெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க, ஊரையெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் ஒருவரும் இல்லை. ஒற்றுமையோடு சாதி சமயம் மறந்து நாங்கள் கொண்டாட
1: படிங்க படிங்க
0: நாங்கள்
1: என்ன சொல்லிருக்காரு.
0: சரி ஓகே, நாங்கள் கொண்டாட உங்களை போல் ஒரு வரம் இல்லை. இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்றில் நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். ஆளி பேரலையாய் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிகள் என்னும் பெருகடலை தமிழ்நாட்டின் பெருமை மக்களுக்கும்
1: மாண்புமிகு அமைச்சர் பாருங்க, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நானே சொல்லிட்டேன், குறுக்க பேசாதீங்க, நானே சொல்லிட்டேன்ல, உட்காருங்க.
0: குடந்தையின் காவிரி நதியாய் என்னையும் இணைத்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வாக்காள பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் குழந்தைக்கு மட்டுமல்ல இந்த சாமானிய குழந்தைக்கும் இடம் கொடுத்த குழந்தை விரும்பு தாய்வும் கொண்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த காவிரி டெல்டா குடிமக்கள் சார்பாக நன்றியை இந்த மாமன்றத்தை வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சையில் பிறந்து காவிரியின் மடியில் தவழ்ந்து வயலோடும் வாய்க்காலோடும் விளையாடி பசி என்றால் அன்னை

பரிமாறியது உண்டு வாழ்ந்த எண்ணெய் அந்த உணவை அளித்த விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்குமாறு பணித்து வேளாண்மை உழவு நலத்துறையின் அமைச்சராக பெரும் பொறுப்பில் அமர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி வெற்றி விவசாயிகளை கொண்ட வெற்றி தமிழ்நாட்டினை உருவாக்கும் முதல் முயற்சியாக என்னுடைய முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை இம்மாவட்டத்தின் முன் அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் வேளாண்மையின் பரிணாம வளர்ச்சி. தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ்வாதாரத்திற்காக மட்டுமே வேளாண்மை செய்த நிலை இருந்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் 1950களில் பாசன வசதிகள் விரிவாக்கம், நில சீர்திருத்தங்கள், சமூக மேம்பாட்டு திட்டங்கள், வேளாண் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகள் மூலம் நவீன வேளாண்மைக்கு வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டது. 1960 முதல் 1980 வரையிலான பசுமை புரட்சி காலத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு, பாசன விரிவாக்கம், வேளாண் கடன், அரசின் கொள்முதல் கொள்கைகள் ஆகியவற்றால் உணவு பாதுகாக்க நோக்கம் மாற்றம் நிகழ்ந்தது. 1980களில் இயந்திரமயமாக்கல், பணப்பயிர் சாகுபடி முதலியவற்றை நோக்கி வேளாண்மை பயணித்தது. 2000களில் துல்லிய பண்ணையம், நுண்ணீர் பாசனம், பாதுகாக்கப்பட்ட சாகுபடி, மதிப்பு கூட்டல், வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு திறன்சார் சந்தைசார் வேளாண்மை உருவெடுத்தது. 2010களில் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையம், இயற்கை வள பாதுகாப்பு, நீர் பயன்பாட்டு திறன், மண் வள மேலாண்மை, சூரியசக்தி பம்புகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி வேளாண்மை மறுவடிவம் பெற்றது. 2021க்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு, ஏஐ அடிப்படையிலான ஆலோசனைகள், தரவு சார்ந்த நிர்வாகம், உழவுறு செயலி ஆகியவை வேளாண்மையை புதிய பரிமாணத்தில் கொண்டு சென்றுள்ளன. சுருக்கமாக, வாழ்வாதார வேளாண்மையிலிருந்து அறிவியல் சார்ந்த வேளாண்மையாகவும், உணவு பாதுகாப்பிலிருந்து விவசாயின் வளமை சார்ந்த வேளாண்மையாகவும், பாரம்பரிய முறையிலிருந்து தொழில்நுட்பம், தரவு மற்றும் புதுமைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான வேளாண்மையாகவும் உருவெடுத்துள்ளது. இத்தனை பரிமாணங்களும் தமிழ்நாட்டு விவசாயிகள் முன்னேற்றத்திற்கான மாற்றங்களை எந்த அளவு விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை காட்டுகின்றன. தமிழ்நாடே மாற்றத்தினை விரும்பியது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். விவசாயிகளின் முக்கியத்துவத்தை கருதி வேளாண் பணிகளில் பல துறைகள் பங்கெடுத்துள்ளதால் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை என்ற நடைமுறையினை தொடர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். தொழில்கள் அனைத்திலும் அதிக சவால்களை சந்திப்பது வேளாண் தொழிலாக தான் இருக்கிறது. இயற்கை எண்ணெயின் திருவிளையாடல்கள், சில நேரங்களில் எல்லை மீறுதல், தொழிலாளர் பற்றாக்குறை, குன்றும் மண்வளம் மற்றும் நீர்வளம், அதிக உற்பத்தி செலவு ஆகிய சவால்களை விவசாயிகள் எதிர்கொண்டு உலகெங்கும் நலங்கொள்ளா பசியென்ற பிணித்திருக்க பழுதின்றி பயிர் தொழில் பார்த்தாலும் விலை பொருளுக்குரிய விலை கிடைக்காமல் போகும்போது வேளாண்மையினை கைவிட்டு விடலாம் என்று கூட நினைக்கும் நிலை எழுகிறது. எனவேதான் வேளாண்மையும் உழவர் நலனையும் ஒரு சேர காப்பதில் உறுதி கொண்டுள்ளது இந்த அரசு. அதனை சொற்களாக மட்டும் சொல்லாமல் செயலாக உணர்த்தவே விவசாயிகள் வெற்றி பெற்றாலன்றி வெற்றி தமிழகத்தை நாம் காண முடியாது என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவரின் அறிவுரைக்கு ஏற்ப சேலம், தஞ்சாவூர், வேலூர், திருநெல்வேலி, சென்னை ஆகிய இடங்களில் நானும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் துறை சார்ந்த அலுவலர்களும் சென்று சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாவட்டங்களின் உழவர்கள், உழவர் சங்க பிரதிநிதிகள், வேளாண் வணிகர்கள், தொழில் முனைவோர், ஏற்றுமதியாளர் முதலியோர் அழைத்து பேசி அவர்கள் கருத்துகள் கோரிக்கைகள் இடமளிக்கும் வகையில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு அரசு வல்லரசு ஆவறதற்கு முன் விவசாயிகளுக்கான அரசாக மாற வேண்டும் என்ற நமது முதலமைச்சர் அவர்களின் கொள்கையினை அடித்தளமாக கொண்டு விவசாயிகளின் தேவைகளை இயன்ற அளவு நிறைவு செய்திடும் வகையிலும் வேளாண் அறிவியல் சார்ந்த வளர்ச்சிக்கேற்பவும் குறிப்பாக விளைபொருளுக்கு உரிய விலை பெற்று விவசாயிகள் வாழ்வில் வளம் பெறும் வகையிலும் பல முன்னோடி திட்டங்களுடன்
2026 2027 ஆண்டிற்கான

வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. வேளாண் பெருமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் 5 ஆண்டுகளில் துறையால் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொடுத்த பல சீரிய தொலைநோக்கு திட்டங்களின் அடிப்படையில் உழவர் நலம், வருமான உயர்வு, நீர் வளங்களை பெருக்குதல் மற்றும் பாதுகாத்தல், ஆராய்ச்சி, உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல், பாசன மேலாண்மை, இயற்கை வேளாண்மை, வேளாண் வணிகம் போன்ற செயல்பாடுகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கென ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு பலனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. வேளாண்மை பாதிக்கப்பட்டால் வேறு எந்த துறையும் சரியான பாதையில் செல்ல முடியாது. இஃப் அக்ரிகல்ச்சர் கோஸ் ராங், நத்திங் எல்ஸ் வில் ஹேவ் எ சான்ஸ் டு கோ ரைட் என்று வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வலியுறுத்தியதன் அடிப்படையில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்கு முன்பு விவசாயிகளுக்கும் வேளாண் உற்பத்தி உயர்வுக்குமான பணிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி துறையால் தொடங்கப்பட்டு விட்டன. கடைசி விவசாயியும் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் பாசன நீரினை கடைமடைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு 2509 கிலோமீட்டர் நீளமுள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தூர்வாரப்பட்டுள்ளன. மேட்டூர் அணையில் குறைந்த நீர் இருப்பின் காரணமாக எப்போதும் பாசன நீர் திறக்கப்படும் நாளான ஜூன் 12ஆம் தேதி அன்று மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் வானம் பொய்த்தாலும் விவசாயிகள் நலனின் அக்கறை கொண்ட நம் அரசு பொய்க்காது என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடி 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கினார். அதோடு இத்திட்டம் முறையாக செயல்படுத்துவதை உறுதி செய்திட தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி கண்காணித்து வருகிறார். இதனால் இதுவரை 826,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேளாண்மை நடைபெறும் நிலம் 100% பயிர்காப்பீடு கொண்டு வரப்படும் என்ற அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27ஆம் ஆண்டில் பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டு திட்டத்தை 38 மாவட்டங்களில் உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை செயல்படுத்த 648 கோடி 55 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும். மேலும் விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் அனைத்து விவசாயிகளையும் இத்திட்டத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடும் செய்யப்படும். விவசாயிகளை வாழ வைப்பது மழை தரும் வானம்தான் என்றாலும் சில நேரங்களில் அவர்களை வருத்துவதும் வானமாகத்தான் உள்ளது. இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல்நினோ நிகழ்வினால் நாடு முழுவதும் குறிப்பாக குறுவைப்புறத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் தயாரிக்கப்பட்டுள்ள மாவட்ட வேளாண்மை இடை ஏற்பாட்டு திட்டம் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் பிளான் மாவட்ட ஆட்சிகளுக்கு அனுப்பப்பட்டு அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாம்பழத்திற்கு குறிப்பாக பெங்களூரு ரக மாம்பழத்திற்கு கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் போதிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலை இருந்தது. எனவே பெங்களூரு ரக மாம்பழத்திற்கு ஒன்றிய அரசின் சந்தை இடையீட்டு திட்டத்தில் விலை வித்தியாச தொகையை வழங்க ஒன்றிய அரசுக்கு உரிய கருத்துருவினை அனுப்பி முதல் முறையாக ஒப்புதல் பெறப்பட்டது. இதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு திட்டம் தொடங்கப்படுவதற்குள் பெங்களூரு ரகத்தின் அறுவடை முடிவுற்ற நிலையில் 6 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருந்தாலும் திட்ட நடைமுறைகள் தெளிவாக வகுப்பப்பட்டிருப்பதால் இனி வருங்காலங்களில் இத்தகைய நிகழ்வுகளை விரைவாக எதிர்கொள்ள வேளாண்மை உழவர் நலத்துறை முற்றிலும் தயாராக உள்ளது. மக்களுக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் 5 ஆண்டுகளில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில்
2026-27 ஆண்டிற்கு 125 லட்சம் மெட்ரிக் டனாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஊட்டச்சத்து வழங்கும்

பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்களிலும் உற்பத்தினை அதிகரித்து தண்ணீரை எட்டி ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சீரிய திட்டங்களை செயல்படுத்தி இந்த இலக்குகளை எட்ட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். நீர்ப்பாசன பரப்பை அதிகரிப்பதை இந்த அரசு தொலைநோக்கு திட்டமாக கொண்டுள்ளதால் பண்ணை குட்டைகள், ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் போன்ற பாசன ஆதாரங்களை ஏற்படுத்தி தருவதன் வாயிலாக மானவரியாக உள்ள சுமார் 2600 ஏக்கர் பரப்பு பாசனம் பெறும். இது தவிர நுண்ணீர் பாசன அமைப்புகளால் பாசனீர் பயன்பாட்டு திறனை அதிகரிப்பதன் வாயிலாக சுமார் 50,000 ஏக்கர் கூடுதலாக பாசனம் பெறும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடுத்த பிறவியில் தாம் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்றார். ஆனால் இப்போதே அவர் எல்லா விவசாய குடும்பங்களுக்கும் மகனாக தான் இருக்கிறார். அதனால்தான் பயிர் சாகுபடி தொடர்ந்து மேற்கொள்ள உழவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மும்முனை மின்சார சேவையானது இவ்வரசால் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படி 2026-27 ஆண்டில் இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டண தொகையாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 7,432,58,00,000 ரூபாய் வழங்கப்படும். இயற்கை சீற்றங்களால் நிகழும் பாதிப்புகளினால் ஏற்படும் வருவாய் இழப்பினை ஈடு செய்ய பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையும் இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் சேதங்களுக்குரிய நிவாரணமும் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் இந்த அரசால் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவி அவர்களே, இவை எல்லாவற்றுக்கும் மேல் நேர்மைக்கும் நெருப்புக்கும் உருவான தமிழரான நமது முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படி செயல்படுத்தும் அனைத்து திட்டங்களையும் அவற்றின் முழு பலன்களும் விவசாயிகளை சென்றும் சேரும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புணர்ச்சியுடனும் பாரபட்சமின்றியும் செயல்படுத்துவதில் முழு கவனம் செலுத்தி அனைவரும் விரும்பத்தக்க ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படும். வேளாண்மை துறை முந்தி தரிசடித்து முச்சாரியை மறித்து நைந்திடவே சேறு கலக்கி நயமாக நாள் உழவு பிந்து உழுது கட்டி பேர்த்து மிதித்து அழுத்தி பந்தியாக வரப்பு படுத்தி கொத்தி திருத்தி திரை கொண்டு அங்கு தண்ணீர் தேங்க வடித்துவிட நிறை நிறையாய் மடைகள் நீக்கி பரம்பு அடித்து குறைவில்லாம குண்டினில் குளிஞ்சி போட்டு மிதித்து விரைநெலின் கோட்டை எடுத்து வந்து விதைத்து நாற்று விட்ட செய்தியை செங்கோட்டு பல் சிறப்பாக விவரிக்கிறது. நாற்று விடுவதற்கே இத்தனை பணிகள். முழுமையாக ஒரு பயிரை விளைவித்து மகசூல் எடுத்து அதனை விற்பனை செய்து வருமானம் காண எத்தனை எத்தனை பணிகள், புதிய தொழில்நுட்பங்கள், ஆலோசனைகள், தரமான இடுபொருள்கள் முதலியவற்றை காலத்தை கிடைக்க செய்யவும் விவசாயிகளோடு தோளோடு தோல் கொடுத்து உற்பத்தியினை பெருக்கவும் வேளாண்மை துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் வேளாண்மைக்கு ஆதாரமாக விளங்கும் மண்ணின் வளத்தை காப்பது நீடித்த மற்றும் நிலையான உணவு உற்பத்திக்கும் வளம் குன்றா வேளாண்மைக்கும் இன்றியமையாதது. மண்புழுக்கள் தான் உழவர்களின் நண்பர்கள் என்பார்கள். மண்புழுக்கள் தங்களுடைய வலைகளால் மழைநீரை மண்ணுக்குள் கொண்டு சேர்க்கின்றன. ஆகவே மண்புழுக்கள் வாழும் அளவிற்கு மண் வளத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. தமிழ்நாட்டில் செம்மண், பழுப்பு நிறமண், கரிசல் மண், சாம்பல் நிறமண், வண்டல் மண் என பல்வேறு மண் வகைகள் உள்ளன. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ற பயிர் உள்ளவாறே ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற மண் வகையும் உண்டு. ரசாயன உரங்களை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்துவது, பயிர் கழிவுகள் மண்ணில் மட்காமல் இருப்பது, பண்ணை கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்யாதது போன்றவற்றால் மண்ணில் உள்ள உயிர்ம கரிம அளவு குறைவதுடன் மண் நலமும் வேளாண் உற்பத்தி திறனும் பாதிக்கப்படுகின்றன. எனவே மண்ணில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், கலர் உவர் நிலங்களை சீர்திருத்துதல், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை உயிர்ம வேளாண் முறைகளை ஊக்குவித்தல் ஆகிய செயல்பாடுகளை மேற்கொண்டு வளமான தமிழ் மண்ணை வருங்காலம் காணுமாறு தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. மண் வளத்தை அறிந்து அதற்கேற்ப சமசீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக 1,00,000 விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்ணல அட்டைகள் வழங்கப்படும். கூடுதலாக உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3,00,000 விவசாயிகளுக்கு மண்ணல அட்டைகள் ஒன்றிய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6 கோடியே

₹16 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். மண் வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1 லட்சம் ஏக்கர் பரப்பிற்கு தேவையான தக்கை பூண்டு, சணப்பு, குளிஞ்சி போன்ற பசுந்தாள் உர விதைகள், 22,000 ஏக்கருக்கு தேவையான பல்வகை தானிய விதைகள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் விநியோகிப்பதுடன் வளர்ந்த பசுந்தலைகளை நிலத்திலே மடக்கி உழுது மட்கை செய்திட ஏக்கருக்கு ₹3000 உழவு மானியமும் வழங்கப்படும். இதற்கென 63,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். மண் வளத்தை பாதுகாக்கும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கவும் 1 லட்சம் ஏக்கருக்கு தேவையான திரவ உயிர் உரங்கள் 4,50,00,000 ரூபாயிலும் உர பயன்பாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் நீரில் கரையக்கூடிய உரங்களும் மகசூலை அதிகரிக்க பருத்திக்கு காட்டன் பிளஸ் கரும்பிற்கு சுகர் கேன் பூஸ்டர் மற்றும் நெற்பயிரில் பூக்கும் தன்மையை மேம்படுத்தும் ரைஸ் ப்ளூம் ஆகிய பயிர் ஊக்கிகளும் 12,38,00,000 ரூபாய் செலவில் விநியோகிக்கப்படும். மாநிலம் முழுவதும் உயிர்ம வேளாண்மையினை பரவலாக்கம் செய்யும் நோக்கில்

பயன்பாட்டுத்தன்னை மேம்படுத்தும் வகையில் நீரில் கரையக்கூடிய உரங்களும் மகசூலை அதிகரிக்க பருத்திக்கு காட்டன் பிளஸ், கரும்பீருக்கு சுகர் கேன் பூஸ்டர் மற்றும் நெற்பயிரில் பூக்கும் தன்மையை மேம்படுத்தும் ரைஸ் ப்ளூம் ஆகிய பயிர் ஊக்கிகளும் 12 கோடி 38 லட்சம் ரூபாய் செலவில் விநியோகிக்கப்படும். மாநிலம் முழுவதும் உயிர்ம வேளாண்மையினை பரவலாக்கம் செய்யும் நோக்கில் 2026-27 ஆம் ஆண்டில் மாநில அரசின் சிறப்பு திட்டமாக 20,000 ஏக்கரில் உயிர்ம வேளாண் முறைகளை பின்பற்றும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இது தவிர பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் உயிர்ம வேளாண்மை ஈடுபடும் உழவர்களை ஒருங்கிணைத்து 7,500 ஏக்கரை உள்ளடக்கிய உயிர்ம வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும், இயற்கை வேளாண்மை வாயிலாக மண் வளத்தை மேம்படுத்தி நஞ்சிலா உணவு உற்பத்தி செய்திட இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தில் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் 3,125 ஏக்கரில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும், 7,500 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் 2ஆம் ஆண்டு செயல்பாடுகளை தொடரவும், 2026-27 ஆம் ஆண்டில் 9 கோடி 12 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர மண்புழு உரக்கூடங்கள் அமைத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கான பதிவு கட்டணமும், மாறுதல் காலத்தில் உள்ள விவசாயிகளுக்கான புதுப்பித்தல் கட்டணமும் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உயிர்ம விவசாயிகளுக்கு உயிர்ம வாய்ப்பு சான்றிதழ் இலவசமாக வழங்கப்படும். கடந்த ஆண்டு புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு மட்டுமே கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில், இவ்வாண்டு முதல் உயிர்ம சான்று பெறுவதற்கான மாறுதல் காலத்திலும் விவசாயிகள் தொடர்ந்து உயிர்ம நிலையினை கண்டுபிடிப்பதை ஊக்குவிக்கும் முகமாக மாறுதல் காலத்திற்கும் இந்த கட்டண விலக்கு விரிவுபடுத்தப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் சான்றளிக்கப்படும் உயிர்ம விளைபொருட்களில் நச்சுப் பொருட்களின் தன்மையினை விவசாயிகள் அறிந்து அவற்றின் தரத்தை உறுதிப்படுத்தி அயல்நாட்டு மற்றும் உள்நாட்டு சந்தையில் விற்பனை செய்து அதிக விலை பெறவும், நஞ்சற்ற பொருட்களை நுகர்வோர் பெறவும், நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கும் பொருட்டு 25 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கலர் உவர்தன்மைகளால் பாதிக்கப்பட்ட மற்றும் வளம் குறைந்த நிலங்களை மீட்டெடுப்பதற்காக மண் சீர்திருத்தம் குறித்து 2,000 ஏக்கரில் செயல்விளக்கம் மேற்கொள்ள 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மண் நல மேம்பாட்டு குறித்த தொழில்நுட்பங்களை உழவர் பெருமக்களுக்கு எடுத்துரைக்க விழிப்புணர்வு மற்றும் விளம்பர பணிகள் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள நேரடி நெல் விதைப்பு, நீர்மறைய நீர் கட்டும் பாசன முறை, மெல்ல கரையும் உரங்களின் பயன்பாட்டு முறைகளை பின்பற்றி பசுமை குடில் வாயு வெளியேற்றதை 50% தவிர்த்து கரிமத்தை அகற்றி மண்ணில் சேமிக்கும் விவசாயிகளுக்கு கார்பன் வர்த்தகம் வழியாக கூடுதல் வருமானம் பெறுவதை ஊக்குவிக்க 2,000 ஏக்கரில் செயல் விளக்கங்கள் அமைத்து கண்காணிப்பு மற்றும் சீராய்வு நெறிமுறைகளை உருவாக்க மாநில நிதியிலிருந்து 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 2026-27 ஆம் ஆண்டில் 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதியில் 10 கூறுகளுடன் செயல்படுத்தப்படும் நெல் விதை உற்பத்தி மற்றும் விதை விநியோக மானியத்திற்கான சிறப்பு திட்டம், விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் போதிய அளவில் குறித்த பருவத்தில் கிடைக்க செய்ய இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. நெல் உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் முக்கிய பங்களிப்பை வழங்கும் தரமான விதை உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான மானியத்தினை 2026-27 ஆண்டு முதல் ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. ஆனால் விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று அவர்களின் நலன் கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அறிவுறுத்தபடி விதைப்பண்ணைகள் அமைத்து 7,730 மெட்ரிக் டன் சான்று நெல் விதை உற்பத்தி செய்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைக்கு வழங்கும் விவசாயிகளுக்கு நெல் விதை உற்பத்தி மானியமும், 14,570 மெட்ரிக் டன் சான்று அளிக்கப்பட்ட விதைகளை மானியத்தில் விநியோகிக்க நெல் விதைய விநியோக மானியமும் வழங்குவதற்கு 2026-27 ஆம் ஆண்டு 34 கோடியே 72 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் செயற்கை நுண்ணறிவு ஏஏ திட்டம், சரியான நேரத்தில் விவசாயிகள் கிடைக்கும் தகவல் சரியான நேரத்தில் பெய்யும் மலைக்கு நிகர் என்பதை உணர்ந்துதான் விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதி ஏற்படுத்தி மண் வளம் மற்றும் பயிர் சாகுபடி குறித்த
தகவல்கள்.

களை உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இயந்திரவெளி கற்றலுக்கு மிஷின் லேர்னிங் உரிய தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து வானிலை முன்னறிவிப்பு, மண்நலம் மற்றும் மண் வளம், பூச்சி நோய் மேலாண்மை, பருவநிலைக்கு ஏற்ற பயிர் என விதைப்பு முதல் அறுவடை வரையிலான அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளும் சேவைகளும் வழங்கப்படும். இவற்றோடு சந்தை நிலவரம், குரல்வெளி வேளாண் சேவைகள், அரசு திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து அறிவுசார் வேளாண் சேவைகளையும் விவசாயிகள் தங்களது தொலைபேசி கைபேசி வாயிலாக எளிதாக பெறும் வகையில் 2026-27 ஆம் ஆண்டில் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கம். தமிழ்நாட்டில் பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துகள் சாகுபடி பருப்பினை அதிகரித்து அடுத்த 5 ஆண்டுகளில் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பயிர் வகையில் 65 கோடியே 28 லட்சம் ரூபாயிலும் உணவு எண்ணெய் வித்துகளில் 138 கோடியே 36 லட்சம் ரூபாயிலும் ஆக மொத்தம் 203 கோடியே 64 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் பயிர் வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகள் தன்னிறைவுக்கான இயக்கம் செயல்படுத்தப்படும். இதன்படி உளுந்து, துவரை, பச்சை பயிறு, காராமணி உள்ளிட்ட பயிர்களின் சாகுபடி பரப்பை 15,19,000 ஏக்கரிலிருந்து 24,70,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 3,88,000 மெட்ரிக் டனிலிருந்து 7,72,000 மெட்ரிக் டன் அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துகளின் சாகுபடி பரப்பை 9,26,000 ஏக்கரிலிருந்து 14,89,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 8,77,000 மெட்ரிக் டனிலிருந்து 16,14,000 மெட்ரிக் டனாக அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் அதிக சத்துக்களுடன் நிறைய மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கிய சிறுதானிய உணவு பழக்கம் வீடுகளில் தொடங்கி உணவகங்கள் வரை பரவ தொடங்கியுள்ளது. இவற்றின் தேவையை கருத்தில் கொண்டு கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆம் ஆண்டில் உழவர் குழுக்கள் அமைத்தல், மாட்டுப்பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம், சிறு தலைகள் விநியோகம், வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், முதன்மைப்படுத்தப்படும் மையங்கள் போன்ற இனங்கள் 63 கோடியே 81 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் வாயிலாக 11,80,000 ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய பயிர் சாகுபடி செய்யும் 4,75,000 விவசாயிகள் பயனடைவர். தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் தமிழ்நாட்டில் வறட்சியை தாங்கக்கூடிய, குறைந்த நீர் தேவை கொண்ட, அதிக ஊட்டச்சத்து நார்ச்சத்துடைய குறுதானியங்களான சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு போன்றவை சராசரியாக 61,750 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் குறுதானியங்களின் சாகுபடி பரப்பை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் 2026-27 ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் செயல்படுத்த 7,61,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். அதிக ஊட்டச்சத்து நிறைந்த சீமைத்திணை, பாப்பரை, குலசாமை ஆகிய பயிர்களை அறிமுகப்படுத்துதல், புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, வைட்டமின் ஆகியவை அதிகமாகவும், புளுட்டான் கிளைசிமிக் குறியீடு குறைவாகவும் உள்ள தானிய பயிர்களான சீமை, திணை, பாப்பரை மற்றும் குலசாமை ஆகிய பயிர்களை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் அவற்றை சாகுபடி செய்வதற்கு உகந்த தட்பவெப்பநிலை கொண்ட நீலகிரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சேலம் முதலிய மாவட்டங்களில் 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல் விளக்கத் திடல்கள் அமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் இந்தியாவில் மொத்த நூற்பு திறனில் 46%, விசைத்தர திறனில் 22%, கைத்தறை திறனில் 12%, பருத்தி பின்னலாடை உற்பத்தியில் 70% தமிழ்நாட்டில் அமைத்து நாட்டின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறையின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருகிறது. வெள்ளை தங்கம் என்றும் கிங் ஆஃப் ஃபைபர் என்றும் அழைக்கப்படும் பருத்தி தமிழ்நாட்டில் சராசரியாக 3,14,000 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு
2,50,000 பொதிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன.

இதனால் தமிழ்நாட்டில் செயல்படும் பருத்தி நூற்பாலைகளின் தேவையான 120 லட்சம் பொதிகளில் 98% பிற மாநிலங்களில் இருந்தே பெறப்படுகிறது. எனவே பருத்தி உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பங்களான அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல் ஆகியவற்றோடு வருமானத்தை பெருக்கும் நோக்கில் மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி, ஊடு பயிர் சாகுபடி ஆகியவற்றையும் ஊக்குவிக்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27,21 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம். தமிழ்நாட்டில் கோழி தீவனம் மற்றும் எத்தனால் தொழிற்சாலைகளில் மக்காச்சோளம் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வரும் மக்காச்சோளத்தின் தேவையை நிறைவு செய்து விவசாயிகள் நல்ல வருமானம் ஈட்டிடும் வகையில் 2026-27 மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 347,000 ஏக்கர் பரப்பளவில் 139,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் 36 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண் காடுகள் திட்டம். தமிழ்நாட்டின் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்திடவும் விவசாய நிலங்களின் நிரந்தர பசுமை சூழ்நிலையை உருவாக்கிடவும் வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்திட 2026-27 17,70 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் நாற்றாங்கால்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு மீள கொண்டு வந்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் நிலையான வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக 12,500 ஏக்கர் பரப்பிலான சாகுபடிக்கு ஏற்ற தரிசு நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டு தேக்கு, மகோகனி, சந்தனம், மலைவேம்பு, செம்மரம் உள்ளிட்ட பொருளாதார மதிப்புமிக்க மர வகைகளை 1 ஏக்கருக்கு 200 மரக்கன்றுகள் வீதம் நடவு செய்து வேளாண் காடுகள் உருவாக்கப்படும். உயர் விளைச்சலுக்கு உகந்த சான்று விதைகள். விவசாயிகள் சான்று விதைகளை பயன்படுத்துவதால் 25% வரை மகசூலை அதிகரிக்க இயலும். இதனை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை வாயிலாக 2026-27 அரசு விதைப்பெண்ணைகள் மற்றும் விவசாயிகள் நிலங்களில் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி போன்ற பயிர்களுக்கு விதைப்பண்ணைகள் அமைத்து 43,400 மெட்ரிக் டன் சான்று விதைகள் 250 கோடி ரூபாய் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை நிதியிலிருந்து கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு ஒன்றிய மாநில அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் மானிய விலையில் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் சுமார் 10 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள். காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம். வன விலங்குகளிலிருந்து பயிர்களை பாதுகாக்க பல்வேறு முறைகள் தொன்று தொட்டே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பறவைகளை கவன் கொண்டு அடித்தும், மூங்கிலால் செய்த தட்டை என்ற இசைக்கருவியை முழக்கியும், மகளிர் திணைப்புனும் காத்ததை ஒலிகளை தட்டை புடைனர் புனம்தோறும், கிளிகடி மகளிர் விழிப்படு பூசல் என்றும், பன்றிகள் சொல்லும் சிறிய வழிகளில் அவை புகுந்து மாட்டிக்கொள்ளும்படியான பெரிய கற்பலகையான அடர் என்னும் அரிய பொறிகள் வைத்து ஆடவர் காத்ததை விளைபுணம் நிலத்தலின் கேளல் அஞ்சி புலைத்தோறும் மாட்டிய இருங்கால் அடார் அரும்பொறி என்று மலைப்படுகாடாம் நம் கண்முனை விரிக்கிறது. அண்மை காலங்களில் தமிழ்நாட்டு காற்றுப்பண்டிகளால் பயிர்கள் தொடர்ந்து சேதமடைந்து விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றனர். காற்றுப்பண்டியால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்கும் நோக்கில் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க இதற்கான சிறப்பு திட்டம் 2026-27 7,35 லட்சம் ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள சுற்றுச்சூழலுக்கு உகந்த திரவ வடிவிலான காற்றுப்பண்டி விரட்டி விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்கப்படும். இத்திட்டம் 14,000 ஏக்கரில் 1,35 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செயல்படுத்தப்படும். காட்டுப்பன்றி மட்டுமல்லாது யானை, காட்டெருமை, மான் போன்ற பிற வனங்கு விலங்குகளாலும் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைத்திட நடப்பாண்டில் 134 விவசாயிகளுக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சூரிய சக்தியால் இயங்கும் மின்வெளி அமைப்புகள் மானியத்தில் நிறுவப்படும்.

பெரும்பாலான மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்கள் அடர்ந்துள்ள இடங்களை காட்டுப்பன்றிகள் தங்கள் வாழ்விடமாக கொண்டு அருகிலுள்ள விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்துகின்றன. எனவே காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மண்வளத்தை மீட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் 4 கோடி ரூபாய் மாநில நிதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக செயல்படுத்தப்படும். அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் திட்ட பலனை தடையின்றி அடையவும் நீராதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திக் கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் செலுத்த வேண்டிய பயனாளி பங்களிப்பு தொகை அவர்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதால் அச்சுமையை குறைத்து திட்டங்களின் பயனை அவர்கள் அடையும் வண்ணம் இத்திட்டத்தில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும். இதன்படி ஒன்றிய மாநில அரசு பங்களிப்பு திட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில்கள், நிழல்வலை குடில்கள், சூரிய கூடார உலர்த்திகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள் போன்றவற்றுக்கு 70% சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைத்திட 80% மானியம் வழங்கப்படும். நீர்ப்பாசன வசதி இல்லாத 300 ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகள் புன்செய் நிலங்களில் நீர்ப்பாசன ஆதாரமாக ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் 100% மானியத்தில் மின் மோட்டார் அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுகளுடன் அமைக்கப்படும். 2026-27 ஆண்டில் இத்திட்டத்திற்கென 56.72 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். விளைபொருள் வீணாவதை தடுக்க தார்பாய்கள் வழங்குதல். மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளிலிருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கவும் விளைவித்த தானியங்களை உலர்த்துவதற்கும் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க 2026-27 ஆண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும். மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் சிறு குறு விவசாயி விருது. 2026-27 ஆண்டில் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000 ரூபாய், 1,50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். மாவட்ட அளவிலான வெற்றி விவசாயி விருது. நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும். முதல் பரிசாக 50,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 25,000 ரூபாய் என 90 பரிசுகள் 67,50,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிகான நம்மாழ்வர் விருது. உயிர்ம வேளாண்மை தமிழ்நாட்டில் பரவலாக்குவதன் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் உயிர்ம வேளாண் முறையில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வர் விருது 5 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். பாராட்டு பத்திரத்துடன் தலா 2,00,000 ரூபாய் ரொக்கமும் கொண்ட இந்த விருதுகளை வழங்க 11,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு புதிய கட்டடங்கள். வேளாண்மை உழவு நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கயத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயமுத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27,82,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும். வேளாண் கண்காட்சி. நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள், நன்னேறி வேளாண் செயல்பாடுகள், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், மதிப்பு கூட்டு இயந்திரங்கள், வேளாண் இயந்திரங்கள்,

இயற்கை வேளாண் முறைகள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேளாண் கண்காட்சி அக்ரி எக்ஸ்போ 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் நடத்தப்படும். இக்கண்காட்சியில் சாகுபடி முறைகள், வேளாண் சார்ந்த புதுமையான முயற்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டு பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் வருமானம் ஆகியவற்றை அதிகரிக்க தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். திரவ உயிரூர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துதல். தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையின் 22 திரவ உயிரூர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை வலுப்படுத்திட புதிய நொதிக்கலன், இன்குபேட்டர், நீராவி ஜெனரேட்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் நிறுவ 3 கோடி 56 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல். விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் சேலம் மாவட்டம் கங்கவல்லி, தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம், விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு ஆகிய 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்களுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் 7 கோடி 10 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சர்க்கரை துறை விதை கரும்பு மானிய திட்டம். கரும்பு சாகுபடியில் இயந்திர அறுவடையை ஊக்குவித்து செலவினத்தை குறைத்திட அகலப்பார் முறையில் உயர் விளைச்சல் மற்றும் உயர் சர்க்கரை கட்டுமானம் கொண்ட கரும்பு ரகங்களை நடவு செய்ய முன்வரும் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் பருசீவல் நாற்றுகள், 1 பொரு விதை கரணைகள் வழங்கிட 9 கோடி 36 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 17,315 ஏக்கர் பரப்பளவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சாகுபடி செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் வல்லுநர் விதை கரும்பு, திசு வளர்ப்பு நாற்றுகள், பருசீவல் நாற்றுகள், 1 பரு விதை கரணைகள், சோகை உரித்தல், நிழல் வளைகுடா அமைத்தல், சோகை தூளாக்குதல் மற்றும் பரப்புதல், நுண்ணுட்ட உரக்கலவை மற்றும் உயிர் உரங்கள் வழங்குதல் ஆகிய இனங்களுக்கு மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 9 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எத்தனால் உற்பத்தி குறித்த சாத்தியக்கூறு ஆய்வு. கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கள்ளக்குறிச்சி 2 மற்றும் செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் கூட்டமைப்பின் பேரில் நாள் ஒன்றுக்கு 100 கிலோ லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் வடிப்பாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கையை TBR மற்றும் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரித்திட 20 லட்சம் ரூபாய் மாநிலத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை மற்றும் மலப்பயிர்கள் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு தொடர் வருமானம் அளித்து மக்களுக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அளிப்பதில் பங்காற்றி உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கு மூலப்பொருட்களாகவும் விளங்கும் காய்கறிகள், பழங்கள், மலர்கள், சுவை தாளித பயிர்கள் போன்ற தோட்டக்கலை பயிர்களின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெறுகிறது. தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்தவும் உலகளாவிய சந்தைக்கான தரமான தோட்டக்கலை விளைபொருள் உற்பத்திக்கும் தோட்டக்கலைத்துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நீர் மேலாண்மைக்கான துளி துளி தண்ணீர் திட்டம். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும், தடிந்தேலிலி தான் நல்காது ஆகிவிடின், மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வளமையில் குறைந்து போகும்போ என்பது திருவள்ளுவரின் வாக்கு. இதன் அடிப்படையில் நீரினை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை மேம்படுத்தி இருக்கும் நீர் ஆதாரங்களை திறம்பட பயன்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் நுண்ணீர் பாசன திட்டம் ஒன்றிய மாநில நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகிறது. அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக 2026-27 ஆம் ஆண்டில் 222,794 ஏக்கரில் 95,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 785 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். பனை பாதுகாப்பு இயக்கம். கற்பக விருட்சகம் என்று அழைக்கப்படும் பனைமரம்
தமிழர்களின் வாழ்வோடும் வரலாற்றோடும்

பின்னி பிணைந்து தமிழ்நாட்டில் மாநில மரமாக திகழ்ந்து வருகிறது. ஏறத்தாழ 3 லட்சம் விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் பனைமரத்தின் வருவாயை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். பனைமரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பனை மற்றும் பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டு முதல் பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பனை மரங்களை வெட்டுவதை முறைப்படுத்துவதற்காக ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ள மாவட்ட வட்டார குழுக்கள் முடுக்கிவிடப்பட்டு கண்காணிக்கப்படும். இத்துடன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனக்கன்றுகள் விநியோகம், பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தினால் பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அதற்கான உபகரணங்களும் வழங்குதல் முதலிய திட்டக்கூறுகள் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இது தவிர தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம் பனை ஆராய்ச்சி நிலையத்தில் குட்டை பனை, விரைவில் காய்ப்புக்கு வரும் பனை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சிகள் துரிதப்படுத்தப்பட்டு அவற்றின் பலன்கள் விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு விரைவில் கொண்டு சேர்க்கப்படும். வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்டம். வீட்டுத் தோட்டங்களில் இரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி நச்சுத்தன்மையற்ற பழங்களும் காய்கறிகளும் உற்பத்தி செய்யப்படுவதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் மாசுபடுவதும் குறைகிறது. எனவே நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் கிராமப்புறங்களில் வீட்டை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளிலும் செடி வளர்ப்பு பைகளுடன் கூடிய தொகுப்புகள், செங்குத்து தோட்டம் மற்றும் நீரியல் தோட்டம் ஆகிய அமைப்புகளில் காய்கறிகள், பழங்கள், மூலிகை செடிகள் போன்றவற்றை வளர்த்து மன மலர்ச்சியையும் நலமான சூழலையும் ஏற்படுத்த வெட்டு இல்லத்தரசி வீட்டுத் தோட்ட திட்டம் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு தளிர்கீரைகள் திட்டம். தமிழ்நாடு மைக்ரோ கிரீன்ஸ் ஸ்கீம். ப்ரொக்கோலி, முட்டைக்கோசு, முள்ளங்கி, பச்சை பட்டாணி, கொண்டைக்கடலை, ஆலி விதைகள், வெங்காயம், பச்சை பயிறு, கொள்ளு, எள், கோதுமை, கீரை வகைகள் ஆகியவற்றின் 7 முதல் 21 நாட்கள் வயதுடைய இளம் நாற்றுகள் தளிர்கீரைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தளிர்கீரைகளில் முதிர்ந்த செடியினை விட 40 மடங்கு வரை அதிக ஊட்டச்சத்துகள் உள்ளதாக அறியப்படுகிறது. எனவே புதிய முயற்சியாக பொதுமக்களிடையே தளிர்கீரைகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் வகையில் விதைகள், விதை வளர்ப்பு தட்டுகள், தென்னை நார் கட்டிகள், நீர்த்தெளிப்பு கருவி, வழிமுறை கையேடு ஆகியவற்றை உள்ளடக்கிய 20,000 தளிர்கீரை தொகுப்புகள் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற முக்கிய நகர்ப்புற பகுதிகளில் விநியோகம் செய்யப்படும். இதற்கென 2026-27 ஆம் ஆண்டில் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை உயர்த்த உயர் தொழில்நுட்ப சாகுபடி முறைகளை ஊக்குவித்தல். உயர் தொழில்நுட்பங்களையும் தேவையான சிறப்பு கட்டமைப்புகளையும் விவசாயிகளிடையே ஊக்குவிப்பதன் வாயிலாக தோட்டக்கலை பயிர்களில் உற்பத்தியினையும் உற்பத்தி திறனையும் பெருமளவு உயர்த்த இயலும் என்பதால் அதற்கான சிறப்பு திட்டங்கள் 2026-27 ஆம் ஆண்டில் மொத்தம் 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சாமந்தி மலர் சாகுபடியில் பருவநிலை மாறும் காலங்களில் சூரிய ஒளி பெறும் கால அளவு பகற்பொழுது மாறுபடுவதால் சாமந்தி உற்பத்தியும் அதற்கேற்ப மாறுபடுகிறது. இதனால் செடிகளின் வளர்ச்சி குறைந்து சிறிய பூக்கள் சீரற்ற முறையில் விரிந்து தரமும் மகசூலும் குறைவதால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படுகிறது. இச்சவாலை எதிர்கொள்ளும் வகையில் சாமந்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க பருவநிலை மாறுபடும் காலங்களில் தேவையான கூடுதல் ஒளியை ஏற்படுத்தி செடிகளின் வளர்ச்சியை தூண்டுவதன் வாயிலாக பூக்கும் தருணத்தை சந்தை தேவைக்கேற்ப மாற்றுவதற்கு எல்இடி விளக்கில் அமைக்கும் திட்டம் நடப்பாண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். பசுமை குடில் நிழல்வலை குடிலில் உயர் மதிப்புள்ள தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்யும் போது காற்று, மழை, அதிக வெப்பம், பூச்சி, நோய் தாக்குதல் என்று பயிர்கள் பாதுகாக்கப்படுவதுடன் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து உற்பத்தி செய்யவும் முடிகிறது. குறைந்த இடத்தில் 5 முதல் 7 மடங்கு அதிக மகசூலும் தரமான விளைபொருளும் அளித்து சந்தையில் நல்ல விலை கிடைக்க செய்வதை உறுதி செய்யும் இச்சாகுபடி முறையை பரவலாக்க 2026-27 ஆம் ஆண்டில் 15 கோடியே 55 லட்சம்

ரூபாய் ஒன்றிய மானிய நிதியில் 3 லட்சம் சதுர மீட்டர் பரப்பில் பசுமை குடில் மற்றும் நிழல்விலை குடில்கள் அமைக்கப்படும். பல உரை மற்றும் வாழையில் குலை உரை பயன்படுத்துவதால் பூச்சி நோய் தாக்குதல்கள், பறவைகள் அதிக வெப்பம், மழை ஆகியவற்றிலிருந்து பழங்கள் பாதுகாக்கப்பட்டு பழங்களின் தரமும் தோற்றமும் மேம்படுகின்றன. கூடுதல் நன்மையாக பூச்சிக்கொல்லி பயன்பாடு குறைவதுடன் சந்தை மதிப்பு விவசாயிகளின் வருமானமும் அதிகரிக்கின்றன. எனவே விவசாயிகளின் கோரிக்கையின் அடிப்படையில் 2026-27 ஆம் ஆண்டில் 2500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படும் மா, கொய்யா போன்ற பல பயிர்களுக்கு பல உரையும் வாழைக்கு குல உரையும் 2,50,00,000 ரூபாய் நிதியில் வழங்கப்படும். பருவநிலை மாற்றத்தால் நிகழும் இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தால் தற்காலிக பந்தல் அமைப்பில் சாகுபடி செய்யப்படும் கொடி வகை தோட்டக்கலை பயிர்களுக்கு அதிக சேதம் ஏற்பட்டு பொருளாதார இழப்பு ஏற்படும் சூழலில் நிரந்தர பந்தல் அமைப்பை ஊக்குவிக்க நடப்பாண்டில் ரூபாய் 11,73,00,000 நிதியில் நிரந்தர பந்தல் அமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். வாழை சாகுபடி செய்யும் மாவட்டங்களில் வாழை குலைகளின் எடை மற்றும் லேசான காற்றினால் வாழை மரங்கள் சாய்வதால் ஏற்படும் மகசூல் இழப்புகளை தவிர்க்க வாழைக்கு முட்டு கொடுக்க நிதி உதவி வேண்டி விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 2026-27 ஆம் ஆண்டில் 6,25,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 6,175 ஏக்கரில் வாழைக்கு முட்டு கொடுத்தல் திட்டம் செயல்படுத்தப்படும். தரத்திற்கான உறுதி, ஏற்றுமதிக்கான முன்னேற்றம். ஏற்றுமதி செய்யப்படும் பழங்கள் காய்கறியில் எஞ்சிய நஞ்சு காரணமாக இறக்குமதி செய்யப்படும் நாடுகளால் இவ்விளைபொருட்கள் நிராகரிக்கப்படுவதால் விவசாயிகளும் ஏற்றுமதியாளர்களும் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றன. இதனை தடுக்கும் விதமாக 2026-27 ஆம் ஆண்டில் புதிய முன்னெடுப்பாக 3,000 ஏக்கரில் மா, கொய்யா, தக்காளி, முருங்கை, சின்ன வெங்காயம் ஆகிய பயிர்களை குழுவாக சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நன்னெறி வேளாண் நடைமுறைகளை கொண்டு நஞ்சிலா விளைபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் மற்றும் தேவையான கட்டமைப்பு வசதிகள் வழங்கப்பட்டு ஏற்றுமதியாளர்களுடனும் சந்தைகளுடனும் வலுவான இணைப்புகள் ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 8,43,00,000 ரூபாய் நிதியில் 23 பயிர் தொகுப்புகளில் செயல்படுத்தப்படும். தென்னைக்கான சிறப்பு திட்டம். வேர் முதல் நுனி வரை பயன் தரும் தென்னை என்றும் மனிதனின் உற்ற துணை. தமிழ்நாட்டில் சுமார் 5,00,000 ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு சுமார் 670 கோடி தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தென்னை சாகுபடியிலும் சந்தைப்படுத்துவதிலும் தற்போது விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களை கருத்தில் கொண்டு பூச்சி நோய் தாக்குதலுக்கு தீர்வளித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல், மதிப்பு கூட்டலை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கான இனங்களை கொண்டு தென்னைக்கான சிறப்பு திட்டம் மொத்தம் 16 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். தென்னை டானிக் பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் திறம்பட உறிஞ்சப்படுவதுடன் மரங்களின் வளர்ச்சி திறன் மேம்பட்டு பூக்கள் மட்டும் காய் பிடித்தல் அதிகரிக்கும். எனவே தென்னை விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க தென்னை மரங்களின் நலத்தையும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 2026-27 ஆம் ஆண்டில் 86,000 ஏக்கரிலான தென்னை மரங்களுக்கு தென்னை டானிக் வழங்குவதற்காக 6,20,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் வேர்வாடல் நோய் மற்றும் சுருள் வெள்ளை ஈ ஆகியவற்றின் பாதிப்பால் 35 முதல் 80 விழுக்காடு வரை மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இப்பாதிப்பை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளுடன் நீடித்த நிலையான உயிரி கட்டுப்பாட்டு முறைகளை தென்னை விவசாயிகளை பெருமளவில் பரவலாக்கம் செய்திட 1,350 ஏக்கர் பரப்பளவில் அபோர்டோ கிரைசா என்ற இறைவிலங்கி பூச்சிகள் மற்றும் கொக்கோகான் நுண்ணுயிர் கலவை ஆகியவை 75% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் ருக்கோசுருள் வெள்ளையை திறம்பட கட்டுப்படுத்த கிரைசோபெர்லா இறைவிலங்கி, ஐசேரியா, புமோசோரா ரோசியா, பூஞ்சை ஆகிய உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை பெருமளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்குமாறு பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் புதிதாக 5 தென்னை ஒட்டுண்ணி உற்பத்தி மையங்கள் 3 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார் நகர், கண்ணம்பாளையம்,
தேனி மாவட்டம் வையனை, விருதுநகர் மாவட்டம் தேவதா

பாலம் ஆகிய இடங்களில் புதிய கிரைசோ பெர்லா உற்பத்தி மையங்களும், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளத்தில் ஐசேரியா குமோசோரா ரோசியா உற்பத்தி மையமும் அமைக்கப்படும். தரமான தென்னங்கன்றுகள் விவசாயிகள் கிடைப்பதை உறுதி செய்ய கரூர் முதலைப்பட்டி அரசு தோட்டக்கலை பண்ணையில் 15 ஏக்கர் பரப்பளவில் புதிய தென்னை நாற்று பணி ரூபாய் 48 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் தென்னை விவசாயிகளின் வருமானத்தை நீடித்த நிலையான முறையில் பெருக்குவதற்கும் மதிப்பு கூட்டுவதால் நீரா தென்னை மற்றும் தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க செய்யவும் நிலையான சந்தை வாய்ப்பினை உருவாக்கவும் தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையினை செயல்படுத்தும் விதமாகவும் தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 22 கோடியே 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக அமைக்கப்படும். இக்கழகத்தின் வாயிலாக அறுவடைக்கு பின் தேவைப்படும் கட்டமைப்பு வசதிகள், பதப்படுத்துதல், தர குறியீடு இடுதல், சிப்பம் கட்டுதல், ஏற்றுமதி ஆகியவை குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். மேலும் விரிவான சேவைகளை வழங்க ஏதுவாக தென்னை வளர்ச்சி வாரியம், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தோட்டக்கலை துறையுடன் ஒருங்கிணைந்து இக்கழகம் செயல்படும். நடப்பாண்டில் இதற்கென 5 கோடியே 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கொப்பரை விலை வீழ்ச்சியினை தடுத்து விலையினை நிலைப்படுத்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொப்பரை கொள்முதல் செய்வதற்கான விலை ஆதரவு திட்டம் உரிய நேரத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும். உயர் மதிப்பு கொண்ட பல பயிர்களின் சாகுபடியை ஊக்குவித்தல், ப்ளூபெரி, ரம்பூட்டான், லிச்சி, டிராகன் பழம், அவைகொடா, கிவி, மங்குஸ்தான், பேசன் பழம் போன்ற உயர் மதிப்பு கொண்ட பழங்களின் நுகர்வு பொதுமக்களிடையே அண்மை காலங்களில் அதிகரித்து வருகிறது. இப்பழங்களை நமது விவசாயிகளின் தனி பயிராகவும் ஊடு பயிராகவும் 930 ஏக்கரில் சாகுபடி செய்திட 1 கோடியே 87 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதை தவிர தாய்லாந்து இனிப்பு புலியையும் கேஎல்டி HRMN 99 போன்ற குளிர் பிரதேசம் இல்லாத பகுதியில் விளையக்கூடிய லோச்சில் ஆப்பிள் ரகங்களையும் தமிழ்நாட்டில் விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மானாவாரி நிலங்களில் புலி சாகுபடி ஊக்குவிப்பு. தமிழ்நாட்டின் வறட்சி மற்றும் பாசன நீர் பற்றாக்குறை அதிகம் காணப்படும் பகுதிகளான தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நீடித்த மற்றும் நிலையான வருமானத்தை வழங்கக்கூடிய மாற்று பயிர்களை ஊக்குவிப்பது அவசியமாகும். அந்த வகையில் ஆண்டுக்கு 500 முதல் 700 மில்லிமீட்டர் மழை பொழிவிலும் வறட்சியை தாங்கி வளரும் உயர்தர ஒட்டுரக புளியமர பரப்பு விரிவாக்கத்திற்காக ஹெக்டருக்கு ரூபாய் 20,000 வீதம், 5 ஆண்டுகளில் 1,250 ஏக்கரில் 1 கோடி ரூபாயில் நிதியில் புலி சாகுபடி ஊக்குவிக்கப்படும். நடப்பாண்டில் 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியில் 250 ஏக்கரில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். குன்னூர் பழவியல் நிலையத்தில் புதிய ரகங்கள் அறிமுகம். 100 ஆண்டு பழமையான குன்னூர் பழவியல் நிலையத்தில் ஆப்பிள், பிளம், பீச், பேரிக்காய், கிவி, வெண்ணெய்பழம், பிரசிமான் போன்ற பல வகையின் புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு மரபணு தொகுப்பு 75 லட்சம் ரூபாய் நிதியில் உருவாக்கப்படும். இதன் வாயிலாக குளிர் பிரதேச பகுதிகளுக்கு தேவையான புதிய ரகங்களின் நடவு செடிகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும். காளான் உற்பத்தி கூடங்கள் அமைத்தல். சிறிய இடத்தில் குறைந்த செலவில் அதிக வருமானம் தரக்கூடிய காளான் வளர்ப்பு முக்கிய சிறு தொழிலாகும். உடல்நலத்திற்கு தேவையான புரதம், நார்ச்சத்து போன்ற முக்கிய ஊட்டச்சத்துகளையும் அசைவ உணவிற்கு இணையான சுவையையும் காளான் தருவதால் நாளுக்கு நாள் இதன் பயன்பாடும் தேவையும் அதிகரித்து வருகிறது. தடையில்லாமல் நுகர்வோருக்கு காளான் கிடைக்கப்பெறும் வகையில் காளான் வளர்ப்பினை ஊக்குவிக்க கிராமப்புற இளைஞர்களுக்கு பெண்களுக்கு 2026-27 ஆண்டில் 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்கள் 50 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கிழங்கு வகை சுவை தாளித பயிர்கள் பரப்பு விரிவாக்கம். கமல், மஞ்சள், முளை, இஞ்சி என்று பட்டினப்பாளையில் பணப்பயிராக குறிப்பிடப்படும் மஞ்சளும் இஞ்சியும் பழந்தமிழின் உணவில் சுவை ஊட்டியிருப்பதை அறிய முடிகிறது. இச்சிறப்பு வாய்ந்த மஞ்சள் இஞ்சியுடன் பூண்டும் கிழங்கு வகை சுவைதாளித பயிராக தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படுகிறது. இவற்றுக்கான தேவை உணவில் மட்டுமல்லாமல் மருத்துவத்திலும் பெரிய அளவில் இருப்பதால்
உள்நாட்டு மட்டும்

மேல்நாட்டு சந்தையில் பெரும் பங்களித்து விவசாயிகளின் வருமானத்தை கணிசமாக உயர்த்துகின்றன. எனவே கிழங்கு வகை சுவைத்தாளித பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் 2026-27 ஆம் ஆண்டில் 2500 ஏக்கரில் 4 கோடி ரூபாய் நிதியில் இவற்றின் பரப்பு விரிவாக்கம் மேற்கொள்ளப்படும். வெங்காய சேமிப்பு கிடங்கள் அமைத்தல். வெங்காயம் பருவகால பயிராக இருப்பதால் ஆண்டு முழுவதும் நுகர்வோருக்கு அவை தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்வதற்காக போதுமான சேமிப்பு வசதிகளை உருவாக்குதல் இன்றியமைந்ததாகும். இது வெங்காயத்தின் விலை ஏற்றத்தாழ்வுகளை கட்டுப்படுத்தவும் விநியோகத்தில் ஏற்படும் நிலையற்ற தன்மையை களையவும் திடீர் விலை உயர்வை தடுக்கவும் பெரிது உதவும். எனவே 2026-27 ஆம் ஆண்டில் 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் 22,80,00,000 ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். பழங்கள் காய்கறிகளின் பாரம்பரிய ரகங்களை ஊக்குவித்தல். பழங்கால மக்களின் உணவு பழக்க வழக்கத்தை இந்த தலைமுறையின அறிய செய்யவும் வீட்டு தோட்டங்களிலும் மலைப்பகுதியில் மட்டுமே சாகுபடி செய்யப்படும் பாரம்பரிய காய்கறிகள் பல ரகங்களை மீட்டு பெரும்பான்மையாக சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க வேண்டியது அவசியமாகிறது. 2026-27 ஆம் ஆண்டில் செங்க வறுக்கை வெட்டையன், சூரங்குடி வெட்டையன் போன்ற மாரகங்கள், பன்ரூட்டி பலா, முண்டன் சக்கை, செம்பருத்தி போன்ற பல ரகங்கள், மட்டி, நமரன், சிறுமலை, விருப்பாச்சி, லாடன், உதிரன் போன்ற வாழை ரகங்கள் மற்றும் பாரம்பரிய காய்கறி ரகங்களை விவசாயிகள் சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க 3,88,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மருத்துவ பயிர்கள் சாகுபடியை ஊக்குவித்தல். தமிழ்நாட்டில் பழங்காலம் முதலே மருத்துவ பயிர்களின் பயன்பாடு மிகச் சிறப்பாக இருந்து வருகிறது. நவீன மருத்துவத்துறையில் மூலப்பொருளாக இப்பயிர்களின் தேவையை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காடுகளிலிருந்து சேகரிக்கும் முறையை தாண்டி தற்போது அவை வணிக ரீதியாகவும் சாகுபடி செய்யப்படுகின்றன. மருத்துவ பயிர்களின் சாகுபடியை மேலும் ஊக்குவிப்பதோடும் புற்றுநோய் செல்களை எதிர்ப்பதில் திறன்மிக்கதாக கருதப்படும் முள் சீதா சாகுபடியையும் பரவலாக்கும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆம் ஆண்டில் 1,720 ஏக்கரில் 1,51,00,000 ரூபாய் நிதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். வேலூர் மாவட்ட அரசு தோட்டக்கலை பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துதல். வேலூர் மாவட்டத்தில் 85 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் அகரம்சேரி அரசு தோட்டக்கலை பண்ணையில் ஆண்டுதோறும் சுமார் 35 லட்சம் நடவு செடிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் குளித்தட்டு காய்கறி நாற்றுகள், பழஞ்செடிகள், மரங்கன்றுகள், அழகு செடிகள் ஆகியவை பல்வேறு அரசு திட்டங்களின் கீழும் நேரடி விற்பனையிலும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த அரசு தோட்டக்கலை பண்ணையில் செயல்திறனை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் புதிய கட்டமைப்பு வசதிகள் 2,03,00,000 ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரி மாபெரும் நடவு செடி பண்ணை அமைத்தல். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரி 51 ஏக்கர் பரப்பளவில் தரமான அலங்கார செடிகள், பல்வேறு மரவகை கன்றுகளை உற்பத்தி செய்து அவை உடனுக்குடன் விவசாயிகள் பொதுமக்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் ஒரு பெரிய அளவிலான நாற்று பண்ணை அமைக்கப்படும். இத்திட்டத்தினை 5 ஆண்டு காலத்தில் 7 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முதலாம் ஆண்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். வட்டார அளவில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் அமைத்தல். தமிழ்நாடு அரசின் 74 தோட்டக்கலை பண்ணைகளிலும் 24 பூங்காக்களிலும் உற்பத்தி செய்யப்படும் மண்புழு உரம், உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் உள்ளிட்ட இயற்கை இடுபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், நடவு செடிகள், தோட்டக்கலை கருவிகள், பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படும் பழங்கள், காய்கறிகள், சுவைதாளித பொருட்கள் போன்றவை வட்டாரங்களில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் நியாயமான விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் 100 தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். நகர்ப்புறங்களை எழிலூட்டுதல். அரசு நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், பொது பயன்பாட்டு இடங்கள், வீடுகள் போன்றவற்றிலும் சில நிழல் எழிலூட்டும் பணிகளுக்கான கோரிக்கைகளை எளிதாக பதிவு செய்யும் வகையில் தனித்துவமான இணையதளம் தமிழ்நாட்டு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையினை டான்கோடா வாயிலாக உருவாக்கப்பட்டு குறைந்த செலவில் வீட்டுத் தோட்டங்கள் அமைத்தல், புல்தரைகள் அமைத்தல், அலங்கார செடிகள், பூச்செடிகள் நடவு செய்தல் ஆகிய எழிலூட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும். இதற்கென தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையின் டான்கோடா
நில எழிலூட்ட பிரிவு வலுப்படுத்தப்பட்டு தமிழ்நாடு எங்கும் உள்ள நகர்ப்புறங்கள்

அழுகிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை வளங்களாக மாற்றப்படும். வேளாண்மை பொறியியல் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண் பணிகளிலே காலத்தே மேற்கொண்டால் மட்டுமே உரிய மகசூல் பெறசூல் பெற இயலும். வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறையினை எதிர்கொள்ள வேளாண்மையில் இயந்திரமயமாக்கலை ஊக்குவிக்கவும், இயற்கை வளங்களான மண் மற்றும் நீரினை பாதுகாத்து செறிவூட்டுதல், வேளாண்மையில் புதுப்பித்தக்க ஆற்றல் பயன்பாடு ஆகியவற்றுக்கும் பல்வேறு திட்டங்களை வேளாண்மை பொறியியல் துறை செயல்படுத்தி வருகிறது. தனிநபர் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்தில் வழங்குதல். வேளாண்மையில் கருவிகளின் பயன்பாடு குறித்து நாம் சங்க இலக்கியங்களின் வாயிலாக அறியலாம். அவற்றில் முதன்மை கருவியான ஏரியினை முன்வைத்து பின்னர் வந்த கம்பரும் வேளாண்மை சிறப்பை கூறும் தனது நூலுக்கு ஏர் எழுபது என்று பெயரிட்டதோடு உழவுக்கு உறுதுணையாக ஆகும் உறுப்புகளை மேலி, ஊற்றாணி, நுகத்தடி, நுகத்துளை, நுகத்தாணி, கூட்டாங்கயிறு, தொடை, கொழு, கொழுவானே, தாற்றுக்கோள், உழவெருது என பட்டியலிட்டு அவை ஒவ்வொன்றின் சிறப்பினையும் தனித்தனாக பாடியுள்ளார். கிராம அளவில் வேளாண் இயந்திரமாக்கலை பரவலாக்கும் நோக்கில் வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், சூரிய கூடார உலர்த்திகள் முதலியன மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2026-27 ஆண்டில் 227 கோடியே 20 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் 24,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சுமார் 8,870 பவர் டில்லர்கள், 5,090 விசைக்கலை எடுப்பான்கள், 1,400 சுழற் கலப்பைகள், 855 டிராக்டர்கள் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டு வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டு முதல் சூரிய கூடார உலர்த்தி அமைக்க அதிகபட்ச மானியமாக இருந்த 3,50,000 ரூபாயினை உயர்த்தி 4,40,000 ரூபாயாக வழங்கப்படும். பெண் விவசாயிகளிடையே வேளாண் இயந்திரமாக்கலை ஊக்குவிப்பதற்காக இத்திட்டத்தில் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்தல். விவசாயிகள் தங்களுக்கு தேவையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க உதவும் ட்ரோன்கள் போன்ற நவீன உபகரணங்களை எளிதில் வாடகைக்கு பெற்று வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் மேற்கொள்ளவும், வருமானத்தை உயர்த்திடவும் 10 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க 80% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. மொத்தமாக 50 கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். மேலும் இந்த ஆண்டின் மொத்த ஒதுக்கீட்டில் 30% மகளிர் சுய உதவி குழுக்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும். வெற்றி வான்மகள் திட்டம். இந்தியாவில் ட்ரோன் தொழில்நுட்பம், விவசாயம், கட்டுமானம், சரக்கு போக்குவரத்து, கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை ஆகிய துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2026 ஆண்டினை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்துள்ள நிலையில் பெண்களை ட்ரோன் இயக்குபவர்களாக மாற்றுவதன் வாயிலாக வேளாண்மையில் உரம், பூச்சிக்கொல்லி தெளித்தல், பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகள் எளிதாக்கப்படுவதுடன் வேளாண் பணிகளில் ஆள் பற்றாக்குறையை எதிர்கொள்ள வாய்ப்பாகவும் அமையும். இதற்காக தகுதியுள்ள 100 மகளிர் உள்ளிட்ட 500 நபர்களுக்கு மாநில அரசு செலவில் ட்ரோன் இயக்குபவர் பயிற்சி மற்றும் இயக்குபவர் உரிமம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை விமான பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக 1,50,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும். பயிற்சி பெற்ற 50 மகளிருக்கு ட்ரோன்கள் 50% மானியத்தில் 2,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து வழங்கப்படும். பெண்களை காக்க சிங்கப்பெண் படையை உருவாக்கிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயம் காக்க வான்மகள் படையை உருவாக்க உள்ளார். பண்ணை குட்டைகள் உருவாக்குதலும் தூர்வாறுதலும் மலை இயற்கையின் வரம் என்றால் பாசனம் மனிதனின் முன்னேற்பாடு. எனவேதான் நீராட்சி திட்டத்தினை செயல்படுத்தி பாசன ஏரிகளை பராமரிக்கவும் புதிய பண்ணை குட்டைகள் அமைக்கவும் இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மழை நீரினை முறையாக சேமித்து பாசன நீர் ஆதாரத்தினை மேம்படுத்த

ஐநூறு விவசாயிகளின் நிலங்களில் 100% மானியத்தில் பண்ணை குட்டைகள் உருவாக்கவும் பண்ணை குட்டைகளின் மழைநீர் சேமிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை கொண்டு 75% மானியத்தில் 500 பண்ணை குட்டைகளை தூர்வாருவதற்கும் 2026-27 ஆண்டில் மொத்தம் 8,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். 1,000 ஏக்கர் பாசன பரப்பை உருவாக்கிட நீர் ஆதாரங்களை ஏற்படுத்தல். பாசன பரப்பினை அதிகரிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்பான குறு வட்டங்களில் உள்ள நீர்ப்பாசன வசதி இல்லாத பொது பிரிவினை சார்ந்த விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைக்க சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 60% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 120,000 ரூபாயும் இதர விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் அதிகபட்சமாக 1,00,000 ரூபாயும் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும். மேலும் இத்திட்டம் நடைமுறையில் உள்ள தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் திட்டம் மற்றும் நுண்ணீர் பாசன திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும். இத்திட்டம் 500 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்கும் திட்டம் வேளாண்மையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் விவசாயிகளுக்கு நிலையான நீர்ப்பாசன வசதியை உறுதி செய்வதற்கும் டீசல் பம்ப் செட்டுகள் மாற்றாக மின்சார இணைப்பு இல்லாத பாசன நீர் ஆதாரங்களுக்கு மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் 1,000 விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் அமைத்து தரப்படும். பாசனத்திற்காக விவசாயிகள் தொடர் செலவினம் மேற்கொள்வதை தவிர்க்க ஏதுவான சுற்றுச்சூழலுக்கு உகந்த இத்திட்டத்திற்கென 2026-27 ஆண்டில் 23,06,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையம். வேலையாட்கள் பற்றாக்குறை, விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் இருத்தல் போன்றவை தற்போது விவசாயிகள் முன் உள்ள முக்கிய சவால்களாகும். இவற்றை எதிர்கொள்ள பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான வேளாண் இயந்திரங்களை வாடகை அடிப்படையில் விவசாயிகள் பயன்படுத்திட ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைப்பது அவசியம் என்ற தொலைநோக்கு திட்டத்திற்கு செயல்வடியம் அளிக்கும் நோக்கில் நடப்பாண்டில் தலா 25,00,000 ரூபாய் மதிப்பிலான பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைக்கப்படும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், பெண் தொழில் முனைவர் மற்றும் வேளாண்மை பொறியியல் பட்டயம் அல்லது பட்டப்படிப்பு பெற்ற இளைஞர்களுக்கு 75% மானியமும் இதர தொழில் முனைவருக்கு 50% மானியமும் வழங்கிட இத்திட்டத்திற்கு 8,13,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கடற்கரையோட தோட்டக்கலை திட்டம். கடற்கரை நமக்கு அருட்கொடை, மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அன்பு கொடை. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் உவர் நீருக்கு மேலே இருக்கும் நன்னீரினை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர் சாகுபடி ஊக்குவித்து நீல பசுமை தோட்டக்கலை பூங்காக்கள், ப்ளூ கிரீன் ஹார்டிகல்ச்சர் பார்க்ஸ் அமைந்திட நடப்பாண்டில் நன்னீர் சேமிப்பு கிணறுகள் ஒரு கிணற்றுக்கு அதிகபட்சமாக 150,000 ரூபாய் மானியத்தில் முன்னோடி திட்டமாக 10 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். மேலும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளும் தெளிப்பு நீர் பாசன அமைப்புகளும் தற்போது உள்ள திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து அமைத்து கொடுக்கப்படும். இந்த நீர் ஆதாரத்தினை கொண்டு 10 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் மற்றும் கொத்தமல்லி பயிர்கள் சாகுபடி ஊக்குவிக்கப்படும். இத்திட்டத்திற்கென மொத்தம் 49,40,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். விவசாயிகளுக்கு மானியத்தில் கதிரடிக்கும் களம் அமைத்து கொடுத்தல். விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல், நிலக்கடலை, கம்பு, மக்காச்சோளம், எள், உளுந்து உள்ளிட்ட பயிர்களின் தானியங்களை கதிரெடுத்து பிரித்தெடுத்து அவற்றை உலர்த்தி சேமிக்கவும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைத்து உரிய விலைக்கு விற்று பயன்பெறவும் தனிநபர் விவசாயிகளின் நிலங்களில் 100 கதிரடிக்கும் களங்கள் மொத்தம் 2,80,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் அமைத்து தரப்படும். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கும் சேவையை வலுப்படுத்துதல். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை இ வாடகை 2.0 சேவையின் வாயிலாக வாடகைக்கு வழங்கும் திட்டத்தினை வலுப்படுத்த நடப்பு

ஆண்டில் 60 டிராக்டர்கள், அதற்குரிய இணைப்பு கருவிகள், நெல் அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட 463 வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் 19,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். மேலும் 5 வட்டாரங்களில் வேளாண் இயந்திர கூடாரங்கள் 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். டிராக்டரால் இயங்கக்கூடிய வரப்பு செதுக்கி சேறு பூசும் கருவியின் மூலம் நெல் வயல்களில் வரப்பு செதுக்கும் தொழில்நுட்பத்தை பரவலாக்க 125,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 20,31,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் இயந்திரங்களை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைத்த வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தி பம்பு செட்டிகளின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை உடனுக்குடன் பழுது நீக்கி பராமரிக்கும் வசதிகள் கிராமப்புறங்களிலே கிடைத்திட கிராமப்புற இளைஞர்கள் தொழில் முனைவர்களின் வாயிலாக வேளாண் இயந்திரங்களையும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளையும் பழுது நீக்கி பராமரிக்கும் 15 மையங்கள் 1,12,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். பயிர் சாகுபடியில் தொடக்கம் முதல் இறுதி வரையே இயந்திரமயமாக்கம், உழவு தொடங்கி பயிர் கழிவு மேலாண்மை வரை அனைத்து வேளாண் பணிகளிலும் இயந்திரங்களை பயன்படுத்தி முழுமையான இயந்திரமாக்கலை மேற்கொள்வதன் வாயிலாக சாகுபடி செலவினத்தை குறைக்க இயலும். எனவே 225 ஏக்கர் பரப்பிலான விவசாயிகளின் வயல்களில் மக்காச்சோளம், நிலக்கடலை, உளுந்து, தென்னை ஆகிய பயிர்களில் தொடக்கம் முதல் இறுதி வரை இயந்திரமயமாக்குதல் குறித்த கள செயல் விளக்கங்கள் வேளாண் தொழில்நுட்ப முனைவர்களால் அக்ரிடெக் என்டர்பிரனர்ஸ் 100% மானியத்தில் 46,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைத்தல். பயிர் சாகுபடி பணிகளிலும் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை பணிகளிலும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பின்பற்றி விவசாயிகள் அதிக மகசூல் பெறுவதற்கும் வேளாண்மை பொறியியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே பரவலாக்கவும் திருக்கோவிலூர், காரைக்குடி, முசிறி, தாராபுரம், கும்பகோணம் ஆகிய இடங்களில் வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் 4,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் அமைக்கப்படும். நவீன வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் குறித்த மாபெரும் கண்காட்சி, பல்வேறு பயிர்கள் வேளாண் பணிகளுக்கு ஏற்ற நவீன புதுமையான வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் உபகரணங்களின் பயன்கள் குறித்த விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடப்பாண்டில் மாபெரும் கண்காட்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடத்தப்படும். இக்கண்காட்சி விவசாயிகள், வேளாண் இயந்திர உற்பத்தியாளர்கள், துறை அலுவலர்கள் ஆகியோருக்கு இடையே தொடர்பினை ஏற்படுத்தி இயந்திரமயமாக்கப்பட்ட சாகுபடி நடைமுறைகளை விவசாயிகள் பெருமளவில் பின்பற்ற வழிவகுக்கும். வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவனின் கரங்கள் உதிர்க்கும் வியர்வையில் உற்பத்தி செய்யப்படும் விளைபொருட்களின் பயணம் பண்ணையில் தொடங்கி பல்வேறு நிலைகளை கடந்து நுகர்வோரின் கைகளை சென்றடையும் வரையிலும் கடல் கடந்து ஏற்றுமதியாகி உலக அரங்கில் மெளிரும் வகையிலும் மதிப்பு சங்கிலினை ஏற்படுத்தி வலுப்படுத்திடவும், எளிதில் சந்தையை அணுகிடவும், சந்தை வாய்ப்புகளை அதிகரித்திடவும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை முக்கிய பங்காற்றி வருகிறது. இதன் அடிப்படையில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும், மதிப்பு கூட்டுதலை பரவலாக்கவும், சந்தை இணைப்புகளை வலுப்படுத்தி நிலையான மற்றும் முழுமையான வேளாண் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அரசின் தொலைநோக்கு திட்டங்களுக்கான முன்னெடுப்புகளை 2026-27 ஆண்டில் செயல்படுத்த இத்துறை திட்டமிட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறை உடைய நம் முதலமைச்சரின் இத்திட்டங்களால் இந்த ஆட்சியில் வேளாண் வளர்ச்சியை யாரும் அணையிட்டு தடுக்க முடியாது. தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் உழவனின் உழைப்பிற்கு உன்னத விலை கிடைத்திட வளம் குன்றா வேளாண்மையால் மாநிலம் செலுத்திட வேளாண் பெருங்குடி மக்களின் வருவாயை நீடித்த மற்றும் நிலையான முறையில் உயர்த்தி அவர்களின் பொருளாதார தற்சாப்பினை உறுதி செய்யும் சீரிய நோக்கோடு தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு அமைக்கப்படும். இப்பணிகளை மேற்கொள்ள இவ்வாண்டு

ஐந்து கோடியே 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த ஊக்குவித்தல். அண்மை காலங்களில் உயிர்ம வேளாண் பொருட்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் சந்தை மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரித்து வருமானத்தை உயர்த்திட உயிர்ம வேளாண் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள், விருப்பமுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், வர்த்தகர்களுடன் இணைக்கப்படுவதோடு உற்பத்தியாளர் வர்த்தகர்கள் இணைப்பு, தேசிய சர்வதேச கண்காட்சிகளில் பங்கேற்பு, சந்தைப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். நடப்பாண்டில் பாரம்பரிய நெல், மிளகாய், மிளகு, மஞ்சள் போன்ற உயிர்ம வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்த உரிய வசதிகள் ஏற்படுத்தப்படும். இதற்கென வல்லுநர்களை கொண்ட தனி பிரிவு அமைக்கப்படும். இந்த 5 ஆண்டு திட்டம் மொத்தம் 19 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் இதற்கென 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும்

வேளாண் விளை பொருட்களை சந்தைப்படுத்த உரிய வசதிகள் ஏற்படுத்தப்படும். இதற்கென வல்லுநர்களை கொண்ட தனி பிரிவு அமைக்கப்படும். இந்த 5 ஆண்டு திட்டம் மொத்தம் 19 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் இதற்கென 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் உயிர்ம வேளாண் பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு உழவர் சந்தைகளில் வாரம் 1 நாள் உயிர்ம வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு விளை பொருட்களை விற்பனை செய்ய உரிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குதல். சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் விளை பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்தி வருமானத்தை அதிகரித்திடும் வகையில் புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்படும். அவ்வாறு அமைக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் ஒவ்வொரு பங்குதாரருக்கும் சமபங்கு மானியமாக 1ஆம் ஆண்டு 2000 ரூபாயும் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டுகளில் தலா 1500 ரூபாயும் ஆக மொத்தம் 5000 ரூபாய் வழங்கப்படும். இத்திட்டம் மொத்தம் 30 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் இதற்காக 12 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல். தமிழ்நாட்டில் 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 397 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்கள் நிலையான வளர்ச்சியடைய தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்காக உழவர் உற்பத்தியாளர் நிறுவன மேலாண்மை பிரிவு அமைக்கப்படும். இப்பிரிவால் தேர்ந்தெடுக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி மற்றும் நிர்வாக அறிக்கைகளை இணைய வழியில் சமர்ப்பிக்க தேவைப்படும் செலவில் 10000 ரூபாயும் தலைமை செயல் அலுவலர் ஊதியத்தில் 50% தொகையாக அதிகபட்சம் மாதம் 1க்கு 12500 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் சிறந்த நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் சந்தை இணைப்பு மதிப்பு கூட்டல் மற்றும் நிலையான வருவாய் ஈட்டுதல் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு மண்டல அளவில் கண்காட்சிகளும் நடத்தப்படும். மேற்கண்ட அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் ஒதுக்கப்படும். வேளாண் வணிக வழிகாட்டு மையம் அமைத்தல். விவசாயிகளுக்கும் புதுமை படைக்கும் வேளாண் தொழில் முனைவோருக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் நவீன தொழில்நுட்ப தகவல்கள், கடன் இணைப்பு, மானிய உதவிகள், பயிர் காப்பீட்டு விழிப்புணர்வு, முதலீட்டு திட்டமிடல், விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தல் முதலியவை குறித்து வழிகாட்டுதல் வழங்கும் நோக்கில் சென்னையில் 50 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வேளாண் வணிக வழிகாட்டு மையம் நிறுவப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். அறுவடை காலங்களில் விளை பொருட்களின் வரத்து அதிகரிக்கும் போது சந்தை விலை குறையும் போது விவசாயிகள் தங்களது விளை பொருட்களை சேமிப்பு கிடங்களில் இருப்பு வைத்து விலை உயரும் போது விற்பனை செய்ய ஏதுவாக அதிக வரத்துள்ள போளூர், திருவண்ணாமலை, அம்மூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் 4 கோடி 80 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். குளிர்பதன கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், புளி, மிளகாய், பட்டர், எலுமிச்சை போன்ற வேளாண் விளைபொருட்களின் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்து சேமிப்பு காலத்தை நீட்டித்து தரத்தை பாதுகாத்து ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் துறைமுகம் மற்றும் விமான சேவை முனையங்களுக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தலா 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகள் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் ஏற்படுத்தப்படும். மத்திய மண்டலத்தில் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் மற்றும் சிறப்பு வணிக வளங்களை மேம்படுத்துதல். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எம்புதூரில் வாழைக்கும், பிகே அகரத்தில் வெங்காயத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் புளிக்கும், வேடச்சந்தூரில் முருங்கைக்கும் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், பெரம்பலூர் மாவட்டம்
சிட்டி

ஸ்ரீகுளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ராஜேந்திரபுரத்தில் உள்ள தென்னை வணிக வளாகம் ஆகியவற்றின் செயல்திறனை மேம்படுத்தவும் மதிப்பு கூட்டலை அதிகரிக்கவும் அவை இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை பதப்படுத்தும் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும். இம்மையங்களை பயன்படுத்தும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள், ஏற்றுமதியாளர்கள் உரிய இயந்திரங்களை நிறுவ 50% மானியம் வழங்கப்படும். இதற்காக 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் ஏற்றுமதிக்கான கூடுதல் வசதிகள். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மாம்பழம், மாதுளை, காய்கறிகள் போன்றவற்றின் ஏற்றுமதியை சீனா, தென்கொரியா, ஜப்பான், ஐரோப்பியா, ஒன்றிய நாடுகளுக்கு விரிவுபடுத்தும் நோக்கில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் வெப்பநீர் பதப்படுத்தும் இயந்திரம், தரம்பிரிப்பு கூடம், குளிர்பதன கிடங்கு ஆகிய கூடுதல் வசதிகள் விவசாயிகள், பதப்படுத்துவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயன்பெறும் வகையில் 1,94,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். உழவர் சந்தைகள் புனரமைப்பு. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தைகளில் நடப்பாண்டில் 10 உழவர் சந்தைகளில் அடிப்படை வசதியை மேம்படுத்திடவும் சென்னையில் உள்ள பல்லாவரம், ஆவடி உழவர் சந்தைகளை நவீன ஒருங்கிணைந்த உழவர் சந்தைகளாக மறுசீரமைக்கவும், பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படாமல் உள்ள வேப்பந்தட்டை உழவர் சந்தையினை எளம்பலூருக்கு இடமாற்றம் செய்யவும், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உழவர் சந்தையினை மீள பழைய இடத்திற்கே இடமாற்றம் செய்து புதிய கட்டடம் அமைக்கவும் 20 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள். தமிழ்நாட்டில் உள்ள 194 உழவர் சந்தைகளில் விவசாயிகளால் விற்கப்படும் விளைபொருட்கள் மொத்த சந்தை விலையை விட கூடுதலாகவும், நுகர்வோருக்கு சில்லறை விலையை விட குறைவாகவும் விலை கிடைத்திட ஏதுவாக அங்கு விற்பனை செய்யப்படும் அனைத்து காய்கறிகளுக்கும் அன்றாடம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவ்வாறு நிர்ணயம் செய்யப்படும் விலையினை அனைவருக்கும் வெளிப்படையாக அறிவித்திடும் வண்ணம் 59 உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள் 2,04,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சந்தை இடையீட்டு திட்டம். விலை நிலைப்படுத்தல் நிதி. தக்காளி போன்ற எளிதில் அழுகக்கூடிய விளைபொருட்களின் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை வாரியத்தின் மூலம் 4,26,00,000 ரூபாய் மாநில நிதியுடன் சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்தல் நிதி ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் சந்தைகளில் தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றின் விலையினை நிலைப்படுத்த முடியும். வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம். நாட்டிலேயே வேளாண் சந்தைப்படுத்துதலில் முன்னணி மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடு. இதற்காக செயல்பட்டு வரும் 285 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், 213 ஈனாம் சந்தைகள், 194 உழவர் சந்தைகள், 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கட்டமைப்புகள் தொடர்பான தரவுகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு, முன்கணிப்பு பகுப்பாய்வு, புவியியல் தகவல் முறைமை, தொழில்நுட்பம், நிகழ்நேர சந்தை நுண்ணறிவு விவரங்களை வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம் ஏற்படுத்தப்படும். நடப்பாண்டில் 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் இம்மையம் அமைக்கப்படும். விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பூமியில் இன்றளவும் உயிர்களும் தாவர்களும் உள்ளதென்றால் அதற்கு காரணம் விதைகள்தான். விதைகள் தாம் தோன்றுபோதே தமக்கு தேவையான ஊட்டச்சத்துடனும் பாதுகாப்பு கவச உரையுடனும் பிறக்கின்றன. பயிர் சாகுபடியின் அடித்தளமாக விளங்கும் இத்தகைய விதைகள் தரமானதாக இருப்பதை உறுதி செய்வதே விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் முதன்மை பணியாகும். உயிர்ம விவசாயிகள் இயற்கை விவசாயிகளின் தரவுகளுக்கான ஒருங்கிணைந்த வலைத்தளம். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டம், பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இந்தியா ஆர்கானிக் மற்றும் பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இயற்கை வேளாண்மை ஆகிய திட்டங்களுக்கென தனித்தனி வலைத்தளங்களை ஒன்றிய அரசு பராமரித்து வருகிறது. இத்திட்டங்களில் பதிவு செய்யப்படும் விவசாயிகளின் விவரங்களை நுகர்வோர் மற்றும் வணிகர்கள் தெரிந்து கொள்ள இயலாத நிலையை மாற்றி உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் மேற்கூறிய 3 திட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளின் தரவுகள் அடங்கிய

ஒருங்கிணைந்த வலைத்தளம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். விதை பரிசோதனை நிலையங்களுக்கு தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறுதல். விதைகளின் தரத்தை உறுதி செய்து பரிசோதனை முடிவுகளின் மீதான நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் நாகப்பட்டினம், தேனி, நாமக்கல், திருவள்ளூர், ஈரோடு, ராமநாதபுரம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 8 விதை பரிசோதனை நிலையங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் செலவில் தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறப்படும். விதை சான்றளிப்பு துறையால் சான்றளிக்கப்படும் விதைகளுக்கு கியூஆர் குறியீடு, கியூஆர் கோடு கொண்ட சான்றட்டைகள் வழங்குதல். விதை சான்றளிப்பு துறையால் விவசாயிகளுக்கு கியூஆர் குறியீடு சான்றட்டைகளுடன் கூடிய சான்று விதைகள் வழங்கப்படும். இதன் மூலமாக விதைகளின் உற்பத்தி முதல் விநியோகம் வரை முழுமையான கண்காணிப்பு ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் கல்வி, வேளாண் ஆராய்ச்சி, வேளாண் விரிவாக்கம் ஆகியவற்றை மேற்கொண்டு தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் முக்கியத்துவமாக இருந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் நிறுவுதல். குறிஞ்சி மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை, மலைத்தோட்ட காய்கறிகள், நறுமண பயிர்கள், மலர்கள் ஆகியன பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இப்பயிர்களில் தரமான விளைபொருட்களை விளைவித்து அவற்றை சரியான முறையில் சந்தைப்படுத்துவதில் இடர்பாடுகள் உள்ளன. எனவே நீலகிரி மாவட்ட விவசாயிகளை ஊக்குவிக்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நஞ்சில்லா வேளாண் முறைகளை பரவலாக்கவும் விளைபொருட்களுக்கு உகந்த சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் தற்போது செயல்பட்டு வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமாக தரம் உயர்த்தப்படும். அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி இம்மையத்தினை நிறுவுவதற்கு முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தஞ்சை மாவட்டம் சாக்கோட்டையில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி அமைத்தல். தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி தமிழ்நாட்டை இயற்கை வேளாண்மையில் முன்னணி மாநிலமாக மாற்றும் நோக்குடன் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகிலுள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வர் அவர்களின் பெயரில் ஒரு புதிய உயிர்ம வேளாண்மையை பட்டய படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் முதற்கட்டமாக 2026-27 ஆண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதி வழங்கப்படும். இக்கல்லூரியில் மாணவர்களுக்கு உயிர்ம வேளாண்மை தொடர்புடைய அனைத்து பாடங்களும் செயல்வெளி கற்றலுடன் கற்பிக்கப்படுவதுடன் வேலைவாய்ப்புகள் குறித்த உரிய வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும். ஏற்றுமதிக்கு ஏற்ற தோட்டக்கலை பயிர்களுக்கான தொழில்நுட்ப மையங்களை நிறுவுதல். தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் ஏற்றுமதிக்கு உகந்த பயிர்களான மா, மஞ்சள், மிளகாய் முதலியவற்றில் நஞ்சற்ற சாகுபடி குறித்த விழிப்புணர்வை விவசாயிகளும் ஏற்படுத்தவும் இப்பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகளை உலகளாவிய ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைப்பதற்காகவும் பயிர் வாரியாக ஏற்றுமதிக்கான நவீன தொழில்நுட்ப மையங்கள் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் டெக்னாலஜி ஹப்ஸ் நிறுவப்படும். இம்மையங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு தேவையான உயர்தர பயிற்சிகள், முறையான வழிகாட்டுதல்கள், விரிவான தொழில்நுட்ப ஆதரவுகள் ஆகியவை வழங்கப்படும். இதன்படி மா தொழில்நுட்ப மையம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரிலும், மிளகாய் தொழில்நுட்ப மையம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும், மஞ்சள் தொழில்நுட்ப மையம் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரிலும் புதிதாக நிறுவப்படும். இம்மையங்களை அமைப்பதற்கென தலா 1 கோடி 50 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இத்திட்டத்தின் முதற்கட்டமாக 1000 விவசாயிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் சர்வதேச ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைக்கப்படுவார்கள். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் மாணவ மாணவருக்கு விடுதி வசதிகளை விரிவுபடுத்துதல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் 2400 முதல் 3500 மாணவர்கள் வரை இளநிலை மற்றும் முதுநிலை வேளாண் கல்வி பயில சேர்க்கப்படுகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர்

கிராமப்புறங்களை சேர்ந்தவர்கள். அதிலும் குறிப்பாக மாணவிகளின் எண்ணிக்கை 70 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கும் நிலையை அறிந்த நம் மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் மாணவர்களுக்கு தகுந்த கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய தங்குமிடங்களை உடனடியாக வழங்கி அவர்கள் எவ்வித இடர்பாடுமின்றி கல்வி கற்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர் விடுதிகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்க செய்யப்படும். இதற்கென 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்தும் 5 கோடி ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வருவாய் நிதி ஆதாரங்களிலிருந்தும் வழங்கப்படும். கோழி கழிவிலிருந்து மண்வள மேம்பாட்டிற்கு உரம் தயாரித்தலுக்கான ஆராய்ச்சி. தமிழ்நாடு முட்டை மற்றும் கறிகள் உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. இதில் நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் முட்டை கோழி மற்றும் கறிக்கோழி தொழிலின் மையமாக விளங்குகின்றன. தமிழ்நாட்டில் கோழி பண்ணைகளில் இருந்து நாள் ஒன்றுக்கு 5400 முதல் 6700 மெட்ரிக் டன் வரையிலான கோழி கழிவு உற்பத்தியாகிறது. இக்கழிவுகள் எவ்வித பாதுகாப்பு முறைகளையும் கையாளாமல் ஆங்காங்கே கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் மிகவும் பாதிப்படைகிறது. இந்நிலையில் பெருவாரியான விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாட்டில் முக்கியமாக நாமக்கல், சேலம், கரூர் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள மாவட்டங்களில் சேரும் கோழி கழிவுகளை உலர்த்தி பொடியாக்கி உர உருண்டைகளாக தயாரித்து பயன்படுத்தி மண்வளத்தை மேம்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்த ஆராய்ச்சி மற்றும் செயல் விளக்கங்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையம் வாயிலாக மேற்கொள்ளப்படும். இதற்காக 1 கோடி ரூபாய் மாநிலத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு புதிய பேருந்து வழங்குதல். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 14 இளநிலை பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. கோவையில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்கள் விவசாயிகளின் வயல்கள், கூட்டுறவு வங்கிகள், வேளாண் சந்தைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கு களப்பயணம் மேற்கொண்டு செயல்வெளி கற்றலை பெறுகின்றனர். மாணவர்கள் இத்தகைய களப்பயணங்களை பாதுகாக்கவும் சிரமமின்றி மேற்கொள்ள தேவையான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 6 புதிய பேருந்துகள் வாங்க 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்தும் 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வருவாய் நிதியிலிருந்தும் வழங்கப்படும். தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுகளுக்கும் TNAPEX கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உணவு பதப்படுத்தல் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான உயர்திறன் மையம் அமைத்தல். கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் TNAPEX மூலம் 2 கோடியே 62 லட்சம் மதிப்பீட்டில் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் நிறுவப்படும். இம்மையம் புத்தாக்கம், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உருவாக்கம், பகுப்பாய்வு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மூலம் உணவு பதப்படுத்துதல் சூழலை வலுப்படுத்தும். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் பயன்பெறும். வணிக முத்திரை சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு மேம்பாட்டு சேவைகளை வழங்குதல், உணவு பதப்படுத்துதல் மேற்கொள்ளும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தும் நோக்கில் வணிக முத்திரை பெறுதல், சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் TNAPEX வாயிலாக வழங்கப்படும். இத்திட்டம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வண்ணம் செயல்படுத்தப்படும். இதற்கென மொத்தம் 8 கோடியே 61 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான ஆதரவு. உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைய வணிகம், இ காமர்ஸ் மற்றும் விரைவு வணிக குயிக் காமர்ஸ் தளங்களில் இணைவதை ஊக்குவிக்க சந்தை இணைப்பு, வணிக முத்திரை மேம்பாடு, தள ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுக்கான ஆதரவும், 100 உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும்

0: நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவருக்கு ஏற்றுமதி தயார் நிலை பயிற்சி, சர்வதேச ஒழுங்குமுறை இணக்கம் மற்றும் தரச்சான்றிதழ் ஆகியவையும் சுமார் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் மிளகாய், முருங்கை, மாம்பழம், தேங்காய், வாழை, தக்காளி, இறால் போன்ற முக்கிய வேளாண் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கான தடம் அறிதல் சேவைகளும் வழங்கப்படும். இதனால் வேளாண் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு உலகளாவிய சந்தை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூரில் டிஎன் அபெக்ஷன் மண்டல மையங்கள் உருவாக்குதல், தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் மண்டல அளவிலான சேவைகள் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், ஏற்றுமதியாளர்கள், தொழில் முனைவர் மற்றும் உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆதரவுகளை வழங்க திருச்சிராப்பள்ளியிலும் கோயம்புத்தூரிலும் மண்டல மையங்கள் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். 84 கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு. கூட்டுறவு தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2026-27 ஆண்டில் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2026-27 ஆண்டில் 3,000 கோடி ரூபாய் அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும். 2026-27 நிதியாண்டில் 15/7/2026 வரை 12,752 விவசாயிகளுக்கு 159,41,00,000 ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடனும், 19,324 நபர்களுக்கு 140,91,00,000 ரூபாய் அளவிற்கும் கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2026 ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு தகுதியான விவசாயிகளுக்கு வழங்க ஏதுவாக அரசால் முதல் தவணையாக 100 கோடி, இரண்டாம் தவணையாக 3,000 கோடி ரூபாய், மூன்றாம் தவணையாக 1,801 கோடி ரூபாய், நான்காம் தவணையாக 347 கோடி ரூபாய் என மொத்தம் 5,267 கோடி ரூபாய் முழுவதுமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லிற்கு தமிழ்நாடு அரசால் சன்னரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,560 ரூபாயும் பொது ரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,310 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பு கொள்முதல் பருவம் KMS 2025-2026 தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் 29/7/2026 வரை 614,580 விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக மொத்தம் 62,72,720 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 917 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு இன்றியமையாத ஆதாரமான மழைநீரை அணைக்கட்டுகள் மற்றும் ஏரிகள் சேமித்து வைத்து திறம்பட பகிர்ந்தளிப்பது நீர்வளத்துறையின் முக்கியமான குறிக்கோளாகும். அணைகளிலிருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின் கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27 ஆண்டில்
1: மாண்பு உறுப்பினர்கள் அங்கே உட்கார்ந்து பேசுவது எனக்கு நல்லா கேட்குது. யாரும் ரகசியமாக இருந்தால் மெதுவாக மற்றவர்கள் கேட்காமல் அமைதியாக உங்களுக்குள்ளே பேசலாம்.

0: பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க பேசுறது எனக்கே எல்லாமே கேட்குதுங்க. அவருடைய பேச்சு அது இடையூறாக இருக்கிற அறிக்கைக்கு நீங்க தொடரலாம். மாண்பு அமைச்சர் தொடரலாம்.
1: அணைகளில் இருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27 ஆண்டில் 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாயில்கள் மற்றும் வடிகால்களில் 5955 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1161 தூர்வாரும் பணிகள் நீர்வளத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் மாநிலத்தின் நெல் மற்றும் இதர பயிர் வகைகளின் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்திக்கான இலக்குகளை அடைவதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்க இயலும். கால்நடை பராமரிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு, நிலையான வாழ்வாதாரம் ஆகியவற்றில் முக்கிய பங்களிப்பை அளித்து கிராமப்புற பொருளாதாரத்தின் சிறப்பு அங்கமாக குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்தினை உறுதி செய்வதில் கால்நடை பராமரிப்புத்துறை முக்கிய பங்காற்றுகிறது. எருமை இனப்பெருக்க திறனை மேம்படுத்துதல். 1000 எருமை கிடரி கன்றுகளுக்கும் சினையாக உள்ள 1000 எருமைகளுக்கும் ஊட்டச்சத்து ஆதரவு வழங்க மொத்தம் 2,04,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய கால்நடைகளின் மறுமலர்ச்சி. தமிழ்நாட்டில் 1,52,000 காங்கேயம், 14,000 புலிக்குளம், 42,000 உம்பலச்சேரி, 55,000 பருக்கூர், 20,000 தோடா எருமைகள் என பாரம்பரிய கால்நடை இனங்கள் தனிநபர்களும் உள்ளன. அவற்றில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சொந்தமான 5,000 உள்நாட்டு கால்நடைகளுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் கால்நடை பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்திற்கென 2,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தங்களது கால்நடை சார்ந்த தயாரிப்புகளை விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் விற்பனை செய்ய ஏதுவாக தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் போன்ற அரசு முகமைகளுடன் உரிய ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பால் வளம். தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு சுமார் 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுவதன் மூலம் இந்தியாவின் மொத்த பால் உற்பத்தியில் சுமார் 4.7% பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் மாநிலத்தின் தனிநபர் தினசரி பால் கிடைப்பளவு 407 கிராம் என உள்ளதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதில் பால்வளத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைத்தல். குறு மற்றும் சிறு பால் உற்பத்தியாளர்களிடையே பால் பண்ணை தொழில் முனைவை ஊக்குவித்து நிலையான வருவாயை உறுதி செய்யும் நோக்கில் தலா 5 கால்நடைகள் 3+2 மாதிரி கொண்ட 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைக்கும் இத்திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 25% மூலதன மானியமாக வழங்கப்படும். மீதமுள்ள திட்ட செலவிற்கு குறைந்த வட்டியில் நிறுவன கடன் உதவி பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும். இம்முயற்சியினால் பால் உற்பத்தியை அதிகரிப்பதோடு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு குறிப்பாக மகளிர் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். இத்திட்டத்திற்கு தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறு பால் பண்ணைகள். பால் உற்பத்தியாளருக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் மாநிலம் முழுவதும் 5,000 சிறிய பால் பண்ணை அலகுகளை நிறுவுவதற்காக 4% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. இந்த சிறு பால் பண்ணைகள் திட்டத்தில் தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் 2026-27 ஆண்டில் 4,19,19,00,000 ரூபாய் நிதியில் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கால்நடை தீவனத்தை மானிய விலையில் வழங்குதல். பால் உற்பத்தி செலவை குறைத்து பொருளாதாரத்தில் நலிவடைந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தரமான சமசீர் கால்நடை தீவனம் கிலோ ஒன்றுக்கு 2 ரூபாய் மானியத்தில் ஒரு கால்நடைக்கு 3 கிலோ வீதம் 300 நாட்களுக்கு வழங்கப்படும். இத்திட்டம் அறிவியல் சார்ந்த தீவன மேலாண்மை முறைகளை ஊக்குவித்து பால் உற்பத்தி திறனை உயர்த்துவதுடன் பால் உற்பத்தியாளர் வருவாயையும் மேம்படுத்தும். இத்திட்டத்தை செயல்படுத்த தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.

மானிய விலையில் தாது உப்பு கலவை வழங்குதல். ஆரோக்கியமான கிடரி கன்றுகள் எதிர்கால பால் உற்பத்திக்கான அடித்தளமாகும். கறவை மாடுகளின் வளர்ச்சி, இனப்பெருக்க திறன் மற்றும் வாழ்நாள் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 50,000 கிடரி கன்றுகளுக்கு 50% மானியத்தில் தாது உப்பு கலவை ஓராண்டுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 2,76,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மீன்வளம் மற்றும் மீனவர் நலம். தமிழ்நாட்டின் கிராமப்புறம் பொருளாதாரத்தில் உள்நாட்டு மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு முக்கியமான தூண்களாக உருவெடுத்துள்ளன. இத்துறை உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கும் வேலைவாய்ப்பினை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. மாநிலத்தில் சுமார் 3,85,00,000 ஹெக்டேர் பரப்பளவில் உள்நாட்டு நீர்வளங்கள் அமையப்பட்டுள்ளன. இந்த உள்நாட்டு மீன்வளமானது மீன்வள மேம்பாட்டிற்கும் ஆயிரக்கணக்கான கிராமப்புற குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்தல். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் 21,608 குளங்கள் உள்ளன. உள்நாட்டு மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஊராட்சித்துறை நீர்நிலையில் மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஒரு ஹெக்டருக்கு 2,000 என்ற எண்ணிக்கையில் தரமான மீன் குஞ்சுகள் 5,000 ஹெக்டேர் பரப்பளவில் 75,00,000 ரூபாய் செலவில் இருப்பு செய்யப்படும். இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு உயர்தர புரதசத்து நிறைந்த உணவு மலிவான விலையில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பல்நோக்கு பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை ஊக்குவித்தல். பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை மேற்கொள்ள மீன் வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் 200 பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு மேற்கொள்ள மீன் குஞ்சுகள், தீவனம் போன்ற இடுபொருட்களை வாங்குவதற்கு தேவையான மானியம் மீன் வளர்ப்பிற்கு வழங்கப்படும். இது மீன் வளர்ப்பின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் கிராமப்புற மக்களுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவு கிடைப்பதை உறுதி செய்யும். இத்திட்டம் 80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். ஊரக வளர்ச்சி கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தில் இயற்கை வள மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு பணிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை தவிர நிலத்தடி நீர் மற்றும் மண்ணின் ஈரப்பதத்தை மேம்படுத்த தேவையான வறட்சி தடுப்பு, நில மேம்பாடு, வரத்து மற்றும் பாசன கால்வாய்களை தூர்வாருதல், பாரம்பரிய நீர்நிலைகளை புதுப்பித்தல் போன்ற விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கும் சந்தைகளுக்கும் இடையே இணைப்பை உறுதி செய்வதற்கும் வேளாண் விளைபொருட்களின் போக்குவரத்தை எளிதாக்குவதற்கும் இணைக்கப்படாத ஆதி திராவிட பழங்குடியின குடியிருப்புகள் மற்றும் மலைப்பகுதிகளுக்கு ஓரடுக்கு கப்பிச்சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 பண்ணை குட்டைகள், புதிய குளங்கள், கசிவு நீர் குட்டைகள், நீர் செறிவூட்டும் குழிகள், நீர் செறிவூட்டும் தண்டுகள், செறிவூட்டும் கிணறுகள், நாற்றாங்கால், மரங்கன்று நடுதல், மண் வரப்பு, கல் வரப்பு போன 12,000 பணிகள் 1,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக பகுதிகளை சேர்ந்த சுய உதவிக்குழு பெண்களுக்கு வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், கால்நடை பராமரிப்பு மற்றும் வேளாண் காடு வளர்ப்பு போன்ற பிரிவுகளில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சி அளித்து அத்தொழில்நுட்பங்களை அவர்களின் பண்ணைகளில் பின்பற்றி ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் ஈட்டும் வகையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் பல்வேறு பண்ணை வாழ்வாதார திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் பயிர் விதை உற்பத்தி. தரமான பயிர் விதைகள் உற்பத்திக்காக மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் 100 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தொகுப்புகளை வலுப்படுத்தி பயிர் வகை பயிர்களில் விதை இருப்பினை அதிகரித்திடும் வகையிலும் 2026-27 மேலும் 50 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் 1 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். இந்த 180 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பயிர் விதைகள் வேளாண்மை துறையினால் கொள்முதல் செய்யப்பட்டு வேளாண் பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் விநியோகிக்கப்படும். விவசாயிகளுக்கு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்து

வழங்குதல். 2024-25 ஆண்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 60 தென்னை நாற்று பண்ணைகள் அமைக்கப்பட்டு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு 2025-26 ஆண்டில் தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. நடப்பாண்டில் கூடுதலாக 2,50,000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இயற்கை பண்ணைய தொகுப்புகள் உருவாக்கும் விளைநிலத்தினை வளமாக்கி எந்த ஒரு ரசாயன பயன்பாடுமின்றி ஆரோக்கியமான உணவை உற்பத்தி செய்திடும் வகையில் 2026-27 ஆண்டில் கூடுதலாக 6 இயற்கை பண்ணைய தொகுப்புகள் 3,30,00,000 ரூபாய் மதிப்பில் 6 மாவட்டங்களில் அமைக்கப்படும். இத்தொகுப்புகள் மூலம் இயற்கை பண்ணையத்தில் உயிரி இடுபொருட்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பல்வேறு பாரம்பரிய நடைமுறைகள் பற்றி விவசாயிகளை தெரிந்து கொண்டு பின்பற்ற இயலும். வனத்துறை 2026-27 ஆண்டில் பசுமை தமிழ்நாடு இயக்கம் கிரீன் தமிழ்நாடு மிஷன் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள விளைநிலங்களில் வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும் வேளாண் வருவையை பன்முகப்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தவும் 500,000 சந்தன மரக்கன்றுகள், 51,000 தேக்கு மரக்கன்றுகள் மற்றும் 20,00,000 பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன. மேலும் நிலையான வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சூழலியல் ரீதியான மீள்திறனை வலுப்படுத்தவும் கிழக்கு தொடர்ச்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியினரின் வேளாண் நிலங்களில் 10,00,000 சில்வர் மரக்கன்றுகளை நடவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் வேளாண் காடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக 35,51,000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும். எரிசக்தி வேளாண்மைக்கான பாசன நீரினை அளித்து பயிரை காப்பதில் எரிசக்தி துறையின் பங்கு இன்றியமையாதது. மாநிலத்தின் விவசாய உற்பத்தியினை பெருக்கி விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் நோக்குடன் 23,97,732 வேளாண்மை மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு விவசாயிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை தேசிய பேரிடர் தணிப்பு நிதியிலிருந்து ஊக்க உதவி திட்டத்தின் கீழ் பல்வேறு வறட்சி திணிப்பு திட்டங்கள் 111 கோடி ரூபாய் செலவில் விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் 28 வட்டாரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 75 கிராமங்களில் செயல்படுத்த ஒன்றிய அரசு முதல் தவணையாக 50 கோடி ரூபாய் நிதியும் தமிழ்நாடு அரசு தனது பங்கு தொகையாக 5 கோடி ரூபாய் நிதியும் வழங்கியுள்ளன. நில அளவை மற்றும் நிலவரி திட்டம் பட்டாமாறுதல் ஊரகம் கிராமப்புற நில ஆவணங்கள் ஏற்கனவே கணினிப்படுத்தப்பட்டு இணையவழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஜனவரி 2025 முதல் ஜூலை 2026 வரை 60,68,000 இணையவழி ஊரக பட்டாமாறுதல் மனுக்கள் வரப்பெற்றதில் 47,96,000 இணையவழி பட்டாமாறுதல் செய்யப்பட்டுள்ளன. வேளாண் அடுக்கு திட்டத்திற்காக புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட விவரங்கள் டிஜிட்டல் இந்தியா நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மொத்தமுள்ள 16,810 கிராம வரைபடங்களும் கணினிப்படுத்தப்பட்டு அவற்றில் வேளாண் அடுக்கு திட்டத்தின் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் கணினிப்படுத்தப்பட்ட புலப்படங்கள் வேளாண் அடுக்கு திட்டத்தின் கீழ் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட கிராம வரைபடங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 48,93,000 விவசாயிகளுக்கான அடையாள எண்களும் சுமார் 4,38,00,000 வேளாண் நிலங்களுக்கான அடையாள எண்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடையள்ளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானும் வேந்தருக்கு ஒளி, கொடை இரக்க குணம், நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்துதல், நலிந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கு பண்புகளுடைய வேந்தருக்கெல்லாம் ஒளி விளக்காவான் என்ற திருவள்ளின் வாக்கினுக்கு இணங்க நல்லாட்சி செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்றை புரட்டி போட்டு வையத்தை வாய்ப்பிழக்க வைத்து 3 மாதங்களில் எய்திய சாதனைகளை
நற்செயலில் கண்டு

0: கேட்டு வியப்பவர்கள் தான் அதிகம். சிதம்பர ரகசியமாய் என்றும் இருந்த சட்டசபை கூட்டம் இன்று சாமானிய மக்களும் விரும்பி பார்க்கும் செய்தி போலாகிவிட்டது. இவை எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தார் போல் தமிழ்நாட்டினை 2035-36 ஆண்டிற்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற உறுதிபூண்டு அதற்கான தொலைநோக்கு திட்டத்தினையும் வகுக்க தந்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சீர்வளரும் மறைவளரும் திரள்வேந்தர் முடிவளரும் பேர் வளரும் வணிகருக்கு பெருநிதியம் மிக வளரும் ஏர் வளரும் திருவளரும் இசை வளரும் கடல் சூழ்ந்த பார் வளரும் காரலார் பயிர் வளரும் திறத்தாலே பெருமுகள் படைத்த உழவர்களின் பயிர் வளர்க்கின்ற தன்மையாலே சீர்வளரும் சிறப்பு பொருந்திய மறைநூல்கள் வளர்ச்சி பெறும் வேந்தரின் மணிமகுடம் செழித்து ஓங்கும் பெருமைமிக்க வணிகர்களுக்கு பெருஞ்செல்வம் மிகுதியாக உண்டாகும் அழகுமிக்க கல்வி கேள்வி முதலிய செல்வமும் செழித்து ஓங்கும் என்று கம்பர் பெருமான் 780 நூலில் கூறுவதிலிருந்து உழவு தொழில் சிறந்து விளங்கினால் அந்நாட்டில் பிற துறைகள் அனைத்தும் செழித்து வளரும் என்று அறியலாம். எனவேதான் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கினை நோக்கிய பயணத்தில் வேளாண்மை உழவு நலத்துறை அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதற்கு ஏற்ப இத்துறையின் திட்டங்களும் செயல்பாடுகளும் அமையும். கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு. நானும் உன்னதமான உழவுத்துறையை உயிர்த்துறையை நன்முறையில் வழிநடத்தி செல்ல வேளாண்மையை மேம்படுத்த உழவர்களின் நலன் காக்க என்னென்ன தேவை என்பதை ஆர்வத்தோடு பயின்று வருகின்றேன். முதல் ஆண்டு என்பதால் தற்போதுள்ள நிதி ஆதாரங்களின் அடிப்படையில் விவசாயிகளின் உயர்வுக்கான திட்டங்கள் முன்னுரிமையின்படி வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் உழவர்களின் வாழ்வினை மேன்மேலும் முன்னேற்றிட வழிவகுக்கும் என்று உறுதியுடன் நம்புகிறேன். இனி வரும் ஆண்டுகளில் இன்னும் பல பல திட்டங்கள் தீட்டப்பட்டு பரவலான வேளாண் வளர்ச்சி எய்தப்படும் என்றும் இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி கூறுவது போல நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்று தொன்மை மிகுந்த வளம் நிறைந்த தமிழ்நாட்டில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை உழவர்களின் நிலையை உயர்த்திடும் நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களுடன் உருவாக்கி இம்மாமன்றத்தை சமர்த்திட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் முனைவர் எம் சாய்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு எம் ஏ சித்திக் ஐஏஎஸ் அவர்களுக்கும் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் முனைவர் சங்கர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே ஒன்றே ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏ ட்ரூ லீடர்ஸ் ஹேஸ் த கான்பிடன்ஸ் டு ஸ்டாண்ட் அலோன், த கரேஜ் டு மேக் டஃப் டிசிஷன்ஸ் அண்ட் த கம்பேஷன் டு லிசன் டு த நீட் ஆஃப் த பீப்புள் என்று அறிஞர் டக்ளஸ் மெக்கார்த்தர் கூறியது போல எங்கள் தளபதி தேர்தல் களத்தில் 26 கட்சிகளின் கூட்டணியையும் இன்னொரு கூட்டணியையும் தனித்து எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அதனால் தான் சொல்கிறேன், லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள் என உறுதியாக அறிவித்த ஒரே முதல்வர் நம் முதல்வர். ஊழலற்ற தூயச்சு என்பதில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து ஊழல் ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். அதனால் தான் சொல்கிறேன், மை லீடர் ஹஸ் த கரேஜ் டு மேக் டஃப் டிசிஷன். ஒரு அண்ணனாக, மகனாக, தாய்மாமனாக தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் முதல் அத்தனை தலைமுறை பெண்களுக்கும் நான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொடுக்கிறார் நம் முதல்வர். அனைவரின் கோரிக்கைகளையும் கேட்கிறார். அதனால் தான் சொல்கிறேன், மை லீடர் ஹஸ் த கம்பேஷன் டு த நீட்ஸ் ஆஃப் த பீப்பிள். எங்கள் தளபதிதான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். எங்கள் தளபதிதான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். வாழ்க நம் முதல்வர், வாழ்க ஜனநாயகம், வாழ்க நம் தமிழ்நாடு. வெற்றி தமிழ்நாடு காண, வெள்ளாட்டு வேளாண்மை. நன்றி, வணக்கம்.
1: மாண்புமிகு அமைச்சர் வேளாண்மை நிதிநிலை முக்கரங்க சொல்றேன். வேளாண்மை நிதிநிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை

தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். இருங்க, படிச்சுட்டார். இருங்க இருங்க, அதை நான் முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். முடிக்கிற போது குறுக்கிட விரும்பாமல் பொறுத்திருந்தேன். அதை ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். முடிக்கிற போது இந்த பேரவையில் கொடுக்கப்பட்டிருந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் படி இல்லாமல் வேறு செய்திகளை அவர் குறிப்பிட்டிருந்தால், கூடுதல் செய்திகளை அதில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய குறிப்பிலிருந்தால் மட்டும் நீக்குவேன். பேரவைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு: திருத்திய நிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிலை அறிக்கை மீதான பொது விவாதம் மற்றும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் ஆகியவற்றில் ஒவ்வொரு நாளுக்குமான பேசுவோர் பட்டியல் உரிய நேரத்தில் தயாரிக்க வேண்டும். அதற்கு ஏதுவாக அந்த நாளில் பேசுவோர் பற்றிய விவரங்களை முந்தைய நாளே அளிக்குமாறு அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களை நான் கேட்டுக் கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் 29 பேர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொருள் குறித்து கவன ஈர்ப்பு மற்றும் சிறப்பு கவன ஈர்ப்பு ஆகியவற்றில் 110 முன்னறிவிப்புகளை இதுவரை கொடுத்துள்ளார்கள். 110 அந்த முன்னறிவிப்புகள் அனைத்தும் பெறப்பட்ட அன்றைய தினமே சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவை அனைத்திற்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் பதில்களை தயார் செய்து வைத்துக் கொண்டால்தான் நான் அவற்றில் எவை எவை முக்கியமானவை என்று கருதுகிறேனோ அவைகள் பேரவையில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சியில் இத்துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு கூடும். வணக்கம்.

நேர்கள் இதுவரை தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர். வினோத் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பித்ததன் நேரடி ஒளிபரப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மீண்டும் இணைகிறோம் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில். நேரம் 11:43. மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் உறவை காத்த கிளி என்ற திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜெயசுதாஸ் பி எஸ் சசிரேகா குரல்களில் பாடம் வளம் வர காத்திருக்கிறது நேயர்களே. இந்த பாடலை கேட்போம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் நிலையத்தில் 11:50. மதத்தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து. எஸ் என் சுரேந்தர், பி எஸ் சசிரேகா குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

Zimbabwe.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசைமேடை, 12:40 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி, 1:45 செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தண்டல், 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பகல் 3:00 நமது பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை 5:27 குரல் அமுதம், குரல் எண் 346, 5:30 மதுரை தண்டல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:40 நாடோடி தண்டல் திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தண்டல், 6:55 சேவை செய்திகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். எழுதியவர் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். ஏழு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தண்டல், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 8:30 நலமாய் வாழ, 8:45 மதுரை தண்டல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தண்டல், 9:30 நாடகமலர், சுதேசி சுடர் பாத்திமா ஐயங்கார் நாடகம் எழுதிய நாடகம் கேட்கலாம், 10:00 பாராளுமன்றத்தின் கேள்வி நேரம், 11:00 நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய நமது நிகழ்ச்சி நிறைவு பெறும். நேர்களை தொடர்ந்து ஒரு விளம்பரம் கேட்கலாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் புவனா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக கணநாதனே என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், சாரங்கா ராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை புவனா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
0: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் ஹிரோஷிமா நாகசாகி நினைவு தினத்தையொட்டி உறுப்பினர்கள் 1 மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தை நடத்த பேரவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா முயற்சித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக கேள்வி நேரத்தை நடத்த இயலாத சூழல் நிலவியது. இதுகுறித்து அதிருப்தி தெரிவித்த பேரவைத் தலைவர் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை நடவடிக்கை பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்படுவதாக திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. அவை மீண்டும் கூடிய போதும் இதே நிலை நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2:30 வரை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவை தேமுதிக பொருளாளர் திரு சுதீஷ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் எரிசக்தி தொடர்பான சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 50 மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் 19 வீடுகளின் மின்கட்டணம் பூஜ்யமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிலக்கரி துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் 14 ஏலங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். 15 ஏலம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 ரூபாய் செலவில் அடுத்த 5 செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 122.51 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் 2 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். பயறு வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகளின் தன்னிறைவுக்கான இயக்கம் 65 ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும். 29 மாவட்டங்களில் குறுதானிய இயக்கம் 7.61 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். உழவர் சந்தைகள் 20 ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர்கள் நிலையில் பேச்சுகள் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரளம் வலியுறுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மான்ஸ் ஜோசப், முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து முழுமையாக சோதனை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். அணையின் நீர்மட்டத்தை 142 பராமரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை மாற்றுவதற்கு கேரளத்திற்கோ தமிழகத்திற்கோ அதிகாரம் இல்லை என்றும் திரு மான்ஸ் ஜோசப் கூறினார். பத்ம விபூஷன் சுஷ்மா ஸ்வராஜின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த

0: மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் இதன் காரணமாக 160,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். பிரதாப்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சேதமடைந்த நிலையில் இருந்த வீடு இன்று அதிகாலை இடிந்து விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் 2 குழந்தைகளும் அடங்குவர் என்று அவர்கள் கூறினர். இந்த வீட்டில் இருந்த ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் 13 நாளாக நீடிக்கிறது. அம்மாநிலம் முழுவதும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் இப்போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அருணாச்சல பிரதேசத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. சியாங் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவானது. ஜம்மு காஷ்மீரில் கண்ணி வெடியை அகற்ற முயன்றபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 பேர் காயமடைந்தனர். மெந்தார் அருகே கண்ணி வெடியை அகற்ற முயன்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். செர்பியாவில் காட்டுத்தீ காரணமாக 300 ஹெக்டேர் பரப்பளவிலான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செர்பிய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நவீன கருவிகளும் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஹஃபேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 31 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கைடம் ஷிலிமா சானு தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30 தொடங்கி அடுத்த மாதம் 13 வரை நடைபெறவுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-6 என்ற செட்கணக்கில் கொரியாவின் கிம் மின் ஜியை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று தன்மி சர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் வட்டு எறிதலில் அமனத் கம்போஜும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ராபிட் சுற்றில் கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்த அவர் பிளிட்ஸ் 9 சுற்று முடிவிலும் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லின்தோய் சனம்பம் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. முதல் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இந்த தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. மசோவியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான

0: வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. குமரிக்கடலின் சில பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். இனி மெல்லிசை நிகழ்ச்சியின் முதலில் மீப சோமசுந்தரம் இயற்றிய பாடல். டி ஆர் பாப்பா இசையில் பாடியுள்ளார்கள் தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் ஆகியோர்.

0: மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆறு மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தால் அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற விரும்பினால் இன்றே அதற்காக உழைக்க தொடங்குங்கள். பிரச்சனைகளை தவிர்க்காதீர்கள், அவற்றை எதிர்கொள்ளுங்கள். அதுவே உங்களை வெற்றியாளராக்கும். தோல்வியை சந்திக்காதவரை வெற்றியின் மதிப்பு தெரியாது. இலக்கு இல்லாத வாழ்க்கை திசையில்லாத பயணம் போன்றது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் இந்த அருமையான வார்த்தைகளோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய எண்ணுயிர் தொழி நிகழ்ச்சியில் முதலாவதாக தாய்ப்பாலின் அவசியம் குறித்து விவரிக்கிறார் சித்த மருத்துவர் மற்றும் யோகா நிபுணர் எஸ் ஜெயந்தி அவர்கள். அடுத்து திருமணத்திற்கு மனம் தயாரா உரை நிகழ்த்துகிறார் பால யோக மீனா அவர்கள். தாய்ப்பால் என்பது குழந்தைகளுக்கான முதல் மருந்து என்று கூறப்படுவது முற்றிலும் உண்மையாகும். ஒரு குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் உடல் மற்றும் மனநலத்திற்கும் தாய்ப்பால் மிகவும் அவசியமானது. உலக தாய்ப்பால் வாரம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 7 வரை கொண்டாடப்படுகிறது. தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த வாரம் அனுசரிக்கப்படுகிறது. தாய்ப்பாலின் நன்மைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், குழந்தைகளுக்கு முதல் 6 மாதங்கள் முழுமையாக தாய்ப்பால் அளிப்பதை ஊக்குவித்தல், குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுத்தல், தாய்மார்களுக்கு குடும்பம் மற்றும் சமூகத்தின் ஆதரவை அதிகரித்தல், தாய் மற்றும் குழந்தையின் உடல் நலத்தை மேம்படுத்துதல் ஆகியன இந்த தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுவதன் முக்கிய நோக்கங்களாகும். தாய்ப்பாலின் அவசியம் குறித்து விவரிக்கிறார் சித்த மருத்துவர் மற்றும் யோகா நிபுணர் எஸ் ஜெயந்தி அவர்கள்.
1: தாய்ப்பாலின் மகத்துவம் வந்து எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே இந்த தாய்ப்பால் உரத்தின் நோக்கமாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா 2012 வருடம் ஒரு கணிப்பு பண்ணியிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுபடி உலக அளவில் மார்பு புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை வந்து 14 மில்லியன். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு 8.2 மில்லியன் உயிரிழப்புகளும் மார்பு புற்றுநோயால் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அது போக கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்குது, சினைப்பை புற்றுநோய் இருக்குது. இதனாலேயும் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. ஸோ இதுக்கும் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு பெண் வந்து 9 மாதங்களுக்கு குறையாமல் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். சும்மா 1 வாரம் கொடுத்தேன், 2 வாரம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 9 மாதங்களுக்கு குறையாமல் தாய்ப்பால் கொடுக்கும் பட்சத்தில் மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், சினைப்பை புற்றுநோய் இதெல்லாம் பின்னாளில் தடுக்கலாம். கட்டாயம் புற்றுநோய் வரும் என்று சொல்ல முடியாது. வரக்கூடிய வாய்ப்புகள் தாய்ப்பால் கொடுப்பவர்களுக்கு மிகவும் மிகவும் குறைவு. 9 மாதங்கள் கொடுக்க வேண்டும். சில பேர் 1 மாதம் கொடுத்தேன், 3 மாதம் கொடுத்தேன், குழந்தை குடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 3 மாதம் 2 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு உணவுகளுக்கு போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் 9 மாதங்கள் முதல் 1 வருடம் வரை, 9 மாதங்களுக்கு மேல் எவ்வளவு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. குறைந்தது 9 மாத காலம் கொடுக்க வேண்டும். இது வேலைப்பழு. இப்போ வந்து முன்னாடி எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி வீட்டில் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே குடும்ப பாரத்துக்காக சமமாக உழைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை, அதுக்கப்புறம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது, அந்த வேலை செய்கிற நேரம் இதெல்லாம் வந்து ஒத்து வராததுனால அவங்க வந்து குழந்தைக்கு ஒரு 3 மாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேற உணவுக்கு மாறிடுறாங்க. அப்படி இல்லாமல் வந்து இப்போ சேயோட நலம் அப்படிங்கிறது இல்லாமல் தாயோட நலம்ங்கிறதுக்காகவாது அவங்க வந்து 1 வருடம் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். 2009 செய்த ஒரு கணிப்பின்படி 1 வருடம் தாய்ப்பால் கொடுத்த பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் போன்ற இருதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1 வருடம் தாய்ப்பால் கொடுத்துருக்க வேண்டும். அப்படி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் முதலிய இருதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு 10% மற்ற பெண்களை விட குறைவாக இருக்கிறது. 5 வருடங்கள் கூட தாய்ப்பால் கொடுத்துருக்கிறார்கள். அவர் கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க, வந்த மாதிரி தெரியல, கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 30 வயதுலேயே நிறைய பெண்களுக்கு வந்து கேட்டாங்கன்னா எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்றாட வாழ்க்கையிலே நம்ம அதிகம் கேட்கிற ஒரு அன்றாட இதுவாக ஆயிட்டு. இப்போ அந்த HDL கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம், அது வந்து குட் கொலஸ்ட்ரால், நல்ல கொழுப்பு சத்து. இந்த HDL கொலஸ்ட்ரால் வந்து தாய்ப்பால் கொடுக்கும் காலத்தில் ரொம்ப அதிகமாக பெண்களுக்கு ரத்தத்தில் இருக்குதுன்னு சொல்லி அதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்ல கொழுப்பு சத்து வந்து பெண்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து நான் சொல்றது நாட்பட்ட நன்மைகள் நம்ம சொல்றோம். இப்போ உடனடியாக நீங்க சில பேர் கேட்பாங்க, இதெல்லாம் நீங்க 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நடக்க போறதுன்னு சொல்றீங்க, எனக்கு உடனடியாக என்ன தெரியும், மாற்றம் தெரியும்னா உடல் எடை குறையும்.

பால் கொடுப்பதனால உடல் எடை குறையும். ஏன்னா பெரும்பாலான பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கனவே உடல் எடை குறைஞ்சி ரொம்ப அழகான தோற்றத்துடன் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் தாய்ப்பால் கொடுக்கும்போது சராசரியாக 480 கலோரி செலவிடப்படுகிறது என்று ஒரு கணக்கு சொல்கிறது. இப்போ 480 கலோரின்னு சொல்லணும்னா, உதாரணமாக ஒரு மாடிப்படி வந்து 10 நிமிஷம் மெதுவாக ஏறி இறங்கினா 100 முதல் 120 கலோரி செலவாகுது. இதே 10 நிமிஷத்தில் ஒரு மாடிப்படியை ஓடிக்கிட்டே ஏறி இறங்கினோம்னா அதில் வந்து 230 முதல் 230 கலோரி செலவாகுது. அப்போ நம்ம 20 நிமிஷம் ஒரு மாடிப்படியை ஓடிக்கிட்டே ஏறி இறங்கினோம்னா 400 கலோரி செலவாகுது. இதே அளவு கலரி ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணுக்கு தாய்ப்பால் கொடுப்பதால் மட்டுமே செலவாகிறது இருந்த இடத்தில். அதனால தான் அந்த உடல் எடை குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க, சும்மா வந்து ஒரு அனுமானத்தின்படியெலாம் சொல்கிறதில்ல. இதெல்லாம் கணக்கிட்டுருக்காங்க. ஒருத்தவங்க வந்து இவ்வளோ நேரம் ஒரு மாடிப்படி ஏறி இறங்கினா எவ்வளோ செலவாகுது, அதே மாதிரி 20 நிமிஷம் ஓடிட்டே ஏறி இறங்கினா எவ்வளோ செலவாகுமோ அதை வந்து ஒரே நாளில் அந்த பெண் தாய்ப்பால் கொடுக்கறதால் மட்டுமே அந்த கேலரிஸ் வந்து செலவழிக்கப்படுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தாய்ப்பால் வந்து எவ்வளோ மகத்தானதுங்கிறது நமக்கு இதிலேருந்தே தெரியுது. இயற்கை வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உடல் எடை குறைக்கும் சாதனம் தாய்ப்பால். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த குழந்தைங்களுக்கு இந்த பெண்களுக்கு வந்து குழந்தை பிறந்த பின்னாடி இடுப்பு பகுதியில் தான் ரொம்ப அந்த சுற்றளவு அதிகமாக பெருத்து, அதையே அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த இடுப்பு சுற்றளவு வந்து குறைய ஆரம்பிக்கிறது. தாய்ப்பால் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு ஒரு கண்டிஷன் இருக்குது. இது வந்து என்னென்னா பொதுவாக இந்த மன அழுத்தம், அதாவது பிரசவத்த பின் ஏற்படுகிற மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கிற காலகட்டத்தில் அவர்களுக்கு சோர்வு, எரிச்சல், அழுகை, தூக்கமின்மை, பசியின்மை அப்படிங்கிற மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்கும். தாய்ப்பால் கொடுக்கும்போது இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து அதிக பாதிப்பை தராது. ஆனால் அந்த பிரசவித்த ஒரு வார காலத்திற்கு பிறகு, அதாவது நீங்கள் நார்மல் டெலிவரியாக இருந்தால் ஒரு வார காலத்திற்கு உள்ளேயும், சிசேரியனாக இருந்தால் 2 வார காலத்திற்கு உள்ளேயும் நாம் வந்து ஒரு எளிய யோகா பயிற்சியை ஆரம்பித்தோமையானால் இந்த மன அமைதி கிடைக்கும். அதனால இந்த தாய்சேய் ஆரோக்கியம் நல்ல சிறப்பாக இருக்கும். மன அமைதி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மன அமைதி இருக்கிறதுனால தாய்க்கும் நல்லது, அது குழந்தைக்கும் நல்லது. அமைதியாக இருக்கிறதுனால தாய்ப்பால் சுரப்படும், அது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர் குறையுது, அழுத்தம் குறையுது. அதனால ஸ்ட்ரெஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து நல்ல தாய்ப்பால் சுரப்பு நன்றாகவே இருக்கும். குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 நமக்கு சத்துக்கள் வந்து பேலன்ஸில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், இந்த 3 தான் ஒரு மனிதனுக்கு வந்து சதவீத அளவில் இருக்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய்ப்பாலில் வந்து வே புரோட்டீன் அப்படிங்கிற புரதச்சத்து இருக்குது. இது வந்து தாய்ப்பாலில் 60 முதல் 80% இந்த வே புரோட்டீன்கிற புரதச்சத்து தான் இருக்குது. இந்த புரதச்சத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுனால இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சளி தொந்தரவு இருக்கும், ரொம்ப தும்மல், அலர்ஜி, இருமல், ஆஸ்துமா அப்படிங்கிற மாதிரி பிறந்த குழந்தைகள்லாம் இருக்கும். ஸோ தாய்ப்பால் கொடுக்கறதுனால இது எல்லாமே நம்ம வந்து தடுக்கலாம், குழந்தைக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் இருக்கும். ஓ, அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குழந்தையுடைய மூளை மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு தேவையான லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் எனப்படும் கொழுப்பு சத்து தாய்ப்பாலில் நிறைய இருக்குது. இந்த கொழுப்பு சத்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு, ஆமாம், நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு ரொம்பவும் முக்கியமானது. அது வந்து தாய்ப்பாலில் இருக்குது. இப்போ நம்ம முதல்ல புரதச்சத்து பார்த்தோம், வே புரோட்டீன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு சத்து. அப்புறம் கார்போஹைட்ரேட்னு எடுத்துக்கிட்டோம்னா லாக்டோஸுங்கிற கார்போஹைட்ரேட் வந்து தாய்ப்பாலில் அதிக அளவில் உள்ளது. இந்த லாக்டோஸ் என்கிற கார்போஹைட்ரேட் தான் குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான கலரிகளை வந்து கொடுக்கிறது. வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து கலரிகளையும் இந்த லாக்டோஸ் தான் கொடுக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் குழந்தையுடைய உணவிலிருந்து, அதாவது தாய்ப்பாலிலிருந்தே இந்த கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் ஆகிய சத்துக்கள் வந்து குழந்தையோட ரத்தத்தில் கலக்கிறதுக்கும் இந்த லாக்டோஸ் வந்து அதிக அளவில் உதவுகிறது. ஒரு உணவு திட்டத்தில் ஏதாவது மாறுபாடு இருந்தாலும் அப்படி இருக்கும். அப்புறம் மன அழுத்தம் இருக்கும்போதும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல ஒரு யோகா பயிற்சி, ஒரு நல்ல ஒரு சத்துள்ள உணவு, சரி சதவிகித அளவில் ஒரு சத்துள்ள திட்டமிட்ட உணவு, இவை இருந்தாலே 90% தாய்ப்பால் சுரப்பு நன்றாகவே இருக்கும். உறவு வந்து பலப்படுகிறது. ஏன்னா அந்த தாயோட அரவணைப்பு இருந்தால் தான் தாய்ப்பால் சுரக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தொட்டிலில் கையில் வச்சுருந்தா அந்த சுகம் கிடைச்சிரும் அப்படின்ட்டு வைக்காமல் இப்போ தொட்டில் போட்டு அப்படி பழக்கிறாங்க. அப்படி இல்லை, குழந்தைய வந்து மார்போடு சேர்த்து அணைத்து கொள்ளும் போது தான் அந்த தாயோட மூளைக்கு ஒரு சிக்னல் போகுது, இந்த குழந்தைக்கு பால் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த குழந்தைய தனியாக போடாமல் கூடுமான வரைக்கும், இப்போ வேலைக்கு போகும் பெண்களுக்கு வேறு வழி இல்லை, எவ்வளோ நேரம் அவங்களால குழந்தையோட செலவிட முடியுமோ அவ்வளோ நேரம் குழந்தைய அரவணைப்பிலேயே வச்சிருக்க வேண்டும். இப்படி தனியாக தொட்டில் போடாமல் அரவணைப்பிலேயே வச்சுருந்தாங்கன்னா அதுவே வந்து இந்த பெண்களுக்கு வந்து மூளைக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும், இந்த குழந்தைக்கு பால் தேவை. அதுவே தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும். இதுதான் தாய் சேயோட பந்தத்தையும் வந்து அதிகப்படுத்துகிறது, இந்த அரவணைப்பு.

தான் அவங்களோட பந்தத்தையும் அதிகப்படுத்திக்கல. 4வது மாதம் முதல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிற உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம், ஆனாலும் தாய்ப்பாலும் வந்து மிகவும் அவசியம். இடையில் வந்து நம்ம வந்து வேற உணவுகளை கொடுத்துக் கொள்ளலாம், எளிய உணவுகளை கொடுத்துக் கொள்ளலாம். இல்லை, பொதுவாக இதுதான் எனக்கு தெரிந்து. இப்போது பெண்களுக்கு வந்து குடும்பத்தில் உள்ள அந்த என்ன சொல்ற ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பொறுப்பு சுமை தாங்க முடியாமல் தான் அவர்கள் வந்து தாய்ப்பால் கொடுப்பதை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளுகிறார்களே தவிர, இவ்வளவு நன்மை வந்து முதல்ல தாய்க்கே இருக்கிறது தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்க முன் வருவார்கள். ஏன்னா இவங்க நினைக்கிறாங்க குழந்தைக்கு வேணுங்கிற சத்தெல்லாம் அந்த புட்டி பாலே இருக்கு, அதை வச்சே குழந்தைய வளர்த்துக்கலாம், அதை வச்சே குழந்தைய வளர்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தாய்க்கு இந்த வருவதை தடுக்கிறதுக்கான எந்த இதுவும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை, யாருமே கண்டுபிடிக்கலை. தாய்ப்பால் கொடுத்தால் மட்டும்தான் இந்த தாய்க்குள்ள நோய்களை எல்லாம் வந்து தடுக்கவோ அதை தள்ளி போடவோ முடியும். அந்த அதுக்குள்ள சக்தி தாய்ப்பாலுக்கு மட்டும்தான் இருக்குது. தாய்ப்பால் கொடுக்கும்போது மார்பகம் வந்து தொய்ந்து போகும், அது ஒன்று இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு நான் சொன்ன மாதிரி அது மாதிரி சுகப்பிரசவமாகி ஒரு வாரத்திற்குள்ளே சிசேரியன் அல்லது அந்த அறுவை சிகிச்சை மூலம் பிறந்திருந்தாங்கன்னா 10 நாட்களுக்குள்ளாக யோகா பயிற்சி எளிதாக ஆரம்பிக்கும் போது அந்த தொய்வு, மார்பு தொய்வு மட்டும் இல்லாமல் அந்த வயிற்று பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதையெல்லாம் தொய்ந்து தசைப்பகுதி தொய்ந்து காணப்படும், அதெல்லாம் போய் நல்ல உடல் இறுகி நல்ல அழகான தோற்றம் வந்துடும். அதனால் தாய்ப்பால் கொடுக்காம இருக்கிறதுனால இவங்க உடல் அழகை பேணி பாதுகாக்கலாம்னு நினைக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு. தாய்ப்பால் கொடுத்துட்டு யோகா முதல்ல பயிற்சி செய்கிறதுனால என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு வந்து ரெட்டிப்பு நன்மை கிடைக்கும். குழந்தைக்கும் நல்லது, தாய்க்கும் நல்லது, தாயோட முகப்பொலிவு உடல் தோற்றம் எல்லாமே நல்ல முன்னேறி நல்ல அழகாக காணப்படுவார்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி தாய்ப்பாலின் அவசியம் குறித்த உரை. வழங்கியவர் சித்த மருத்துவர் மற்றும் யோகா நிபுணர் எஸ் ஜெயந்தி அவர்கள்.
1: திருமணத்திற்கு மனம் தயாரா? பேச வருகிறார் உதவி பேராசிரியை பால யோகமீனா அவர்கள்.
2: மன வாழ்க்கைக்கு மனம் தயாரா? இருமனம் இணைந்து ஒரு புது மனம் உருவாக மனம் மகிழ்ந்து இணைவதே திருமணம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி மகிழ்ச்சியால் அன்பால் கொண்டாட்டம் நிறைந்து இருக்க வேண்டிய அந்த திருமணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இளம் பெண்கள் மனதிலும் உடல் வகையிலும் பல குழப்பங்களை வந்து அவங்க சந்திக்க நேரிடுது. இந்த மன சலசலப்பு, மன கசப்பு, மன குழப்பம் பல வகையான காரணங்களால் வந்து நிகழ்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எந்த வயதில் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலரா ஒரு எண் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 23 வயசு இல்லை 22, 21, 26 அப்படின்னா பெண்கள் அந்த வயதில் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வரையறை இல்லாத எழுதப்பட்ட ஒரு விதி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சமூக மத்தியில் ஒரு எண் இப்படி பரவலாக இருக்கிறது. அதனால் பல பெற்றோர்கள் தங்கள் பெண் பிள்ளைகளை இந்த ஒரு ஏஜை தாண்டக்கூடாது, அந்த ஏஜுக்குள்ளேயே அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்ட்டு அவசர அவசரமாக திருமணம் செய்கிற சமூகமும் இந்த ஒரு சமூகம் தான். சமூகம் அல்லது சுற்றி இருக்கிறவர்கள் குறிப்பாக வச்சிருக்கக்கூடிய அந்த எண்ணை அல்லது அந்த ஒரு வயதை ஒரு பெண் அடையும் போது கட்டாயமாக அந்த வயதில் திருமணம் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு அந்த பெண்ணே வந்து நினைச்சிடறா, ஓ நமக்கு வயசு வந்துருச்சு, நம்ம ஒருவேளை இந்த டைம்ல கண்டிப்பா நம்ம கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமோ அப்படின்ற நினைக்கும் போது அவங்களோட ஒரு ரெகுலர் ஸ்கெட்யூலோ அவங்க நினைச்சு வைக்கிற ஒரு விஷனோ லைஃப் மேல இருக்கும் போது ஒரு திசை மாறும் போது தான் அந்த குழப்பம் அப்படின்றதே வந்து ஒண்ணு ஆரம்பிக்குது. பொதுவாகவே மனசு வந்து நல்ல முறையில இருக்கணும் அப்படின்னா உடலும் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். ஏன்னா வி நோ த ஃபேமஸ் கோட், நமக்கு தெரியும், ஹெல்த் இஸ் வெல், அதாவது ஆரோக்கியமே செல்வம். ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டில், இந்த நவீன உலகத்தில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். நம்ம உடலை வந்து நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும். அது பெண்கள் எஸ்பெஷலி அவங்களோட உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா அவங்க மனதும் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். மனதின் குழப்பங்கள், அதாவது இந்த திருமணத்தால் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து பல இருக்கின்றன. ஆனால் பொதுவாக பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த சில விஷயத்தை வந்து நான் கோட் செய்யணும்னு விரும்புகிறேன். பொதுவாகவே பெண் பிள்ளைகள் மிகவும் பாசக்காரர்கள். இப்போ பெண் பிள்ளை ஒரு வீட்டில் வந்து பிறந்துருச்சு அப்படின்னாலே சார் நல்ல வேலை கடைசி நேரத்தில் நம்ம பார்த்துக்கு ஒரு பொண்ணு இருக்காப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய ஃப்ரேசஸ் அவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வித ஆழ்ந்த இணைப்பு இல்லை ஒரு வித ஆழ்ந்த பாசம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். கல்யாணம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய முதல் கேள்வி இது ரிலேட்டடாக, அதான் இதுவாக கூட இருக்கலாம், என்னை பார்த்து கொண்ட என் பெற்றோர்களை இனி யார் பார்த்துக்கொள்வா? இப்போ ஒவ்வொருத்தவர்களும் இந்த குழப்பங்களை ஒவ்வொரு விதமான கோணங்களில் வந்து சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலை, பின்புலம், அதை பற்றி ஒவ்வொருத்தவங்க

தான் குழப்பம் இருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு தாயும் தந்தையும் படிப்பறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அந்த வீட்டில் அந்த பெண் தான் உழைத்து உதவி செய்கிறார் என்றால், திருமணம் என்று சொன்னவுடன் அவள் மனதில் எழக்கூடிய முதல் கேள்வி, நான் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதே மாதிரி உதவியை வந்து என்னால் செய்ய முடியுமா, அதை என்னை செய்கிறதுக்கு யாராவது தடுப்பாங்களா என்று ஆழ்ந்த எண்ணங்கள் ஒரு அலை, ஒரு பேரலை போல் அடித்து கரையை முட்டி வெளியே சிந்துகின்ற போல், தான் திருமணம் முடித்து கணவன் வீட்டிற்கு செல்லும் போது ஒரு பெண்ணின் இமையிலிருந்து வரும் ஒவ்வொரு துளி கண்ணீர் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழி, இல்லைனா மிகப்பெரிய கேள்வி அப்படின்னு கூட இதை சொல்லலாம். பல எண்ணங்கள், பல குழப்பங்கள் போய்கொண்டே இருக்க, இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு பெரிய குழப்பம், அதுதான் தன்னுடைய பார்ட்னர், கணவர், என்னுடைய கணவர் எப்படி வந்து இருப்பார் என்றும் பெரு அச்சம், பெரும் குழப்பம் இருக்கின்றது. தற்போதைய காலத்தில் காதல் திருமணம் பெரும்பாலாக இருந்தாலும், இன்னும் பல இடங்களில் வந்து இந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றது வந்து இன்னும் இருக்கு. அதுவரை வரப்போகும் கணவன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நினைச்சு கனவு கோட்டை கட்டி இருந்தாலும் அப்படியே வருமான்னு நமக்கு தெரியாது, ஒருவித பயம் இருக்கும். நமது பாதி வாழ்நாளை சேர்ந்து வாழப்போகும் அந்த ஒரு கணவன், அந்த ஒரு வாழ்க்கை துணை, அதை தேர்ந்தெடுக்கிறது வந்து நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக, எவ்வளோ ஒரு கவனமாக எடுக்கக்கூடிய ஒரு நிலை வேணும். தவறு ஏதும் ஏற்பட்டால் வாழ்க்கையே நரகமாகிவிடும். ஸோ இந்த மாதிரி குழப்பங்களும் எண்ணங்களும் பெண்கள் மனதில் வந்து ஒரு அலை போல வீசிக்கொண்டே இருக்கும். இதற்கு அடுத்து எழக்கூடிய ஒரு பெரிய குழப்பம், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாக நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து அவங்களோட வாழ்க்கை வாழ்நாள் பிறந்த வீட்டில் இருக்கும்போது, அடுத்து ஒரு பாதி அவங்களோட வாழ்க்கை வாழ்நாள் புகுந்த வீட்டில் கழிக்க போகிறது. ஸோ ரெண்டு விதமாக நம்ம வந்து ஈஸியாக அவங்களோட வாழ்க்கை பருவத்தை பிரித்து பார்க்கலாம். ஒரு குடும்பம், அதாவது தன் பழக்க வழக்கங்கள், தன் குடும்பத்தில் கற்றுக் கொடுத்த நல்லது கெட்டது அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 25 வருஷம் 26 வயசு ஒரு பொண்ணு வந்து ஒரு வீட்டில் இருக்க அந்த நடப்பில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு திருமணத்திற்கு பிறகு, அதாவது மற்றொரு புதிய குடும்பத்திற்கு சென்று அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் நல்லது எது கெட்டது என்று அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும், அப்படி ஒரு நிலைக்கு வந்து பெண்கள் வராங்க. இதற்கு இங்கிலீஷ்லேயோ ஆங்கிலத்திலேயோ கல்ச்சுரல் அடாப்டேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, அதை சொல்லலாம். இயற்கையாகவே பெண்களுக்கு வந்து அந்த அடாப்டேஷன், அந்த ஆற்றல் இருக்குது, அதை அவங்க பண்ணக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார்கள். இருந்தாலும் சில எண்ணங்கள், சில குழப்பங்கள் இதில் வருது. என்னன்னா, அந்த வீட்டில் இருக்கும் நபர்கள் என்னை அந்த வீட்டில் உள்ள நபர்களாக கருதுவார்களா, மாமியார் மாமனார் நாத்தனார் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன அவங்கள மாதிரியே நம்ம வீட்டு பொண்ணுதான்றதை யோசிப்பாங்களா, இந்த நிலையிலையும் நம்மளை விட்டு கொடுக்காமல் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு பயம், ஒரு அச்சம் அவங்க மனதில் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் குழப்பம் இல்லைனா ஒரு விதமான பயம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஏதோ ஒரு விதமான பதட்டம், ஒரு ஒரு பயம். இதற்கு என்ன வழி, மனதை எப்படி தயார் செய்யலாம், எப்படி தயார் செய்ய வேண்டும், அதை வந்து ஒரு சில இதில் நம்ம இப்போ பார்க்கலாம். உலகம் வந்து முன்னேறிக்கிட்டே போகுது, ஆணும் பெண்ணும் சமம் நிகர் அப்படின்னு கூச்சலிட்டு போராடி சமையலறையின் அரசியாய் மட்டும் இருந்த நாம இப்போ ஒரு நாட்டை, ஒரு பள்ளியை, ஒரு அலுவலகத்தை, ஒரு தொழிலை பெண்கள் தங்கள் துறைகளில் ராணியாக இருக்கிறார்கள், அரசியாக இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சில இடங்களில் பெண்களுக்கு அந்த வாய்ப்பு தரவில்லை. சமூக ரீதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. குடும்ப சூழலிலே பெண்களோட குரல் வந்து கேட்க முடியாத அளவுக்கு சில அவல நிலை வந்து சில பெண்கள் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு அவங்க ஆசை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை, கனவு, பதில் என்று எதையுமே கேட்காத ஒரு குரலாய் மாற்றக்கூடிய குடும்ப சூழலில் வளரக்கூடிய பெண்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க. கட்டாய கல்யாணம், இதுவரை படித்தா போதும், நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போறியே, நீ அதுக்கு அடுத்து எம்சிஏ எம்பிஏலாம் படிக்கிற, அந்த காசு வச்சு நம்ம அண்ணனை தம்பியெல்லாம் படிக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்கிற குடும்பத்தில் வளரக்கூடிய பெண்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். அதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு பெண்ணிற்கு எப்படி வந்து 20 பவுன் நகை போட்டால், 25 பவுன் நகை போட்டால், 35 50 போட்டால் கௌரவம் நினச்சி கட்டி கொடுக்குறாங்களோ பெற்றோர்கள், அதை விட பல மடங்கு வைடூரியம், வைரத்தை விட விலை உயர்ந்த ஒரு பொருள், அதாவது அழிவில்லா செல்வம், அது ஒரு பெண்ணிற்கு அந்த கல்வி மட்டும்தான். ஸோ தனக்கென்று ஒரு சுய அங்கீகாரம், அதாவது ஐடென்டிட்டி, இன்டலெக்சுவல் பேசிஸில் ஒரு பொண்ணுக்கு மிகவும் அவசியம். அதை தவிர வேற எதுவுமே ஒரு பெரிய விஷயமா ஒரு பொண்ணுக்கு இருக்காது. அதை தரக்கூடாது, தரமாட்டேன், நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அந்த உரிமை இல்லை, யாருக்கும் அந்த உரிமை இல்லை. இன்னொரு பக்கம், என்னதான் காதலிச்சு திருமணம் செஞ்சாலோ இல்லை அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும், இன்னும் பல திருமண வாழ்க்கை வந்து உடைந்து போகிறது, டிவோர்ஸ்ல வந்து நிற்கிது, விவாகரத்தில் வந்து நிற்கிறது, உடைந்து போகிறது பாதியிலே. பெண்களுக்கு பொதுவாகவே எதிர்பார்ப்பு இல்லை எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு ஒன்று அதிகமாகவே நமக்கு வந்து உண்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேறு வழிபாடுகள், வாழ்க்கை நடைமுறை, குடும்பம் என வர பொண்ணு, அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு பையன், வேறு ஒப்பீனியன், வேறு குடும்பம், டோட்டலி ஹீஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட்டான வேறுபாடு உள்ள கருத்துக்களுடைய இரண்டு மனிதர்கள் இணைகிறாங்க. ஸோ நான் சொன்ன முதல் சொன்ன மேற்கோளை இப்போ மறுபடியும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இரு வேறு மனம் ஒன்றாக ஒரு மனமாக இணையும் போது தான் அந்த ஒரு மனம் அப்படின்னு ஒன்று பிறக்கணும், அதுதான் திருமணம் அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன். அது ஒரு நாளிலோ ஒரு நொடியிலோ நடக்காது, எல்லாத்திற்கும் காலம் அப்படின்றது வந்து ஒன்று அவசியம். இப்போ எல்லாமே இந்த நவீன உலகத்தில்

0: மிஷின் ஆயிடுச்சு, அல்ட்ரா ஃபாஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் லெவலுக்கு நம்ம வந்து முன்னேறி போயிட்டே இருக்கோம். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வருதுனாலும் நீ என்ன உடனே புரிஞ்சுக்கணும், என்ன உடனே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து சில இடங்களில் வந்து அதை தவறாக போய் சேருது. ஏன்னா மனிதருடைய மனம் இல்லை நம்ம பார்ட்னருடைய மனம் ஒரு மிஷின் கிடையாது, வேகமாக அதை செயல்படாது. ஓகே, இந்த புரிதல் உடனடியாக ஒரு உருவாகிற ஒரு விஷயம் வந்து கிடையாது. நீ என்ன புரிஞ்சுக்கணும், நீ என்ன உடனே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணமே தப்பு. ஏன் அப்படின்னா மிஷின் மாதிரி ஒரு மனிதனுடைய உள்ளமோ இல்லை ஒரு மனசோ நம்ம பார்ட்னரோட மனசோ உடனடியாக செயல்பட்டு அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது. எல்லாத்துக்கும் நேரம், காலம், டைம், காலத்தால் முடியாது வந்து எதுவுமே கிடையாது. ஸோ பிஃபோர் மேரேஜ் இல்லைனா மேரேஜ்க்கு முன்னாடியே ஒரு பொண்ணு அவன் மனசை செட் பண்ணிக்கணும் பிஃபோர் என்ட்ரிங் இட் த மேரேஜ் லைஃப். என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த உறவு இல்லை இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள நம்ம என்ட்ராகும் போது கண்டிப்பாக அதில் வந்து நிறைய வேற்றுமைகள், வேறுபாடுகள், கருத்து வகையிலும் நமக்கு ஒன்று பிடிக்கும் அவங்களுக்கு ஒன்று பிடிக்காது அப்படின்ற ஒரு புரிதலோடு அவங்க என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னா That is very well and good. இன்னும் சில மனக்கசப்புகள் இருந்தாலும் கொஞ்ச நேரம் அதுக்கு கொடுப்போமே, டைம் கொடுப்போமே. காலம் செய்யாதது செய்ய முடியாது வந்து எதுவுமே கிடையாது. அதனால டைம் கொடுப்போம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எண்ணம் வைத்துக்கொள்வோம். எந்த புரிதல் இரண்டு பக்கமும் இருந்தால் ரொம்ப சூப்பர். ரெண்டு பக்கமே பார்ட்னர் வந்து புரிதலோடு இருந்தாங்க அப்படின்னா சூப்பர். ஒரு பக்கம் குறைவாக இருந்தாலுமே அந்த நேரம் அந்த காலத்தை வந்து இன்னொரு பார்ட்னர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் என்ன முடிவுனாலும் அந்த பர்டிகுலர் பார்ட்னரை பற்றி நம்ம மதிப்பிடுதல் செய்தது அதுக்கு அதுக்கப்புறம். ஆனால் டைமே கொடுக்காம இல்லை எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு இது முடியாது அப்படின்னு நினைக்கிறது வந்து விவாகரத்தில் வந்து நிற்கிது.
1: பாடலை தொடர்ந்து உரையை கேட்போம்.

0: பாடத்திற்கு மனம் தயாரா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் உதவி பேராசிரியை பாலயோக மீனா அவர்கள். தொடர்ந்து அவருடைய உரையை கேட்போம்.
1: முன்னாடி எந்த மாதிரி தன்மைகளை வளர்த்துருக்கலாம் அப்படின்னு சிலவற்றை வந்து நான் சொல்கிறேன். சக மதிப்பு, எப்படி நம்மளை வந்து மதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே போல் தம்முடைய பார்ட்னரையும் நம்ம மதிக்க வேண்டும். 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செய்கிறோம், கண்டிப்பாக இவங்க வந்து நல்ல கணவன் மனைவியாக இருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க மேரேஜ் இருக்கும், ரெண்டு பேரும் ரொம்ப பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, நம்ம வந்து திருமணம் வந்து ஜாதகம் பார்த்து நம்ம திருமணம் செய்து கொடுக்குறோம். அதில் பல திருமணங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது வந்து இன்னும் ஒரு கேள்விக்குறி தான். ஜாதகம் பார்க்குற அப்பமே தனக்கு எந்த மாதிரி ஒரு பையன் வேணும், எனக்கு அந்த பையன் வந்து இந்த படிப்பு படிச்சிருக்கணும், என்னை விட அவன் கூடுதலாக படிச்சிருக்கணும், என்னை விட அவன் நல்ல ஒரு தொழிலில் இருக்கணும், என்னை விட அவன் வந்து கூடுதலாக சம்பாத்தியம் அதில் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நிறையா வந்து ஒரு பட்டியலே வந்து பெண்கள் வந்து வச்சுருக்காங்க. திருமணம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இப்படி வேணும், இந்த கலரில் எனக்கு பையன் வேணும், இப்படி இருக்கணும், அந்த மாதிரி நிறைய பட்டியலே நம்ம வந்து வச்சுருக்கோம். நம்மளுடைய முன்னாடி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் நம்ம தாத்தா வந்து விவசாயியாக இருந்தாலும் உழைப்பாளியாக இருந்தாலும் நம்ம தாத்தா பாட்டி இன்னும் அந்த சக மதிப்பு அளவில்லா பாசம் உடையவராக இருக்கிறாங்க. இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டே வந்து இவங்க தான். அவள் வீட்டு வேலை செய்கிறா, நான் காட்டு வேலை செய்கிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட பணியை வந்து செஞ்சுட்டு தானே இருக்கோம், எங்களோட கடமையை ஒரு குடும்பமாக நாங்கள் செலுத்தி நாங்கள் செஞ்சுட்டு தானே இருக்கோம் அப்படின்னு அவங்கவங்க இண்டிவிஜுவலாக செய்கிற வேலையோ மதிப்பையோ மதித்து நடக்கிறதுனால தான் இந்த திருமண வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையாக வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஒரு மனிதர்கிட்ட கண்டிப்பாக நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எது வந்து நெகட்டிவோ எது வந்து கெட்ட விஷயமோ அதை நீ சரி பண்ணு அப்படின்னே பார்த்துக்கிட்டே இருக்குமே தவிர, ஒரு மனிதனோட ப்ளஸ் பாயிண்ட், ஓகே உனக்கிட்ட இது இருக்குது ஓகே, பட் உனக்கிட்ட சில மைனஸும் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, காதல் அப்படின்ற ஒரு போர்வையால் அதையும் அணைத்து அதையும் நம்ம சேர்த்து நேசிக்கணும். அந்த மனிதரை தானே நம்ம நேசிக்கிறோம், அப்போ அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்களும் குணாதிசயங்களும் சேர்த்து நம்ம நேசிக்கும் போது தான் அந்த காதல் அப்படின்றது வந்து ஒரு அழகான ஒரு அன்கண்டிஷ்னல், அதாவது நிபந்தனை அற்ற ஒரு அன்பு, நிபந்தனை அற்ற ஒரு காதல் வந்து அப்போ தான் அந்த நொடியில் தான் வந்து பிறக்கும். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணுறோம் அப்படின்னா எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கக்கூடிய மனநிலையும் ஒரு நம்பிக்கையும் நமக்கு வரும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த தன்னம்பிக்கை கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தால் அவர் திருமண வாழ்க்கை இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். வெறுமையாக ஒரு சின்ன மனக்கசப்பு வந்தவுடன் அவ்வளோதான் வாழ்க்கை, இதுக்கப்புறம் என்ன, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எனக்கும் உனக்கும் செட் ஆகாது, இல்லை நீ வந்து உங்கள் வீட்டிலேருந்து வெளியே வா அப்படின்ட்டு விரைவாக எடுக்கிற அந்த முடிவு பல சமயங்களில் வந்து தவறாதான் முடியுது. சோ தெளிவு பொறுமை இது ரெண்டும் வேணும் கண்டிப்பா. இதற்காக பொண்ணுதான் பொறுத்து போகணுமா என்ன, எல்லாரும் எங்களே பொறுத்து போக சொல்றீங்க அப்படின்ற கேள்வியும் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து எழும். சில விஷயங்களில் சகிப்புத்தன்மை இருந்தால் பல நல்ல கடமைகளை அற்புதமாக செய்யலாம்னு விவேகானந்தர் கூட சொல்லியிருக்காரு. அதே போல் கணவன், ஒரு கணவனை வந்து நம்ம திருமணம் செய்து விட்டேனே அவர்தான் தன் உலகம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கொஞ்சம் தவறாக தான் இருக்கிறது. ஏன்னால் இந்தியாவில் மட்டும்தான் குடும்பம் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் வந்து இன்னும் வந்து நிலவி கொண்டிருக்கிறது. இன்னும் பரவலாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த குடும்பம் செட்டப் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது.

0: கணவன் அப்படின்னா அவருடைய பெற்றோர்களும் நம் குடும்பம் அப்படின்ட்டு எண்ணும் போது அவர்களிடம் அந்த மனக்கசப்பு வரும்போது அந்த சகிப்புத்தன்மையை அங்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அங்கு நம்ம சகித்து போறோம் அப்படின்னா அந்த குடும்பம் உடையாமல் கணவன் மனைவி மாமனார் மாமியாரோட சந்தோஷமாக ஒரு குடும்பம் இருக்கும், நம்மளோட இந்திய கலாச்சாரம் சிறந்து ஓங்கி நிற்கும். இறுதியாக என்னுடைய வலியுறுத்தல் இரண்டின் மேல் உள்ளது. முதன்மையாக எதிர்பார்ப்பு இல்லாத சுயநலம் இழந்த நிலை. இதைதான் விவேகானந்தர் தன்னுடைய கர்மயோகம் என்னும் புத்தகத்தில் எதை செய்தாலும் அதை கடமையாக நினைத்து செய், பற்றற்ற நிலையில் செய்ய வேண்டும், செல்ஃப்லெஸ் பற்றற்ற நிலையில் செய்ய வேண்டும், அதில் அன்பு என்றும் எண்ணெய் ஊற்றி செயலை கடமையாக செய்யும் போது வாழ்க்கை என்னும் சக்கரம் மிக எளிமையாக ஓடும் அப்படின்னு சொல்றார். இதற்கு பெரிய எடுத்துக்காட்டே தாய் என்பும் தந்தை என்பும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செல்ஃப்லெஸ்ஸாக நம்ம கூட பண்ணக்கூடிய அந்த விஷயம், அதை கடமையாக அவங்க நினைத்து பண்றாங்க, அந்த கடமையில் அன்பு என்றும் எண்ணெயை ஊற்றி நமக்கு பண்றாங்க. அப்படிம்போது தான் அந்த பிணைப்பாக இருக்கட்டும், அந்த பாசமாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையை வந்து நெருகோடி ஒரு நதி போல எந்த தடையும் இல்லாமல் ஓடி சென்று கொண்டிருக்கிறது. இதை வந்து நம்ம அப்படியே நம்ம கணவன் மாமனார் மாமியார் அவர்களிடம் வந்து அந்த பிணைப்பை நம்ம கொடுக்கும்போது, இந்த கடமையை அன்பால் செய்யும் போது எதுவாக இருந்தாலும் வந்து வாழ்க்கையில் வந்து நல்லதாகவே இருக்கும். மற்றொன்று, பெண்களின் முன்னேற்றத்துக்கு பாரதியார் கூறும் மூன்று வழிகள். முதலாவது உபாயம் அல்லது வழிமுறை கல்வி, இரண்டாவது உபாயம் கல்வி, மூன்றாவது உபாயமும் கல்வியே. அதாவது கல்வியை தவிர வேறு எந்த விதமான உபாயமும் வழிமுறையும் சிறிதும் பயன்படாது என்கிறார் பாரதியார், மகாகவி பாரதியார். எனவே மனதை தெளிவாக்கி அறிவாக்கி நாளைய சமூகத்தை குடும்பத்தை நல்வழியில் உருவாக்கி என்றும் வாடாத மலர்களைப் போல் சிரிப்பாலும் சிறப்பாலும் உயர்வோம் என்று கூறி நன்றி கூறுகிறேன்.
1: திருமணத்திற்கு மனம் தயாரா? உதவி பேராசிரியை பாலயோகமீனா அவர்கள் பேச கேட்டீர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது என் நீர் தோழி. அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை. திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 27,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 8 வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளுடன் இவை அமைக்கப்படும் என்றார்.
1: வேளாண்மை உழவு நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கயத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27,82,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும்.
0: மண்வளத்தை பாதுகாக்க ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து திரவ உயிர் உரங்கள் திட்டத்தை செயல்படுத்த 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு மற்றும் மண்வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1,00,000 ஏக்கருக்கு தேவையான பசுந்தாள் உரம் வழங்கப்படும் என்றார். மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உற்பத்தி மேம்பாட்டு திட்டம், விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். 1,00,000 விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பில் மண்நல அட்டைகள் வழங்கப்படும். விவசாயிகளின் அனைத்து தேவைகளையும் ஒரே முகவரி திட்டத்தின் கீழ் வழங்க நடவடிக்கை. பனை பாதுகாப்பு இயக்கத்திற்கென 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 10 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைக்கப்படும் என்றார். சிறு குறு விவசாயிகளுக்கு மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டி நடத்தி மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் விருது வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிர் பாதிப்பை தடுக்க 7,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம், நஞ்சில்லாத உணவு உற்பத்திக்கான புதிய இயற்கை வேளாண் தொகுப்பை உருவாக்க 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, வீட்டுத் தோட்டம் திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய், தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 பேருக்கு வழங்க 11,00,000 ரூபாய் ஒதுக்கீடு, குறுதானிய இயக்கத்திற்கென 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 9 கோடி ரூபாய் செலவில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்பு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாடு விவசாயிகள் மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்றும், 15 இடங்களில் வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் செயல்படும் என்றும் தெரிவித்தார். வேளாண் பொறியியல் விரிவாக்க பயிற்சி மையங்கள் 4,60,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படுவதாகவும், ட்ரோன் இயக்குதல், நவீன பயிர் உற்பத்தி, உரம் தெளிப்பு, பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் மகளிருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். சூரிய சக்தி பம்பு செட்டுகள் 1,000 விவசாயிகளுக்கு மானியத்துடன் வழங்கப்படும். கடற்கரை ஓர தோட்டக்கலையினை உருவாக்க நீல தோட்டக்கலை பூங்காக்கள் அமைக்கப்படும். 100 இடங்களில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் பகுதியில் மரச்செடிகள், மரங்கள் உள்ளிட்டவைகளை வளர்ப்பதற்காக 7 கோடி ரூபாயில் 5 ஆண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் தற்போது செயல்பாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறினார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 8,26,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும். விவசாயிகளுக்கான இலவச மும்முனை மின்சாரத்திற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் வகையில் நுண்ணுயிர்களை காக்க மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் என்றார். நடப்பாண்டு உயிர்ம வேளாண்மை பரவலாக்க சிறப்பு திட்டத்தின் கீழ் 20,000 ஏக்கருக்கு தலா 4,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். 125,00,000 மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உயிர்ம வேளாண் பரவலாக்க சிறப்பு திட்டத்திற்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்புழு உரக்கூடம் அமைக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழகத்தில் 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மாணாக்கர், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கு வகை செய்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார்.

0: வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாய தொழில் சார்ந்த பிரிவுகளையும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்தி வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் வர்த்தகம், தொழில், ரசாயனம், உரத்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நிலவிய அமளியால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினை அமளி நிலவவே அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் துறைமுக பாதுகாப்பு சூழல்கள் வேகமாக மாறி வருவதாக மத்திய துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய துறைமுக பாதுகாப்பு சார்ந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், துறைமுக பாதுகாப்பு தேசத்தின் அனைத்து மாநிலங்களின் பங்களிப்புடன் கூடிய பொறுப்பு என்று சுட்டிக்காட்டினார். கடல்சார் சவால்களை எதிர்கொண்டு துரிதமாக செயலாற்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் நாடு உலகளாவிய கடல்சார் ஆற்றல் மிகு தேசமாக உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர், நம் நாட்டின் துறைமுகங்கள் விரிவடைந்து தளவாட தொடர்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டு புதிய கடல்சார் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தையும் தாண்டியுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இதனால் 19 லட்சம் குடியிருப்புகளில் மின்கட்டணம் வெறும் 0 உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் 12 லட்சம் வீடுகளில் உள்ளவர்கள் கூடுதல் மின்சாரத்தை விற்றதன் மூலம் 421 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தஞ்சை சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆடி கிருத்திகை விழாவை ஒட்டி இன்று அதிகாலை சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத ஆலய நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவசம் அணிந்தும் வைரவேல் அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பளித்தார். உற்சவர் ஆறுமுக சுவாமி வள்ளி மற்றும் தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய நிகழ்வாக இன்று இரவு தெப்ப திருவிழா நடைபெறவுள்ளது. தெப்ப குளத்தில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் இந்த ஆண்டு நிலை தெப்பமாக நடைபெறவுள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி, புஷ்ப காவடி, மயில் காவடியுடன் முருகப் பெருமானை தரிசித்தனர். இதனிடையே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற தேரோட்ட விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நெல்லை காரையாறு அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் ஆடி அமாவாசை விழா முன்னேற்பாட்டு பணிகளை ஒட்டி பல்வேறு கட்டுப்பாடுகளை வனத்துறை விதித்துள்ளது. இதன்படி நாளை தொடங்கி வரும் 16 வரை அகஸ்தியர் அருவி பகுதிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழகத்தில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:56. மெல்லிசை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேர்களே. இன்றைய மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய கானங்களாய் பழைய பாடல்களை தொகுப்பு இடம்பெற இருக்கிறது நேயர்களே. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வளம் பெற காத்திருக்கும் நேர் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாசமலர் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. ஜமுனா ராணி மற்றும் குழுவினர் குரல்களில்

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்ட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் தொகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடரும் பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து ஜே பி சந்திரபாபு மற்றும் ஜமுனாராணி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலையில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இன்றைய மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் பழைய பாடல்களின் தொகுப்புகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அல்லி திரைப்படத்திலிருந்து எஸ் வி பொன்னுசாமி ஜமுனராணி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து ஏ.எல். ராகவன் ஜமுனா ராணி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: வாழைத்தண்டு போல உடம்பு அலே, நான் வாரி அணைக்கா வழுக்கிறியே நீ அலே.
1: பத்தலை

0: பார்த்து மனம் அலே, உன்னை பார்த்து பார்த்து தினம் பார்த்து காத்து, உடல் வேர்த்து வேர்த்து மனம் அலே.
1: ஆசை என்ன சொல்லட்டா, ஆவேசம் என்ன சொல்லட்டா,
0: எங்க அம்மா இங்கே வந்துட்டா
1: அலெக் அலெக் அலெக்
0: போட்டுடாத வாழைத்தண்டு போ.

0: கட்டாலு வேலை கட்டட்டா
1: கையால் உன்னை தூக்கட்டா நடிய மாத்து கல்சா ஜல்சா குல்சா பண்ணணுமா.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் படிக்காத மாதிரி திரைப்படத்திலிருந்து பாடல் வலம் வருகிறது.

நேரம் 2:44. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கலகர்ச்சில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடரும் பாடல் கொடுத்து வைத்தவள் திரைப்படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் ஜமுனா ராணியின் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில குடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகிறதா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
1: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியை நிறைவு பாடலாக வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து திருச்சி லோகநாதன் ஜமுனா ராணி குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் சென்னை மாதவரம் ஐசவுஸ் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர், திருவொற்றியூர் தந்தையார்பேட்டை விம்கோ நகர் பேசின் பாலம், சென்னை AWS பெரம்பூர் தந்தையார்பேட்டை CD மருத்துவமனை, காசிமேடு, எண்ணூர், பாரிமுனை, DGP அலுவலகம், சென்னை ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் வெப்பநிலையில் மாற்றமில்லை. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40.5 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸாக பதிவானது. மலைப்பகுதிகளில் குறைந்த அளவு வெப்பநிலை கொடைக்கானலில் 12.3 டிகிரி செல்சியஸாக பதிவானது.

ஆனது. வட தமிழக கடற்கரை மற்றும் அதற்கு அப்பால் கீழ் வளிமண்டல அடுக்குகளில் நேற்று நிலவிய பலவீனமான காற்றழுத்த பகுதி தொடர்கிறது. தென் தமிழகம் புதுச்சேரி பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 5.8 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்திற்கு இடையில் நேற்று நிலவிய மேல்காற்று சூறாவளி சுழற்சி வலு குறைந்துள்ளது. இன்று ராணிப்பேட்டை, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் பிற பகுதிகள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால், திருப்பத்தூர் பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று

பிற பகுதிகள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால், திருப்பத்தூர் பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. குமரிக்கடலின் சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும் அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்தளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

0: மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸின் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் குரல் அமுதம். குரல் எண் 346.
1: யான் எனது என்னும் செரு கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்.
2: இது நான், இவை என்னுடையவை என்கிற ஆணவப் பற்றுக்களை ஒழிப்பவன் வானத்தவர்க்கும் எட்டாத உயர்ந்த உலகத்தை சென்று அடைவான். குறள் எண் 346. அதிகாரம் துறவு.
1: யான் எனது என்னும் செரு கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்.
2: இது நான், இவை என்னுடையவை என்கிற ஆணவப் பற்றுக்களை ஒழிப்பவன் வானத்தவர்க்கும் எட்டாத உயர்ந்த உலகத்தை சென்று அடைவான். குறள் எண் 346. அதிகாரம் துறவு.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

நேரம் மாலை 6:30. இன்னிசை ஜாலமாய் வளம் வரும் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

5:31 மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஏஆர் ரகுமான் இசையில் வந்தனா சீனிவாசன் மற்றும் ஜெகதீஷ்குமார் இணைந்து பாடிய பாடல் கொடிவீரன் திரைப்படத்திலிருந்து.

பலகை பொழியும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக டி இமான் இசையில் யுகபாரதியின் வரிகளில் சித்தன்ராஜ் குரலில் அடியே திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தின்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக டி இமான் இசையில் யுகபாரதியின் வரிகளில் ஸ்ரேயா கோஷல் குரலில் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 5:45 மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக பா விஜய் வரிகளில் அரண்மனை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக என்.ஆர். ரகுநந்தன் இசையில் வைரமுத்து வரிகளில் கார்த்திக் மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல் புலிவால் திரைப்பட

நேரம் மாலை 5:57 மதுரத்தென்று நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஸ்ரீ சத்யா இசையமைப்பில் விவேகா வரிகளில் உதித் நாராயணன் மற்றும் ஸ்ரீ சத்யா இணைந்து பாடிய பாடல் இவன் வேற மாதிரி திரைப்படத்திலிருந்து.

நிறமாலை 6 மணி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் நாடோடி தென்றல் திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். இன்று மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக, 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னேஞ்சலாக, 7:10 மாவட்ட செய்திகள் நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகளாக, எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, உழவர் அனுபவம், நேர்முகம் மீன் வளர்ப்பு குறித்த அனுபவங்களை பகிர்கின்றார் செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவர்கள். தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். கோயம்புத்தூர் அஞ்சலாக நிகழ்ச்சிகள் வலம் வரும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுர தென்றல், 8:30 நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் ஹோமியோபதி மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவத்தின் அறிமுகம் மற்றும் சிறப்புகள் பற்றி விளக்கம் அளிக்கின்றார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் மணிகண்டன் அவர்கள். 8:45 மதுர தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுர தென்றல், 9:30 நாடகமலர். இன்றைய நாடகமலர் சுதேசி சுடர் பத்மநாபா ஐயங்கார் நாடகம், எழுதியவர் ஜி நிஷாநந்தினி, நடிப்பு வி கோவிந்தராஜன், ராமசுவாமி சுதர்சன், டி எஸ் லலிதா மற்றும் குழுவினர், அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். சென்னை அஞ்சலாக நிகழ்ச்சியில் 10:00 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ரீஜனல் ஃபோக் அண்ட் லைட் மியூசிக், மேலும் கொஸ்டின் ஹவர் இன் பார்லிமெண்ட், 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவடையும். இவையாவும் இனி ஒளிபரப்பாக உள்ள நம் நிகழ்ச்சிகள்.

0: ஒரு மாதிரியா இருக்கீங்க
1: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452253410.

0: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ கெட்ஸில். இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். ஒரு பாடல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 6:18 இளையராஜா இசையில், மனோ மற்றும் கே ஏ சித்ரா குரலில் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அடுத்த பாடலாக

ஹலோ கிட்ஸில் ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:24. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

இளையராஜா இசையில் எஸ் மனோ மற்றும் ஜானகி குரலில் கேட்ட ஒரு பட பாடல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகிறது. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: தலைப்புச் செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரிசெய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் மூலம் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் கோவர்தன் திட்டம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிலிருந்து வரும் 2035-36 நிதியாண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவு, சாணம், கரும்பு ஆலை கழிவு, மக்கும் குப்பை உள்ளிட்ட உயிரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த இம்மசோதா இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. வரி விதிப்பு முறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. மின்னணு துறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு ஏற்படுத்துவதற்கான அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றும் இந்தியாவை உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவாக்க வழிவகை ஏற்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கால்நடை, மீன் வளர்ப்பு, பால்வளம், உணவுப் பொருட்களை பதப்படுத்துதல் போன்ற தொழில்களை மேம்படுத்தும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக விவசாயிகள் கடந்த 3 மாதங்களாக மேகதாது பிரச்சினை, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்டவையில் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக தெரிவித்தார். குறுவை சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் எல்லோருக்கும் முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது உள்ளது என்று தெரிவித்தார். தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், வேளாண் பட்ஜெட்டில் இதுகுறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தலின் போது விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்தபின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: நெல் கொள்முதலுக்கு ஆதார விலையும் கரும்புக்கான டன் ஆதார விலையும் எல்லா விவசாய சங்கம் எல்லாத்தையும் முதல்வர் ஆலோசிச்சுட்டு வர்றார். விவசாயக்காரன் தெளிவாக கூறப்பட்டுச்சு, ஏன்னா முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய விவசாய சங்கம் தான் அந்த கோரிக்கையை ஏற்று மேலும் வந்து விவசாயிகளுக்கு 75,000 வரை முழுதுமாக தள்ளுபடியும், அதுக்கு மேலும் வந்து எவ்வளவு தள்ளுபடினு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கிற நிதிநிலையில இருக்கிற

0: பார்த்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனளிக்க முடியுமோ அதையெல்லாம் முதல்ல செய்திருக்கிறார். கண்டிப்பா இந்த வர்ற காலங்கள்ல மக்களுக்கான அனைத்து செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். பெரும்பாலான திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றிட்டு வரும். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு முதல்வர் அறிவிப்பார். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கோவை, தேனி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் திருலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் இங்குள்ள குற்றால மீன் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படும் நிலையில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பின்னர் தண்ணீர் வரத்து குறைந்தது. இதனால் மீண்டும் அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் அருவிக்கரையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இதனிடையே கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை வினாடிக்கு 19,264 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆட்சியர் திருமதி மிருணாளினி இன்று ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருகே தோப்பூர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நக்சலைட்டுகளால் உயிரிழந்த திருப்பத்தூரைச் சேர்ந்த 4 காவலர்கள் 46வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி 30 குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவையில் உள்நாட்டு தயாரிப்புகளின் கண்காட்சி மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா வரும் 8 தேதி முதல் 10 தேதி வரை நடைபெறவுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் விவசாய அடையாள எண் பதிவு செய்யும் போது நிலங்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் இணைக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் டே யாங் சின் இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், ரஷ்யாவின் மார்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தின்றல் நிகழ்ச்சி வழங்கும் பாடலாக டி இமான் இசையில் மதன் கார்க்கியின் வரிகளில் பூமி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

கலை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1869 கிலோ கிட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகத்திலிருந்து வந்திருக்கும் தகவல். தமிழ்நாட்டில் உள்ள நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சி பதிவு மேற்கொள்ளாத அனைத்து குடும்ப அட்டை பயனாளிகளுக்கும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக விரல் ரேகை அல்லது கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் இகேஒய்சி பதிவு மேற்கொள்ள தமிழ்நாடு அரசால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே இகேஒய்சி பதிவு மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி அன்று நேரில் சென்று இகேஒய்சி பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.

தமிழ்நாட்டில் ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தி உயர்த்தும் நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டுச் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அச்சங்கம் மூலம் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு தலா 100,000 நிதி உதவினை உயர்த்தி வழங்கிட தமிழக அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. 2025 மற்றும் 26 ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையினை பெற தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அதற்கான விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் ஆதி திராவிடர் நல ஆணையரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம் என விருதுநகர் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகத்திலிருந்து தகவல் வந்துள்ளது.

0: இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.
1: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
2: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.

நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல். ராமதாஸ். வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

என்பதை சுட்டிக்காட்டி வேளாண் துறையில் தமக்கு உள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். ஏற்கனவே விவசாயிகளுக்கு பலனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படும் என்று உறுதி கூறியதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆண்டு 2509 கிலோமீட்டர் நீளமுள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் 10 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் வழங்கியுள்ளதாகவும், இதுவரை 8,26,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வேளாண்மை நடைபெறும் நிலங்கள் 100% பயிர்காப்பீட்டில் கொண்டுவரப்படும் என்று விவசாயிகளுக்கு அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் பயிர்காப்பீட்டு திட்டத்தை 37 மாவட்டங்களை உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களுக்காக செயல்படுத்த 648,55,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அமைச்சர், இதனால் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும் என்றார். இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டணத் தொகையாக தமிழ்நாடு மின் பகிர்மானக் கழகத்திற்கு 7,432,58,00,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுவதாகவும், முதலாண்டில் 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் செலவில் 10 கூறுகளுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் 1 லட்சம் விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்வள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கூடுதலாக உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3 லட்சம் விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் மத்திய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6,16,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர மண்புழு உரக்கூடங்கள் அமைக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், வளம் குறைந்த நிலங்களை மீட்டெடுக்க 2,000 ஏக்கரில் 2 கோடி ரூபாய் செலவில் செயல் விளக்கம் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு நெல் விதை விநியோக மானியம் வழங்க 34,72,00,000 ரூபாயும், உழவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திட்டத்தை செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். காராமணி உள்ளிட்ட பயறு வகைகளின் சாகுபடி பரப்பை 15,19,000 ஏக்கரிலிருந்து 24,70,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்வதன் மூலம் இதன் உற்பத்தி 3,88,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 7,72,000 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இதேபோல் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துக்களின் சாகுபடி பரப்பை சுமார் 9,26,000 ஏக்கரிலிருந்து சுமார் 15 லட்சம் ஏக்கராக உற்பத்தியை விரிவாக்கம் செய்வதன் மூலம் உற்பத்தி 8,77,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 16,14,000 மெட்ரிக் டன்னாக உயரும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் 29 மாவட்டங்களில் குறுதானிய இயக்கத்தை செயல்படுத்த 7,61,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 5 ஆண்டுகள் திட்டமாக பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் செயல்படுத்தப்படும் என்றும், இந்த ஆண்டு 73,360 ஏக்கர் பரப்பளவில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 3,47,000 ஏக்கர் பரப்பளவில் 1,39,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் 36 கோடி ரூபாய் மத்திய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்த நடப்பாண்டில் 17,70,00,000 ரூபாய் செலவில் நாற்றங்கால்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் 4 கோடி ரூபாய் செலவில் மாவட்ட ஆட்சியர் வாயிலாக செயல்படுத்தப்படும் என்றும், இதனால் மண்வளத்தை மீட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் அரசின் திட்ட பலன்களை தடையின்றி பெறவும், நீர் ஆதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளிலிருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கவும், விளைவித்த தானியங்களை உலர்த்தவும் பெரும்பாலான விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும் என்று கூறினார். சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் பெயரில் மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000 ரூபாய், 1,50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
நெல், சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி உள்ளிட்ட பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில்

0: வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும் என்றும் முதல் பரிசாக 50,000 ரூபாயும் இரண்டாவது பரிசாக 25,000 ரூபாயும் என 90 பரிசுகள் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 விவசாயிகளுக்கு பாராட்டு பத்திரத்துடன் தலா 2,00,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், உசிரி, நரிக்குடி, போடிநாயக்கனூர், கயத்தாறு, தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இயற்கை வேளாண் முறைகள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேளாண் கண்காட்சி 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கங்கவள்ளி, கிள்ளிக்குளம், இருவேல்பட்டு ஆகிய 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் 9 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் நாளொன்றுக்கு 100 கிலோலிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் வடிப்பாலை அமைக்க திட்ட அறிக்கை மற்றும் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க 20,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் மாநில மரமாக கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் பனைமரம் 3,00,000 விவசாய தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது என்று கூறிய அமைச்சர், பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதோடு 2,10,00,000 ரூபாய் செலவில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்களை அமைத்தல், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சி மற்றும் அதற்கான உபகரணங்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை பெருக்க சிறப்பு திட்டங்கள் 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேர் முதல் நுனி வரை பயன் தருவது தென்னை என்றும் மனிதனின் உற்ற துணை என்றும் கூறிய அமைச்சர், தென்னைக்கான சிறப்பு திட்டம் 16 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். விவசாயிகளின் நீண்டநாள் கோரிக்கையை செயல்படுத்தும் வகையில் தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் 22 கோடியை 30,00,000 ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கொப்பரை தேங்காய் விலை வீழ்ச்சியினை தடுத்து நிலைப்படுத்த குறைந்தபட்ச ஆதரவு விலை கொப்பரையை கொள்முதல் செய்ய விலை ஆதரவு திட்டம் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 6 புதிய பேருந்துகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடி தகுதியான விவசாயிகளுக்கு வழங்க 4 தவணையாக இதுவரை 5,267 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வினோத் கூறினார். நெல் கொள்முதல் ஊக்கத்தொகையாக 917 கோடி ரூபாய் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும், 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைக்க திட்ட செலவில் 25% மூலதன மானியமாக வழங்கப்படும் என்றும், மீதமுள்ள திட்ட செலவிற்கு கடனுதவி பெறுவதற்கு அரசு வழிவகை செய்யும் என்றும், இதனால் மகளிர் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யப்படும் என்றும், பல்நோக்கு பண்ணை குட்டைகளின் மூலம் மீன் வளர்ப்பு ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள விளைநிலங்களில் வேளாண் காடுகளை ஊக்குவித்து வருவாயை பன்முகப்படுத்தவும், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தவும், 500,000 சந்தன மரக்கன்றுகள், 51,000 தேக்கு மரக்கன்றுகள் உள்ளிட்ட 20,00,000 பல்வகை மரக்கன்றுகள் நடப்படும் என்றும், மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியினரின் வேளாண் நிலங்களில் 10,00,000 சில்வர் ஓக் மரக்கன்றுகளை நடவு செய்யவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக திரு வினோத் தெரிவித்தார். உழவுத் தொழில் சிறந்து விளங்கினால்தான் பிற துறைகள் அனைத்தும் செழித்து வளரும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டை 2035-36 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற உறுதிபூண்டு அதற்கான தொலைநோக்கு திட்டத்தினை முதலமைச்சர் திரு விஜய் வகுத்து தந்துள்ளதாக பெருமிதத்தோடு கூறிய வேளாண் அமைச்சர் திரு வினோத், தாமும் உன்னதமான உழவுத்துறையை நல்ல முறையில் வழிநடத்திச் செல்ல, வேளாண்மையை மேம்படுத்த, உழவர்களின் நலன்களை காக்க என்னென்ன தேவை என்பதை ஆர்வத்துடன் பயின்று வருவதாக கூறி தமது உரையை நிறைவு செய்தார். அமைச்சர் உரையை தொடங்குவதற்கு முன்பு முதலமைச்சரை புகழ்ந்து சில வார்த்தைகளை கூறியபோது, எதிர்க்கட்சி தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியவுடன் பட்ஜெட் உரையில் உள்ளதை மட்டும் அமைச்சர் படிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜெசி டி பிரபாகர் கேட்டுக்கொண்டார். அமைச்சர் உரையை முடிக்கும் போது தாம் விட்டுவிட்ட புகழுரையை மீண்டும் உரத்த குரலில் பேசினார். அப்போது திமுக தரப்பில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. மீண்டும் பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு அமைச்சர் கூறிய வார்த்தைகளை படித்து பார்த்து விதிகளுக்கு புறம்பாக உள்ளதை நீக்கி விடுவதாக தெரிவித்தார். இன்று திமுக உறுப்பினர்கள் அனைவரும் விவசாயிகளின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் கருப்பு சட்டையுடன் அவையில் பங்கேற்றனர். மொத்தத்தில் இன்றைய பேரவை நிகழ்ச்சிகள் சலனமற்ற நீரோடையாக அமைந்திருந்தது எனலாம்.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் வடிவழகி கபிலன். நேரம் 7:10:15. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ்.

0: தரிஷ்ராம் யோகி மாந்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இழைப்பு பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ரூபாய் 3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள், சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் போக்குவரத்து சேவை வழங்குநர்கள், விடுதி மற்றும் விருந்தோம்பல் துறை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், தெருவோர வியாபாரிகள், கைவினைப் பொருட்கள் உற்பத்தியாளர்கள், உணவக மற்றும் உணவு சேவை வழங்குநர்கள், மேலும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய பிற சேவை வழங்குநர்கள் ஆகியோர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியுடையவர்கள் ஆவார்கள். தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்தினை அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் இத்திட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி தகுதியுடைய தொழிலாளர்கள் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், இதன் மூலம் சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பும் பொருளாதார நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அவர்களை நேரில் அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவது குறித்து மாவட்ட தொழில் மையம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், கல்வி நிறுவன பிரதிநிதிகள், தொழில் நிறுவன பிரதிநிதிகள், வங்கியாளர்கள் ஆகியோருடான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் இந்த கூட்டத்தில் தொழில் துறைகளில் திறன் தேவைகள், வேலைவாய்ப்புகள் குறித்தும், தொழிலாளர் துறையிலிருந்து தொழிலாளர் பட்டியலை பெற்று முன்கற்றல் அங்கீகாரம் பயிற்சி அளித்தல் குறித்தும், அரசு துறைகள், தொழிற்சாலைகள், பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் திறன் பயிற்சி செயல் திட்டம் உருவாக்குதல் குறித்தும், அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் தொழில்நுட்ப மையங்கள் பயிற்சி நடத்துதல் குறித்தும், மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சிறப்பு பிரிவினர்களுக்கான திறன் பயிற்சி, பயிற்சிக்கு பிந்தைய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள திறன் மேம்பாட்டு திட்டத்தை அட்டவணை மற்றும் செயல்படுத்த துறை வாரியான பொறுப்புகள், கால கணிப்பு நடைமுறைகளை இறுதி செய்தல் தொடர்பாகவும், தொழிற்சங்கங்கள் தொடர்பாகவும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த கூட்டம் விரிவாக விவாதித்து முடிவு செய்யப்பட்டது. இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் தற்போது தொழில்நுட்ப ரீதியாகவும் சுய கணக்கெடுப்பு முறையிலும் முதன்முறையாக நடைபெறுகிறது. அதன்படி கணக்கெடுப்பாளர்களை கொண்டு கடந்த 1ஆம் தேதி முதல் நாகை மாவட்டத்தில் 30 நாட்கள் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்வதற்கு நகரம் மற்றும் கிராமம் வாரியாக தொடர்புடைய பேரூராட்சி செயல் அலுவலர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் கொண்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். மாவட்டத்தில் முதன்மை பயிற்றுனர் மற்றும் முன்னிலை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கள பயிற்றுனர்களாக 26 அலுவலர்கள் தேர்வு செய்யப்பட்டு தொடர்புடைய இயக்குநர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகம் வாயிலாக பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பினை வீடுவீடாக சென்று கணக்கெடுப்பு மேற்கொள்ள 1200 களப்பணியாளர்கள் நியமனம் செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்கு தேவையான விவரங்களை பொதுமக்கள் அளித்து களப்பணியாளர்களுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் அதிகாரிகளுக்கும் உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆம் ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது.
1: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்டீர்கள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு

விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறு திரு விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். இராணுவம் பொதுமக்களுக்கு இடையான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தளர் இராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தளர் இராணுவத்தில் 44,000 மேற்பட்ட வீரர்கள் பணியாற்றுவதாக கூறினார். கேரளா மற்றும் அசாம் மழை வெள்ளம், ஒடிசா புயல் உள்ளிட்ட பேரிடர்களின் போது இந்த வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதாக அமைச்சர் பாராட்டினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகளை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 1994 விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் மகா கும்பம் போன்ற திருவிழா காலங்களில் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மோகல் கூறினார். நாட்டில் 17,000 மேற்பட்ட காவல் நிலையங்கள் குற்றவியல் தடுப்பு கண்காணிப்பு செயலியை பயன்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில், கடந்த 2024 ஜனவரி 1 வரை நாட்டில் 18,284 காவல் நிலையங்கள் இருப்பதாக கூறியுள்ளது. இதில் ஊரக, நகர்ப்புற மகளிர், சைபர் உள்ளிட்ட சிறப்பு காவல் நிலையங்களும் அடங்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக செலவினங்களுக்காக 54,000 ரூபாய் தொகுப்பு நிதியிலிருந்து எடுப்பதற்கான ஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கடந்த 2023 மார்ச் 31 வரையிலான அதிக செலவினங்களுக்கு இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ரயில்வே அமைச்சகத்தில் 196 ரூபாயும் கடன் திருப்பி செலுத்துவதற்காக 53,871 ரூபாயும் செலவினங்களை திருப்பி செலுத்த இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரின் ஊதியம் வழங்க 13,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் கடன்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் டாக்டர் தம்பிதுரை பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இம்மசோதாவை ஆதரித்து பேசிய தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணா, அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் உலகிலேயே மிக சிறந்த பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கணினி முறையில் நீட் நுழைவுத் தேர்வை நடத்துவது குறித்து மருத்துவர் சங்கம் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நரசிம்மா, அலோக் ஆராதே அடங்கிய அமர்வு விசாரணையை வரும் 19 தேதிக்கு ஒத்திவைத்தது. முன்னதாக நீட் நுழைவுத் தேர்வை கணினி முறையில் நடத்த தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியிருந்தது. இது தொடர்பாக கூறிய மருத்துவர் சங்கத்தின் வழக்கறிஞர் தான்வி துபேயை கணினி அடிப்படையில் நீட் தேர்வை நடத்துவது குறித்து முன்கூட்டியே மாணவர்களுக்கு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பம்பா, பெரியாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆலப்புழா மாவட்டம் குட்டநாடு பகுதியில் மழை வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்டில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டேராடூன், சமோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 150 மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை செயலர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். ஹரித்வார், உத்தர்காசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் கனமழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சி, தன்பாத் உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேட்புமனு தாக்கல் வரும் 13 தேதி காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 16 தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 18 தேதி கடைசி நாளாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சகாபுதீன் கடந்த ஜூலை 24 தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது. பல்கலைக்கழகங்களுக்கிடையான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் டகாக்ஸை வென்றார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் போரியோசுக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணபிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் சே யாங்ஷின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கிடையான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
4: நேரம் 7:25.
5: பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து மதுரை வேளாண் அறிவியல்

0: கல்லூரி பயிர் நோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் மாரீஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: தீப்பெட்டியில் பெரிய பெட்டி தீப்பெட்டியில் ஒரு அடிப்பெட்டியில் வந்து ஒரு பாதி அளவு எடுத்துட்டு விதையில நல்லா கலந்து வச்சு விதைக்கணும். உடனே விதைக்கக்கூடாது, பயன் தராது. அதனால் வந்து இப்போ நாளைக்கு நம்ம விதைக்க போகிறோம் அப்படின்னா மொதல் நாளே நம்ம அது கலந்து வச்சுட்டு விதைச்சோம்னா வந்து விதையில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் தொற்று இருந்தாலும் அதை அழிச்சிடும். இப்போ மண் மூலியமாக வரக்கூடியதுக்கும் கீழே வந்து நான் போடணும்னு சொன்னேன் நாற்றங்காலில். அதே இது வந்து நீங்கள் வந்து நாற்றங்காலில் எடுத்து வந்து நடவு வயலுக்கு வந்து நம்ம பண்ணும்போது அந்த நாற்றுகளில் வந்து நீங்கள் முக்கி நடலாம். இந்த பேசிலஸ் ட்ரைகோடர்மா வந்து ஒரு இவ்வளோதான் அளவு கிடையாது, ஏன்னா அது நன்மை தரக்கூடிய ஒரு இயற்கை இதுங்கிறனால. ஒரு ஆக்சுவலாக கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 10 கிராம் 10 கிராம் வந்து 5 to 10 கிராம் அளவுக்கு நம்ம கலந்து வச்சுட்டு அதில் நாற்றுகளை வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கி நடும்போது என்னன்னா இந்த வேரில் எந்த நோய்கள் இருந்தாலும் வேர் மூலியமாக போயிருக்கும், அதாவது விதை மூலியமாக அந்த வேருக்கு போயிருக்கும் தண்டுக்கு போயிருக்கும், அந்த நோய்கள்லாம் வந்து என்னன்னா அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நாற்றுகளை முக்கி நடணும். நடவு வயல்லையும் வந்து இந்த நோய் கிருமிகள் தாக்கம் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும் மண்ணில். அப்போ அந்த நடவு வயலை வந்து நம்ம பாதுகாக்கணும் நோய் கிருமிகள் இல்லாமல். அதற்கு என்ன பண்ணனா, இப்போ ஒரு ஹெக்டேருக்கு ஒரு ஹெக்டேரோ இல்லை ஒரு ஏக்கர் கணக்குக்கே உங்கள் கணக்குக்கே சொல்கிறேன், இந்த ஏக்கர் கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா வந்து 1 கிலோ, பேசிலஸ் வந்து 1 கிலோ, ரெண்டையும் கலந்து நம்ம மூணாவது உழவு போடுறதுக்கு முன்னாடி இதை நல்லா வயலில் விசிறி விட்டு நம்ம உழவு போட்டு பண்ணோன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதாவது மண் மூலியமாக வரக்கூடிய நோய் தொற்று வந்து இந்த பயிர்களை காய்கறி பயிர்களை தாக்காது. இது வந்து ஏன்னா மண் மூலியமாக நான் சொல்லக்கூடிய நாற்றாளிகள் நோய் மட்டும் இல்லாமல் வாடல் நோய் கிருமிகளும் இருக்கும், அது மண்ணில் தான் தங்கியிருக்கும். அப்புறம் சில நோய்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சாம்பல் நோயின்னு சொல்வோம், அது உங்களுக்கு தெரியும். அந்த அடிச்சாம்பல் நோயினாலே அதுவும் வந்து மண்ணில் தான் இருக்கும். நிறைய கிருமிகள் வந்து பார்த்தீங்கன்னா நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் வந்து மண்ணில் வாழுது, அடுத்து விதையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விதையிலையும் இருக்குது. அதனால் எப்பயுமே நாங்கள் சொல்லறது என்னன்னா விதையை நேர்த்தி கட்டாயம் பண்ணுங்க. அதே போல் மண்ணையும் வந்து நம்ம பண்ணணும். நம்ம நடவு வயலில் 1 ஏக்கருக்கு வந்து நம்ம ஒரு கிலோ வந்து ட்ரைகோடர்மா பயன்படுத்தும் போது ட்ரைகோடர்மாவும் பேசிலஸ் 1 கிலோவும் ரெண்டையும் கலந்து நம்ம போடும்போது இந்த மண்ணில் உள்ள கிருமிகள்லாம் செத்துடும். நம்ம அப்புறம் என்னென்னா நாற்றை எடுத்து நடும்போது என்ன நாற்றையும் முக்கிட்டீங்க, முக்கி நடவும் போது என்னன்னா நோய் கிருமிகள் வந்து தாக்காமல் பயிர்கள் வந்து நல்ல ஒரு செழிப்பாக வளரும், எந்தவித நோய் தொற்றும் இருக்காமல் வளரும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து மண் மூலியமாக நோய் கிருமிகள் வரும்னு சொல்லியிருக்கேன், அடுத்து விதையிலே இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இது தவிர வந்து காற்று மூலியமாகவும் நோய் கிருமிகள் நிறையா வந்து காய்கறி பயிர்களை உட்காரும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நோய், இதில் வந்து நான் சொன்னது அடிச்சாம்பல் நோய் வேற சாம்பல் நோய் வேற. அதாவது அடிச்சாம்பல் நோய் வந்து எப்படின்னா பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும், சாம்பல் நோயை காட்டிலும் அடிச்சாம்பல் நோய் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். என்னன்னா அது பயிர்களை முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொடி வகை காய்கறி பயிர்களை நிறைய பார்க்கலாம். அதாவது என்னன்னா சின்னதாக வந்து பிஞ்சிலே வந்து கருப்பாகி விழுந்துடும், பூசணி தர்பூசணி இதெல்லாம் வந்து கொடிகள்லாம் கருப்பாகி அந்த பிஞ்சும் கருப்பாகி விழுந்துடும். நல்லா கவனிச்சிங்கன்னா முதலே கவனிச்சிங்கன்னா இலையின் அடிப்புறத்தில் வந்து அந்த பூசணம் வெள்ளை பூசணம் மாதிரி இருக்கும், நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம். அதனுடைய பாதிப்பு வந்து அந்த பிஞ்சுகள் சூம்பி வந்து கீழே உதிர்ந்துடும், நம்ம வந்து அதில் வந்து நல்ல ஒரு மகசூலை பார்க்க முடியாது அடிச்சாம்பல் நோய் வந்துச்சுன்னா. அதே இது சாம்பல் நோய் வந்துச்சுன்னா வந்து இலையின் மேற்புறத்தில் சாம்பல் பூத்திருக்கும், மற்றபடிக்கு வந்து நம்ம மருந்து கொடுத்தா நல்லா கண்ட்ரோல் ஆகிடும், நல்லா ஒரு இதாகிடும். அடிச்சாம்பல் நோய் வந்து உங்களுக்கு அந்த பிஞ்சு காய் வரைக்கும் வந்துச்சுன்னா கொஞ்சம் கட்டுப்படுத்துறது சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த அடிச்சாம்பல் நோய்ங்கிறது கிருமி வந்து உங்களுக்கு மண்ணிலே இயல்பாக இருக்குது, அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் இந்த மருந்தெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ காற்று மூலியமாக வரக்கூடிய நோய்கள் பார்த்திங்கன்னா இலைப்புள்ளி வரும், இலைக்கருகள் வரும், நான் சொல்லக்கூடிய அந்த சாம்பல் நோய் வரும், நிறைய பிற நோய்கள்லாம் இருக்குது. இந்த நோய்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு தெளிப்பு தெளிக்கணும், மருந்து தெளிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நான் எல்லாமே இப்போ சொல்கிறது இயற்கை முறையில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன்.
0: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து மதுரை வேளாண் அறிவியல் கல்லூரி பயிர் நோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் மாரீஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவருகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வரவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, முத்தழகு.
5: வாங்கப்பட்டக்கா, ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க?
4: இப்பதான் புள்ள வந்த.
5: என்னக்கா, வரத்துக்கு 2-3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு போனீங்க, இப்ப என்னடானா மறுநாளே வந்து நிக்கிறீங்க?
4: நானும் அந்த முடிவோட தான் போனேன். ஆனா என் மாமியாருக்கு கொஞ்சம் மேலுக்கு முடியலன்னு என் வீட்டுக்காரு ஃபோன் போட்டதும் அங்க இருக்க முடியல, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன்.
5: அச்சோ, இப்ப எப்படிக்கா இருக்கா உங்களுக்கு?
4: இப்ப பரவாயில்ல புள்ள, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் வந்துட்டோம், இப்ப நல்லா இருக்காங்க.
5: அப்படியா? சரிக்கா.
4: முத்தழகு, இந்தா புள்ள, இந்த மீனை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன்.
5: ஹை, விரால் மீன்? அக்கா, அண்ணன் தானே கொடுத்து விட்டாரு, நானே உங்ககிட்ட சொல்லிவிடணும்னு நினைச்சேன், நீங்களே ஞாபகம் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க.
4: அது எப்படி புள்ள, நானே மறந்தாலும் அண்ணன் மறக்காது, முத்தழகு கிட்ட கொண்டு போய் கொடுன்னு கொடுத்து விட்டாரு.
5: அண்ணனோட மனசே மனசுதான்.
4: அது என்னமோ சரிதான், ஆனா இனிமே மீன அண்ணன் தர தேவையில்ல, உனக்கு தேவைப்பட்டா நீ என்கிட்டயே வாங்கிக்கலாம்.
5: என்னக்கா சொல்றீங்க, உங்ககிட்ட எப்படி நான் வாங்க முடியும்?
4: முத்தழகு, நானும் என் வீட்டுக்காரரும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், மீன் பண்ண அமைக்கலாம்னு. நான் ஊருக்கு போனதே அதுக்காகத்தான், விவரங்களை கேட்டுட்டு வருவோம்னு போனேன், ஆனால் சூழ்நிலை சரியில்லாமல் போனதுனால உடனே கிளம்ப வேண்டியதா ஆயிடுச்சு.
5: அப்போ எப்படிக்கா திரும்பவும் ஊருக்கு போவீங்களா?
4: இல்லை முத்தழகு, எங்க ஊர்லேயே மீன் வளர்ப்புல முன்னோடியா இருக்கிற ஒருத்தர் இருக்காரு, அவரோட அனுபவத்தை பதிவா எடுத்து எங்க அண்ணன் அனுப்பி வச்சிருக்காரு.
5: அப்படியா? அக்காக்கா, அவர் யாரு, என்ன பதிவு, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
4: சொல்லிட்டா போச்சு, செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவங்க மீன் வளர்ப்பு அனுபவங்களை பி சரவணன் அவங்களோட பகிர்ந்துகிட்டது தான் நாம இப்போ கேட்க போறோம். வைக்கவா?
5: வைங்கக்கா, கேட்போம்.
2: நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் மீன் வளர்க்குறீங்கன்னு.
6: ஆமாம் சார், மீன் வளர்க்குறோம்.
2: எவ்வளோ காலமாக மீன் வளர்க்குறீங்க?
6: நான் 25 வருஷமாக வளர்க்குறேன். கேவிக்கையில் பயிற்சி பெற்று அதுலேருந்து வளர்த்துன்னு வரேன்.
2: இந்த கேவிக்கையில்?
6: ஆமாம்.
2: திருக்கழுக்குன்றம்னா நல்ல செழுமையான பகுதிங்க, நெல், கடலை, கம்பு, கரும்பு இப்படி நிறைய பயிர்லாம் சாகுபடி பண்ணுவாங்க.
6: ஆமாம்.
2: ஆனால் நீங்கள் 25 வருஷமாக மீன் வளர்ப்பு செய்கிறீங்களே,
6: அது நல்ல லாபம் சார்.
2: அப்படியா?
6: ஆமாம், 2 ரூபா போட்டால் கூட 100 ரூபா கிடைக்கும் 6 மாதத்தில், ஒரு குட்டி 2 ரூபா. 6 மாதத்தில் அது மாதிரி எந்த பொருளும் கிடைக்காது, விவசாயம் பண்ண கூட அவ்வளோ கிடைக்காது.
2: அது மாதிரி கிடைச்சதுன்னா எல்லாரும் மீன் வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்களா
6: சார்? பருவகாலம் டக்கு டக்கு மாறி போகுது இல்லை, அதனால் வந்து லாஸ் ஆகுது, ஒரு நேரத்தில் நல்லா தூக்கி கொடுக்குது, அப்படி போகுது.
2: இப்போ நீங்கள் வளர்க்குறது வந்து இந்த
6: மீன் பண்ணையிலேயே
2: கூட்டு மீன் வளர்ப்புன்னு
6: சொல்லுவோம். ஆமாம், கூட்டு
2: வளர்ப்பு. கெண்டை,
6: விரால்,
2: விரால்,
6: இறா, இதெல்லாமே வளர்க்குறோம்.
2: புல்கண்டை?
6: புல்கண்டை, சதா கண்டை.
2: விரால் வந்து இன்னொரு மீனை சாப்பிட்றதா?
6: சாப்பிடாது சார், பெரிய சைஸ் வந்து சாப்பிடாது,
2: சின்ன சைஸ் இருந்தால்
6: சாப்பிடுவோம்.
2: அப்போ இதெல்லாம் ஒரே குட்டையில் இருக்கா, வெவ்வேறு குட்டையில்?
6: தனித்தனி குட்டையில்.
2: அதான் கேட்குறேன்.
6: ஒன்றா கூட வைக்கலாம், பெரிய சைஸ் இருந்தால் அதுக்கே அது தேவை போட்டால் தனித்தனியாக சாப்பிடும்.
2: இந்த மாதிரி மீன் வளர்க்கணும்னு 25 வருஷத்துக்கு முடி எப்படி உங்களுக்கு தோணுச்சு?
6: ரேடியோவில் விளம்பரம் பார்த்தேன், அதை வச்சு அதிகாரி கேவிக்கன்ட்டு வந்து பார்த்தேன்.
2: அவங்களுடைய அடித்தளம்?
6: ஆமாம், அடித்தளம்.
2: உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது?
6: எனக்கு ஒரு ஏக்கர் இருக்குது சார்.
2: 1 ஏக்கர் நிலம். மீன் குட்டை இருக்கிறது
6: 25 சென்ட் வச்சுக்கிறேன்.
2: இப்போ 20 சென்ட் தான் இருக்கா?
6: 25 சென்ட் போர் போட்டு அதுலேயும் மீன் குஞ்சு வச்சுக்கிறேன்.
2: ஒரு குளமா?
6: 5 பாண்டா வச்சுக்கிறேன்.
2: தனியாக பிரிச்சுட்டீங்க?
6: பிரிச்சுட்டேன்.
2: 5ஆ?
6: கட்லா, ரோகு, மிருகால், புல்கண்டை, சாதா கண்டை, விரல் அப்படின்னு தனித்தனியாக.
2: கட்லா, ரோகு, மிருகால், புல்கண்டை இதெல்லாத்தையும் நீங்கள் ஒரே குளத்திலே வளர்க்கலாமே? எல்லாம் அது கீழே நடுமட்டம் மேல்மட்டம் தானே வளரும்.
6: குட்டி பெருசு பெருசாக 8 பேர் அப்படி விடுவோம். ஏரி, குளம், பிடபிள்யூ ஏரி, பஞ்சாயத்து ஏரி.

0: அரசாங்கத்தின் மூலியமாக எல்லாம் எடுத்து மீன் வளர்க்குறேன்.
1: இப்போ நீங்கள் மீன் வளர்க்குறீங்களா, அதுக்கு மீன் குஞ்சு எங்கேருந்து வாங்குவீங்க?
0: கல்கட்டா.
1: என்னது கல்கட்டாவா?
0: ஆமாம்.
1: அங்கேருந்து வருது?
0: ஆமாம் சார்.
1: என்ன அப்படி சொல்கிறீங்க?
0: ஆமாம்,
1: நம்ம ஊர்லலாம் கிடைக்கல.
0: கிளைமுடி குட்டி பொறிக்க முடியல.
1: என்னங்க மேட்டூரில் அருமையான பண்ணை இருக்குது, அங்கேருந்து பொறிச்சு கொடுக்குறாங்க?
0: பயன்தான் சிசி வண்டி தான் சேல் பண்ணி தராங்க, வேறு எதுவும் பண்ணலை.
1: இப்போ நீங்கள் வாங்குற குஞ்சுலாம் கல்கத்தாவில் என்னென்ன வகையான குஞ்சுகள்லாம் வாங்குறீங்க?
0: விரால் நானே உற்பத்தி பண்ணுவேன்.
1: விரால் குஞ்சு உங்கள்கிட்ட இருக்குது?
0: என்னென்ன இருக்குது?
1: சரி.
0: கட்டில ரோகு, புல்லுகண்டை, சாதா கண்டை கவர்மெண்ட்லேயே வாங்கிடுவேன். இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க, மீதிலாம் கல்கட்டா தான்.
1: என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் நல்லா மீன் பண்ணையில் மீன் உற்பத்தி பண்ணணுங்கிறதுல நல்ல ஆர்வத்தோடு இருக்கிறீங்க, தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மீன் குஞ்சு உற்பத்தி பண்ண வேணா, மீன் குஞ்சுகள் நம்ம ஊர்லேயே கிடைக்கும் போது கொல்கத்தாலேருந்து வாங்குறீங்களா, அது வந்து உங்களுக்கு அங்கேருந்து வர்ற டிரான்ஸ்போர்ட் காசு எவ்வளோ ஆகும்?
0: அது என்ன சார் இப்போ பிரச்சனைனா, மீன் குட்டி பொறிச்சு மண் பாண்டிலேயே வந்து வளர்த்தோம்னா மீன் குட்டி 6 மாதத்தில் 2 கிலோ 3 கிலோ வளரும்.
1: சரி.
0: அதே சிமெண்ட் பாண்டில் இருந்தால் அது வந்து தேங்கி போகுது, பழச்சாவலை 3 வருஷம் ஆனால் தான் அது வரும், 1 கிலோ ஆகுது. அதுதான் டெக்னாலஜியை நம்ம என்ன பண்ணால், 8 வருது கல்கட்டாவில் பொறிச்சு கொஞ்சம் ஏற்றணும், நம்ம மண் பாண்டில் வரோம். கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, சிமெண்ட் பாண்டில் விட்டுறாங்க.
1: இப்போ உங்களுக்கு ரெகுலராக அங்கேருந்து குஞ்சுகள் வந்து
0: வருது சார்?
1: எப்படி சொல்லுவீங்க, எப்படி வந்து சேரும் அது?
0: நம்மள மாதிரி ஃபார்மர் எவ்வளோ பேர் இருக்காங்களே,
1: ஆமாம்,
0: எல்லாம் சேர்ந்து ஒரு ஏஜென்ட்டை சொல்லி அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகமாகும், அவங்களுக்கு கம்ஷன் வேணும்ல. அதனால் நாங்கள் பெருசாகி நாங்கள் நிறைய பேர் ஃபார்மர் கொடுத்துருவோம்.
1: கொல்கத்தாவிலேருந்து அந்த மீன் குஞ்சுகள் வருதுல்ல,
0: சரி சார்,
1: வந்து இன்னைக்கு இறங்குதுன்னு
0: வச்சுங்க,
1: இன்னிலேருந்து எவ்வளோ நாளைக்கு உங்களுடைய குட்டையில் அந்த மீன் குஞ்சுகள் வளரும்?
0: 1 மாதம் வச்சுருந்தா போதும்.
1: 1 மாதம் தானே?
0: ஆமாம், புண்ணாக்கு தோடு போட்டால் போதும், அது பெருசாகிடும்.
1: 1 மாதத்தில் எவ்வளோ இடம் கூடும்?
0: எப்படி பார்த்தாலும் 2 இன்ச்சு வந்துடும்.
1: 2 இன்ச்சு?
0: 2 இன்ச்சு.
1: நீங்கள் அளவு சொல்கிறீங்க?
0: ஆமாம்.
1: இப்போ அந்த 2 இன்ச்சு குஞ்சை வந்து மீனை வந்து என்ன பண்ணுவாங்க?
0: நம்ம ஏரியில் விட்டு வேண்டியதான், குளத்தில் விட வேண்டியதான்.
1: நீங்கள் வந்து செகண்டரி நர்சரி மாதிரி அதை வளர்க்குறீங்க?
0: ஆமாம்.
1: வளர்த்து நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க?
0: ஆமாம்.
1: நீங்கள் மீனாக விற்கிறதில்ல?
0: ஆமாம், மீன் வந்து நான் ஏரியில் கொத்து எடுக்கிறேன்ல,
1: அதில் வளர்ப்பீங்க?
0: எனக்கு போதுமானது எடுத்துக்கினேன், மீதி கொடுத்துருவேன்.
1: குஞ்சாகவே கொடுத்துருக்கேன், அதை இன்னொருத்தர் எடுத்து வளர்ப்பேன்.
0: ஆமாம்.
1: பொதுவாக இந்த கட்லா ரோகு மிருகாலாம் இருக்குல்ல, நீங்கள் விரால் கூட வளர்க்குறீங்களே?
0: ஆமாம்.
1: இப்போ இதெல்லாம் வந்து குஞ்சாக வந்து ஒரு குட்டையில் இறங்குது, இறங்குறது நம்ம நுகர்வோருக்கு இப்போ நான் சாப்பிட்றதுக்கு வாங்கணும்னு நினச்சேன்னா அது எவ்வளவு காலத்தில் பெருசாகும், என்ன வெயிட்டில் வரும்?
0: 6 மாதம் மினிமம், கண்டெல்லாம் 6 மாதம் சார். விரால்லாம் வந்து மினிமம் 8 மாதம்,
1: 1 மாதம்
0: ஒரு கிலோ மேலே வரும். விரால் வந்து 28 வகை இருக்குது.
1: 28 வகை?
0: ஆ, 28 வகை. நம்ம ஏரியாவில் வந்து ஒரு 5 வகை இருக்குது. மீதி இந்தியா ஃபுல்லாக வந்து மணி விரால் அது இதுன்னு சொல்கிறாங்க. மெடிசனுக்கே விரால் தான் அதிகமாக, ஆட்டுக்கே மருந்துக்கு விரால் தான், அவ்வளோ மகத்துவம் இருக்குது விரலில்.
1: அப்படியா?
0: ஆமாம். 1 கிலோ ஆட்டுக்கறிக்கு 1 விரால் போதும், அவ்வளோ சத்து.
1: இப்போ உங்கள் பண்ணையிலலாம் என்ன ரேட்டு போகுது?
0: நான் 300 ரூபான்னு கொடுப்பேன் சார் விரால், 1 கிலோ.
1: 1 கிலோ?
0: ஆ,
1: 300?
0: 300 ரூபா சராசரி. 300 ரூபா வியாபாரிக்கும் சரி, ஃபார்மருக்கும் சரி, யார் வந்தாலும் சரி, 300 ரூபா.
1: அதுவே உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா?
0: அது போதும் சார், அளவுக்கு அதிகம் வேணாம்.
1: கட்லா ரோகு மிருகாலாம்
0: அதெல்லாம் வந்து 100 ரூபான்னு கொடுப்பேன் வியாபாரிக்கு. நான் லோக்கலில் விற்கிறதா 150 ரூபா, ஏன்னா கடன் போவோம், மேலே 100 கிராம் 200 கிராம் எக்ஸ்ட்ரா போவோம், வியாபாரிக்கு அதுமாதிரி தரமாட்டோம்ல, அதனால் அப்படி போதும்.
1: 150 ரூபாயே குறைச்சல் தான்.
0: ஆமாம்.
1: ஒரு 3 மாதம் 4 மாதம் உங்கள் குளத்தில் வச்சு அந்த மீன் குஞ்சுகள் வளர்க்குறீங்க, கட்லா ரோகு மிருகால் வச்சுக்கிங்க அல்லது விரால் கூட வச்சுக்கிங்க, எதுனாலும் வச்சுக்கிங்க, அந்த மீன் குஞ்சுகளுக்கு என்ன விதமான தீவனங்கள்லாம் போடுவீங்க?
0: புண்ணாக்கு, தவிடு, மாட்டு சாணம், யூரியா, காம்ப்ளெக்ஸ், பாசு பிடிக்கிறதுக்காக. அப்படின்னா அதிகமாக யூரியாவும் காம்ப்ளெக்ஸ் போடலன்னா கிளேரி தடை இருக்குல்ல,
1: கிளேரி சைடியா?
0: ஆ, கிளேரி சைடியா. அது போட்டால் போதும், வாரத்துக்கு 1 நாள் ஒரு செம போட்டால் போதும், 20 கிலோ இல்லைன்னா 10 கிலோ போட்டால் போதும். அது வளர்ச்சியே தனியாக போயிடும், நூல் நூலாக போயிடும். கை விட்டு பார்த்தா பாசை பிடிச்சிதான் இது அப்படின்னா பாசை பிடிக்கல, நம்ம கிளை தடை போடலாம்.
1: அந்த குளத்தை எப்பெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்க?
0: நான் மீன் பிடிச்சி முடிஞ்சவொடனே சுத்தமாக காய வச்சுட்டு கல்சூனம் இருக்குல்ல அது போட்டு விட்டுருவோம். போட்டு 1 மாதம் பொறுத்து தண்ணி திருநூறு உள்ளே ஏற்றி மீன் குட்டி விட்டுருவோம்.
1: இப்போ மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதில் தண்ணி ஏற்றுற மாதிரி இருக்கும்ல?
0: ஆ, ஏற்றலாம்.
1: அதுக்கு நீங்கள் தனியாக மோட்டர் கனெக்ஷன்லாம் வச்சுருக்கீங்க?
0: எல்லாம் இருக்குது சார்.
1: அந்த மோட்டருக்கு என்ன கனெக்ஷன், அது விவசாய கனெக்ஷனா அல்லது தனி கனெக்ஷனா?
0: அது வந்து கவர்மெண்ட்லேயே கொடுத்தாங்க, நம்ம கேவிக்க மூலியமாக தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எடுத்து வந்து மாதம் வேணால் 300 ரூபா ஆவரேஜ் பில்லு.
1: அதுக்கு பில் உண்டு?
0: ஆமாம். ஏரியில் தண்ணி இருக்க வரைக்கும் தண்ணி மோட்டர் அடிக்க மாட்டேன், ஏன்னா தண்ணி சுரக்கும். மிஞ்சி போனால் ஒரு மாதத்தில் ஒரு 10 நாளைக்கு அடிப்பேன், ஆனால் 1 வாரம் அடிப்பேன், அவ்வளோ தான்.
1: இப்போ இந்த 300 ரூபா கரண்ட்டு பில்லு கட்டுறது, மற்ற வேலைகள் செய்கிறது, இதெல்லாம் சேர்த்து கட்டுப்படி ஆகுதா?
0: கட்டுப்படி ஆகுது சார், இதில் வராமரி எதுவுமே கிடைக்காது.
1: இப்போ இந்த மாதிரி பல்வேறு விதமான மீன்களை வளர்க்குறீங்க?
0: ஆமாம் சார்.
1: இதில் இது ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய மீன் வகை?
0: கண்டை மீனும் நல்ல எளிமையாக வளர்க்கலாம். ஏன்னா 2 ரூபா, விரால் குட்டி 6 ரூபா. அது என்ன பண்ணோம், விரால் வந்து அளவுக்கு அதிகம் தண்ணி ஆச்சுன்னா டக்குன்னு டைவர்ஷன். கண்டை மீன் வந்து

0: அப்படி ஏஜோ நிற்கும்,
1: வெளில போகுது,
0: வெளில போகுது அதிகமாக. ஒரு மினிமம் 6 மாதம் 2 கிலோ வரும்.
1: ஒரு
0: கண்டை மீன்
1: 6 மாதத்தில் 2 கிலோ வரும்.
0: 2 கிலோ வரும். நல்ல தரமான குட்டி இருந்தால் டே விரலாக இருந்தால் வராது, 8 மாதம் ஆகும். அதை பார்க்கறதுக்கு இதுதான் ஈஸி. அதோட ஏரா ஸ்டாம்ப் ஏரா போட்டோம்னா இன்னும் குரோத் அதிகம். 6 மாதத்துல 8 மாதத்துல 300 கிராம் வந்துடும். சாணி புண்ணாக்கு தவிடு போட்டால் போதுமானது.
1: குளத்தை சுத்தம் பண்ணுறேன்னு
0: சொன்னீங்களே? ஆமாம்
1: சார். அது சுத்தம் பண்ணும்போது அடியில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுக்க வேண்டாமா?
0: அந்த வண்டல் பண்ணலாம், அதெல்லாம் எதுவும் எடுக்கத்தாலும்
1: எடுக்க வேண்டாம்,
0: எடுக்கத்தாலும்
1: அப்படியே கிடக்கட்டும்.
0: அப்படியே கிடக்கட்டும்.
1: ஒரு உழவு ஓட்டி விடலாமா?
0: ஆமாம், உழவு ஓட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா சுத்தமாக எதுனா கீரை வச்சு விட்டுருலாம், மீனை பிடிச்சிட்டு கீரை வச்சு விடலாம். அப்படி இல்லை கெவுரு நட்டுடலாம் ஒரு
1: கேழ்வரை,
0: ஒரு 2 மாதத்துக்கு அதுவும் வந்த மாதிரி இருக்கும், அது தீவனமான மாதிரி இருக்கும். அப்படி தண்ணி விட்டோம்னா அது மக்கிடும், மீனுக்கு தீவனமாயிடும்.
1: சும்மா வளர்த்து அப்புறமா அதை மடக்கி உழவு ஓட்டி விட்டோம்.
0: ஆமாம், கெவுரை அறுத்துக்கலாம், கீரையை அறுத்துக்கலாம்,
1: கட்டை மட்டும் கிடக்கும்.
0: ஆமாம், கட்டை இருக்கணும், கட்டை தான் சார். சார்
1: ஓ,
0: அதே மாதிரி உளுந்து வச்சிடலாம், உளுந்து வந்து காயை அறுத்துக்கலாம். அந்த வேரில் குண்டு குண்டாக இருக்குல்ல
1: முடிச்சு,
0: அதுதான் அதுக்கு உண்டான சத்து. அப்படியே விட்டுலாம்,
1: அதெல்லாம் அப்படியே கிடக்கலாம்.
0: அப்படியே கிடக்கலாம். நம்ம பாண்டை மட்டும் மீனை பிடிச்சின்னு அப்படியே விடக்கூடாது, பல தொழில் பண்ணலாம். அதில் நெல் கூட அறுவடு, நெல் கூட பயிர் வைக்கலாம், அதில் சூப்பராக வரும். தீவனமாக மருந்தே போடத்தில
1: உரமே போட வேண்டாம்,
0: போடவே தேவை, அதுலேயே சூப்பராக வரும். நம்மளுக்கு இயற்கையாக சாப்பிடலாம், நல்லா மனசுக்கு நல்ல இதுவாக இருக்கும், ஓட்டு மாறும்.
1: அது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, பண்ணுறீங்களா?
0: நான் பண்ணேன் சார், எல்லாமே பண்ணுறாங்க சார். நம்ம கேக்கல நிறைய பாருமும் பயங்கரமாக பண்ணுறாங்க.
1: மீன் பண்ணை நடத்துறீங்களே 25 வருஷமாக நடத்துறீங்க?
0: ஆமாம் சார்.
1: இதில் என்ன சிரமம் ஏற்படும் நீங்கள் சொல்லுங்கள்.
0: சிரமம்னா அந்த பாம்பு தொல்லை தான் சார், சாரப்பாம்பு
1: வருமா,
0: அதுதான் விரோதி மீனுக்கு. அது வந்து வலை கட்டிட்டோம்னா அது ஒன்றும் பிரச்சனை
1: வராது.
0: ஆமாம், பாம்பு.
1: ஆமாம், என்ன பண்ணும்?
0: ஆமாம், படுத்துக்கினே தூண்டும் சார். மதியம்
1: மீனையா?
0: மீன்
1: குஞ்சுதானே,
0: மீன் குட்டியா?
1: பெரிய மீனாக இருந்தால் திங்க முடியாது,
0: கடிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய மீன் இருந்தால் ஓடிடும். சின்ன குட்டிங்கள அப்படியே படுத்துக்கினே எல்லாத்துக்கும் சாரப்பாம்பு உள்ள படுத்துக்கினே எல்லாத்தையும் அடிச்சிடும். அதுக்கு தான் வலை கட்டணும், சுற்றி
1: சுற்றியும் வலை கட்டி
0: வலை கட்டணும்.
1: சரி,
0: அந்த கண்ணி வலை கட்டணும், கட்டிம்னா பாம்பு போனால் மாட்டிக்குவார், ஆம்பு போனாலும் அப்படின்ட்டு
1: வார். இப்போ இந்த குளத்தில் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அதில் உள்ள ஏரேட்டர்னு ஒரு மிஷின் விடுவாங்க.
0: ஆமாம் சார்.
1: அது மாதிரி நீங்கள் விடணுமா?
0: அதெல்லாம் இது வேணாம் சார்,
1: தேவைப்படாது.
0: கண்டெல்லாம் வேணாம்,
1: இதுக்கு தேவையில்லை.
0: இதுலாம் வேணாம், இந்த ஸ்டாம்ப் ஏரா கூட வேணாம், வேறு ஏரா இருக்குல்ல டைகர் அது இதுங்க, அதுக்கு தான் போடணும். இப்போ கண்டை கூட ஏரா டைகர் போடலாம், மெரால் போடலாம், எல்லாம் போடலாம். அது வந்து ஏன்னா அது வந்து தனித்தனியாக போய் சாப்பிடுவோம். இல்லை கண்டியாக 6 வகை இருக்குது, 6 வகையும் தனித்தனியாக அது வந்து தனியாக போயிடும். மேல் மட்டும் கீழ் மட்டும் அப்படி அப்படியே போயின்னு இருக்கும். விரல் மட்டும் சேர்த்துல போட்டுருக்கோம், விரல் லாபம் தான். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து என்னென்னா என் பாண்டு வச்சுருன்னு வச்சுங்க, பாண்டுலேருந்து டக்குன்னு ஒரு 1 தண்ணி இருந்தால் கூட எகிட்டோம். ஜான் தண்ணியில் முழம் விரல்னுவாங்க, நான் பிடிச்சி பார்த்துட்டேன், எகிட்டோம் டக்குன்னு.
1: ஜான் தண்ணியில்
0: முழம் விரல்னுவாங்க,
1: விரல்.
0: ஆமாம், தண்ணி ட்ரை பண்ணால் தான் விரல் பிடிக்க முடியும், ஆனால் பிடிக்கவே முடியாது.
1: நீங்கள் வளர்க்குறதுலே ரொம்ப பிடித்தமான ஒரு வகை மீன் எதை சொல்லுவீங்க?
0: எல்லா மீனும் சார்,
1: எல்லா
0: மீனும்.
1: காசு இதெல்லாம் கொடுக்குது, அதெல்லாம் நமக்கு
0: இல்லை சார.
1: நல்ல மீன் தான்,
0: 6 வெரைட்டியும் கொடுக்கும். இப்போ கவர்மெண்ட்லேயே வந்து அரசாங்கத்தில் வந்து கிஃப்டி ஜிலேபி இருக்குங்கிறாங்க,
1: ஜிலேபியா?
0: ஆ, ஜிலேபியா, அதுவும் நல்ல இன்கம். இப்போதைக்கு அரசாங்கத்தில் நல்ல ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்களும் கொடுக்குறாங்க மக்களுக்கு, ஆனால் நல்ல இன்கம்மு, நல்ல வருவாய், நல்ல இது, மார்க்கெட்லேயும் சூப்பராக ஓடுது. கண்ட ஈக்குள் கூடு சார்.
1: திருக்கழுகுன்ற பகுதியில் உங்களை மாதிரி நிறைய மீன் வளர்ப்பாளர்கள் இருக்காங்களா?
0: இருக்காங்க சார்.
1: ஏரி ஏலம் எடுத்தீங்கன்னா?
0: ஆமாம் சார்.
1: 1 வருஷத்துக்கு ஏலம் எடுக்கிறீங்க, எத்தனை முறை அதில் மீன் வளர்க்க முடியும்? 1 முறையா 2 முறையா?
0: 1 முறை தான் வளர்க்க முடியும் சார், ஏன்னா மழை சீசன்.
1: 1 முறை தான்?
0: 1 முறை. 6 மாதம்.
1: 6 மாதம் விரால் போட்டிங்கன்னா 8 மாதம்.
0: 8 மாதம்.
1: இந்த மீன் வளர்க்கும் போது மீன் குஞ்சுகளையோ அல்லது பெருசாக இருக்கிற மீன்களையோ நோய் நொடி தாக்குமா?
0: தாக்கும் சார்.
1: என்ன நோய் தாக்கும்?
0: அது வந்து நம்ம கார்த்திகை மாதம் வந்து பனி நாளில் அதில் வந்து புண்ணு விடும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அம்மை போட்டுட்டு தின்னுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், சுற்றி ஒரு 4-5 ஏக்கர் வேப்பங்களையும் வெட்டி போட்டுவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கா, 1 ஏக்கருக்கு 1 கிலோ கல் சுண்ணாம்பு.
1: கல் சுண்ணாம்பு
0: விரல் மஞ்சள் இருக்குல்ல, அதை பவுடர் ஆக்கணும். ரெண்டுத்தையும் கலந்து காற்று எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போடணும். அப்படியே அலையில் போய் நின்றுனா 3 நாளில் அந்த புண்ணுலாம் சரிடும். வேறு எந்த மெடிசனும் போடத்தர
1: தேவையில்லை.
0: ஆஹா, ஏரி வந்தால் கூட சரி, ஏரிக்கு 1 மூட்டை சுண்ணாம்பு, 10 கிலோ கல் விரல் மஞ்சள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி எந்த பக்கம் காற்று போது தண்ணி முழங்கால் தண்ணி இறங்கி அப்படியே போட்டுக்கினே போயிட்டா போதும். அப்படியே மொத்தமே பண்ணிடும், வைரஸ் எல்லாம் போயிடும்.
1: மீன் அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க?
0: நம்ம பிடிச்சி பா, நம்மளுக்கு பார்க்குறோம் சார், தீனி போடும்போது வருது இல்லை.
1: பிடிச்சி பார்ப்பீங்களா?
0: ஆ, பிடிச்சி பார்க்குறதுக்கு தீனி போடும்போது வருது இல்லை.
1: அப்பயே பார்த்தா தெரியும்,
0: அப்பயே தெரியும், 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ மீனை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம்.
1: பார்க்கும்போது சொல்லிடுவீங்க?
0: ஆ, பார்க்கும்போது சொல்லிடுவோம்.
1: அது 1/2 கிலோ இருக்கும், அது 1/4 கிலோ இருக்கும்.
0: வரும் தெரியும்,
1: அனுபவம்
0: அனுபவம் இல்லை. மீன் ஓடுது இல்லை, அதுலேயும் தண்ணி கீசின்னு போயிடும். 1 கிலோக்கு மேலே தான் நல்ல தண்ணி கீசின்னு போவோம்.
1: தண்ணி கிழிச்சிட்டு போச்சுன்னா அது ஒரு கிலோ இருக்கும்,
0: ஒரு கிலோக்கு மேலே வரும். வந்து அப்படி மேலே ஆட்டம் போச்சுன்னா அரை கிலோ முக்கால் கிலோ அப்படி இருக்கும்.
1: இப்போ உங்கள் குளத்துக்கே வந்து யாராச்சும் மீன் கட்டாக கொடுப்பீங்க?

0: கொடுப்பீங்களா?
1: கொடுப்போம் சார். எவ்வளோ பேர் வந்து வாங்கி முடிக்கிறாங்களே? இப்போ கூட ஒரு 10 கிலோ விரல் கொடுத்தேன் லாஸ்ட்டாக. இப்போ மழை இல்லைல்ல, காஞ்சி போச்சு, அதனால் மொத்தம் பாண்டு போட காலி பண்ணி ஒரு 10 கிலோ விரல் கொடுத்தேன்.
0: அப்படியே பிடிச்சி கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதானே? ரவி ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
1: 90 94 94 98 78 77 77 68 ஆமாம்.
0: இதில் தொடர்பு கொண்டா மீன் வளர்ப்பை பற்றி சொல்லி கொடுக்குறீங்களா?
1: சார், எங்கே வரலாம் வருவேன், நானும் இப்போவே சொல்லிடுறேன். எவ்வளோ வேலை இருந்தாலும் கொடுத்தேன், ஏன்னா நம்மள மாதிரி அவங்களும் பிழைக்கணும், இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க.
0: இந்த கேவிகேலையும் பயிற்சி கொடுப்பாங்க, நம்ம வந்து கேட்கலாம்.
1: ஆமாம் சார், தாராளமாக.
2: என்ன முத்தழகு, செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவங்க மீன் வளர்ப்பு அனுபவங்களை வி சரவணன் அவங்களோட எம்புட்டு அருமையாக பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல?
3: ஆமாங்கா, விவரங்க ஒவ்வொன்றும் தெளிவாக எடுத்து சொன்னாரு. உங்களுக்கு மீன் பண்ண ஆரம்பிக்க இது நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும்.
2: ஆமாம் பிள்ளை, எங்கள் அண்ணனே அவரோட பண்ணையிலேருந்து மீன் குஞ்சுகளை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சீக்கிரமே பண்ணை அமைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க போகிறோம். சரி பிள்ளை, அப்போ நான் வாரேன்.
3: நல்லதுக்கா. அக்கா அக்கா கொஞ்சம் நிலுங்களேன், நானும் உங்களோட வாரேன். நான் வேளாண்மை அலுவலகத்துக்கு போகணும்.
2: அங்கனே எதுக்கு பிள்ளை?
3: என் மச்சான் என்னை போய் அங்கே ஒரு விஷயம் கேட்டுட்டு வர சொன்னாரு. நான் இம்பிட்டு நேரம் அதை மறந்தே போயிட்டேன். உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில தான்க்கா இருக்கு, அதான் நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன்.
2: சரி சரி பிள்ளை, வா வா. ஆமாம், யாரை பார்த்து என்ன விவரம் கேட்க போற?
3: அக்கா, நாங்கள் தென்னை சாகுபடி பண்ணிக்கிட்டு வரோம்ல.
2: ஆமாம், அதுக்கு என்ன?
3: தென்னையில் பல அடுக்கு விவசாயம் செய்யலான்னு இருக்கோம். அது பற்றி தான் ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவங்க தான் விவரங்களை சொல்ல போகிறாங்களாம். நீங்களும் வரீங்களா, நாம் கேட்போம்.
4: நம்மால் வரைய சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ஒன்றுமே புரியல. கிளைமேட் சேஞ்சாவது நமக்கு வர்றதாவது, நாம் வந்து மாதம் மும்மாறி பெஞ்ச நாட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம். மாதம் மும்மாறி மழை இல்லைனாலும் அட்லீஸ்ட் தேவையான மழை பொழியும். எங்கள் பகுதியில் வந்து சிறப்பான மழை எப்பயுமே இருக்கும். வடகிழக்கு பருவமழையும் இருக்குது, தென்மேற்கு பருவமழை இருக்குது, சர்ப்ளஸ் வாட்டர் இருக்குதுன்னு சிறப்பான ஒரு அகங்காரம் இருந்தது. ஆனால் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி இருக்குது இன்றைக்கி பார்த்தோம்னா, எப்போவாது மழை பெய்யுது, இல்லை பெஞ்சதுன்னா அதிகமாக பெய்யுது, இல்லைன்னா வறட்சி. ஆனால் 900 mm நீங்கள் ஏவரேஜ் தமிழ்நாட்டுக்குண்டானது வந்து 900 mm பெஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம ஃபீல்டில் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. நம்ம முன்னோர்கள் பண்ணுறது ஃப்ளட் இரிகேஷன், அதாவது காடகமாக தண்ணி பாய்ப்பாங்க. ஒரு தண்ணி பாய்ப்பாங்க, ஒரு 10-15 நாள் கழித்து இன்னொரு தண்ணி பாய்ப்பாங்க. இந்த சாயில் மாய்ச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு காய்ச்சல் பாய்ச்சல் கொடுத்த மாதிரி இப்போ இருக்கிற சிஸ்டமில் இப்போ இருக்கிற வாட்டர் குவான்டிட்டியில் கொடுக்க முடியுமானு முடியாது. ஸோ அதுக்கு ஒரு மாற்று தான் வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். இந்த 4 தென்னைக்கு நடுவில் வந்து ஒரு ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் எப்படி உருவாக்கியிருக்கிறோம்னா, எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஒய் டைரக்ஷனில் வந்து ஈக்குவல் ஸ்பேசிங், அதாவது 5 ஈக்குவல் ஸ்பேசிங்கில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் நம்ம ஃபார்ம் பண்ணோம். அந்த 5 ஈக்குவல் ஸ்பேசிங் எப்படி கிடைக்குதுன்னா 25 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ 25 பாயிண்ட்ஸில் வந்து 8 லிட்டர்ஸ் பர் ஹவர் வந்து ஒரு எமிட்டர் வந்து அந்த இடத்துல தண்ணி விழுகிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 4 தென்னைக்கு நடுவில் எல்லா பக்கமே ஒரு ஈரப்பதம் கிடைக்குது. இந்த ஈரப்பதம் கிடைக்கும்போது உள்ள இன்டர் கிராப் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது ஐ வந்து இரிகேஷன் சிஸ்டம், அதுக்கு அடுத்தது வந்து இன்டர் கிராப். 4 தென்னைக்கு நடுவில் ஒரு ஜாதிக்காய் வச்சுருக்கோம். ஜாதிக்காய் அப்படிங்கிறது வந்து ஒரு டான்சிங் ஷேடோவில் வர்றது. ஜாதிக்காய்க்கு டயகனலாக ஒரு 4 பனானா தேவைப்படுதுங்க. அதுபோக இன்பிட்வீன் 2 கோகோனட்ஸுங்க கிளமேல் தென்னை லைனில் வந்து ஒரு டிம்பர் வேல்யூ ட்ரீ வந்து நடுவில் வந்து கொடுக்குறோம். இது இல்லாமல் எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்குதோ அந்தந்த விவசாய பூமிக்கு தகுந்தபடி எங்களோட விவசாய பூமியில் பார்க்க வச்சுருக்கிறோம். கருகாப்பில் மஞ்சள் சேனக்கிழங்கு இது எல்லாமே ஃப்ரூட் வேல்யூ ட்ரீஸு இது எல்லாமே வச்சுருக்கிறோம். இது எல்லாம் தாண்டி வந்து அந்த டிம்பர் வேல்யூ ட்ரீஸில் ஒரு 3 வருஷம் கழித்து பெப்பர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். பைனாப்பிள் அந்த மாதிரி எல்லாமே உள்ளே இருக்குதுங்க, திப்பிலி கொண்டு வந்திருக்கிறோம். ரெண்டே விஷயம், ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பேசிங், அதில் வர சன்லைட்டு, இருக்கிற ஈரப்பதம், அதுக்கு தகுந்தபடி ஃபார்மிங் வந்து நாம் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணிவிட்டு எல்லா கிராப் உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அடுத்தது நமக்கு இருக்கிற தலையாய பிரச்சனை வந்து என்னென்னா இன்புட்டுங்க. தண்ணீர் வந்து ஓரளவுக்கு ஒரு 600 லிட்டருக்கு பதிலாக 400 லிட்டர்லேயே இத்தனை கிராப் நம்ம கொண்டு வந்துட முடியுங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவ்வளவுக்கும் நம்ம எப்படி உரம் கொடுக்கறது, எப்படி போய் ஒவ்வொன்றுக்குமே கொத்தி கொத்தி கொடுக்குறதா, ஒவ்வொரு மஞ்சளுக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு தான் நம்ம 25 எமிட்டர்ஸ் வச்சுருக்கோம். அந்த 25 எமிட்டர்ஸில் வந்து நாட்டு மாட்டு பசு வந்து 30 ஏக்கராக்கு தேவையான அளவுக்கு அதோட சாண மூத்திரம் வந்து அதுக்கிட்ட இருக்குது. அந்த சாண மூத்திரத்தை வந்து நல்லா கரைச்சி ஒரு 100-110 மைக்ரான்ஸ் இருக்கிற ஷீட்டில் வந்து வடிகட்டி, வடிகட்டினாலே ஒரு கரும்பு பால் மாதிரி வரும். அதையே

வந்து இரிகேஷன் சிஸ்டமில் வெஞ்சூரி சிஸ்டமில் வந்து அதைய பம்ப் பண்ணி கொடுத்தோம்னா சத்து எங்கே விழுகுங்க, காடேகமாக விழுகும். எப்பப்பெல்லாம் விழுகும், எப்பப்பெல்லாம் இரிகேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் காடேகமாக விழுகும். நாட்டு மாட்டு சாணம் மூத்திரம் தொடர்ந்து விழுந்தால் என்ன ஆகுங்க, நாட்டு மாட்டு சாணத்தில் பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வளமான மண்ணை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரணும். இப்போது மேக்ஸிமம் 80 இயர்ஸ் நம்மளோட விவசாய முறை வந்து தலைகளாக மாறி இருக்குது. எப்படின்னா நம்மளோட அமைப்பு எந்த மாதிரி இருந்ததுன்னா, எப்படி சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் 365 நாளும் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரே இடம் வந்து தென்னிந்திய பகுதிகள் தான். எதனாலன்னா இங்கே தான் சன்லைட் இருக்குது, இதமான கிளைமேட் இருக்குது, தேவையான மழைப்பொழிவு இருக்குது. ஆனால் அதுலேயும் வந்து சிறப்பான மண் அமைப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எதனால் தமிழ்நாட்டில் இருக்குன்னா, தக்காண பீடபூமியோட வடிநில பகுதி வந்து தமிழ்நாட்டில் தான் முடியுது. அந்த ஃபெர்டைல் சாயில் வந்து நம்ம ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாயில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அப்போ ஒரு ஆர்கானிக் கார்பன் ஒரு டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு அறிவியல் பூர்வமாக தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக 2-3 இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட ஏவரேஜ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 0.5 கீழே இருக்குது. அகில இந்திய லெவலில் 0.2 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்த மண் வளம் எப்படி இப்படி ஆச்சு? ஏதோ ஒரு தவறான விவசாய முறை நம்ம மேலே புகுத்தப்பட்டுச்சு. ஏதோ வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, நாம் போட்டோம், அது கொஞ்சம் நல்லா வந்துச்சு, அதை அடாப்ட் பண்ணோம், நல்லா வந்துச்சு, குவான்டிட்டி அதிகமாக வந்துச்சு அப்படிங்கிறத நோக்கம். ஆனால் மண் வளம் கெடுறதுங்கிறது நம்ம யாருமே கவனிக்கலை. இதை பழையபடி கொண்டு வர்றதுக்கு வந்து நாட்டு மாட்டு சாணம் மூத்திரங்கிறது நாம் தொடர்ந்து இந்த சாயில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது. அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகும் போது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆர் ரீடைன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் உருவாக்கணும் அப்படின்னா ஒரு மைக்ரோ கிளைமேட் வேணும். ஒரு மைக்ரோ கிளைமேட் இருந்தால் தான் மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மைக்ரோ கிளைமேட் மெயின்டைன் ஆகிறது எப்படின்னா, நம்ம சொன்ன அந்த 14 வகையான பயிர்கள் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். நீங்கள் மேலே வந்து ஏரியல் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களோட தோட்டத்தில் மண் தெரியக்கூடாது, ஏதோ ஒரு செடி தான் தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மேலேருந்து சன்லைட் வந்து எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு பூமி மேலே படாது. ஸோ அப்படி படலைன்னா வாட்டர் எவாப்பரேஷன் ஸ்டாப் ஆகிடுது, மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகிடுது. இது எல்லாமே இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. இதை தான் வந்து ஆங்கிலத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 5-layer மாடல் அந்த மாதிரி சொல்கிறாங்க. 5-layer மாடல் அப்படிங்கிறது காமனாக எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எங்களோட தோட்டத்தில் அது 7-layer மாடலாக இருக்குது. ஸோ இந்த ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கிட்டோம்னா அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகுது. அதே நேரத்தில் சாயில் ஆர்கானிக் கார்பன் வந்து அதிகமாகி போகுது. எங்களோட தோட்டத்தில் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட் ஐ, அந்த ஃபஸ்ட் ஐயில் வந்து சாயில் டெஸ்ட் பண்ணும்போது ஆர்கானிக் கார்பன் வந்து 0.52 அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த பரிசோதனைகள் தொடர்ந்து எவ்வரி இயர் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது 7வது வருட முடிவில் வந்து அந்த பரிசோதனை 1.56 போச்சு. 0.5 1.56 போனதுக்கப்புறம் ஒரு விவசாயிக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிது? முதல் வருடத்துலேயே எங்களுக்கு வாழையிலேருந்து இன்கம் கிடைச்சிது. அதாவது விவசாயத்துக்கு ஃபெயிலியர் இருக்கும் மோனோகல்ச்சர் தான் மெயின் காரணம். இதை வந்து மல்டி கிராப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கோகனட்லேருந்து வந்த இன்கம், அதுக்கப்புறம் பனானாலேருந்து வந்த இன்கம், படிப்படியாக அதே வருஷத்தில் மஞ்சள் சேனக்கிழங்கு இதெல்லாம் இன்கம் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு 4 இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இன்கம்லேருந்து 4 இன்கம் வரும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்களா ஃபார்மிங். அதுக்கப்புறம் 5 வந்து ஜாதிக்காயிலேருந்து இன்கம், 6வது வருஷத்துலேருந்து பெப்பர்லேருந்து இன்கம். ஸோ படிப்படியாக எல்லாத்துலேருந்து இன்கம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோடதில் வந்து ஒரு 30,000 அப்படிங்கிற ஒரு மினிமம் மார்ஜின், அதாவது ஒரு லாபம், ஒரு ஏக்கருக்கு 30,000 கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. மல்டி இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் 7வது வருடத்தில் என்னோட இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 அதிகமாயிடுச்சு. ஸோ ஒரு விவசாயம்ங்கிறது நஷ்டமான தொழிலாக இருந்து 7வது வருடத்தில் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து லாபகரமான தொழிலாக மாறிடுச்சு. நஷ்டத்துக்கு அங்கே வழியே இல்லை. ஸோ இது எதனால் சாத்தியமாச்சுன்னா, இந்த 18 தொடர்ந்து இந்த ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர் மூலமாக தொடர்ந்து இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. அந்த டாப் சாயிலில் வந்து இலதலை கழிவுகள் தொடர்ந்து விழுந்துட்டுருக்குது, மாட்டோட சாணம் மூத்திரம் தொடர்ந்து விழுந்துட்டுருக்கு. இது இல்லாமல் வந்து ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சரோட அந்த மரப்பயிர்களோட இலதலை கழிவுகள் விழுகுது. இந்த 3 காம்பினேஷன் சேரும்போது மக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக ஃபார்ம் ஆகுது. எப்படி இருக்குன்னா, எங்களோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து சும்மா ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். இந்த நல்ல வெயில் காலத்தில் உள்ளே நடந்தீங்கன்னா ஒரு 3-5 மெத்த மேலே நடந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இயல்பாக இயற்கையாக உருவாயிருச்சு. அந்த அமைப்பு உருவாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, வாட்டர் எவாப்பரேஷன் ஸ்டாப் ஆயிடுது, அந்த மைக்ரோப்ஸ் மெயின்டைன் ஆகிக்குது, அது கூட இந்த சாணம் மூத்திரம் தொடர்ந்து விழுகும் போது மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இது வந்து மழை காலத்தில் வந்து மக்காயிருது, மறுபடியும் மண்ணோட மண்ணாக மாறிட்டே இருக்குது. இந்த ப்ராசஸ் வந்து இயல்பாக நடந்துகிட்டே இருக்கிறனால ஆர்கானிக் கார்பன் வந்து இப்போ கடந்த வருடம் டெஸ்ட் பண்ணும்போது 3-6 நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். அவ்வளோ டிசீஸ் எல்லாத்துக்கும் மாற்று வேணும்னா மல்டி கிராப் மல்டி டயர் ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர்.
கல்ச்சர். இது ரொம்ப ஒன்றுமே கிடையாது. இது வந்து நம்மளோட பாரம்பரிய விவசாயம்.

0: இந்த விவசாயம் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய தாத்தா முப்பாட்ட மன்னன்லேருந்து ஒரு வார்த்தை வந்து புது வார்த்தை கிடையாது. என்ன ஒன்றே ஒன்று புதுசுன்னா தப்பு பண்ணினதுனால அந்த இரிகேஷன் சிஸ்டம் மாற்றிருக்கிறான். மற்றது எல்லாமே இந்த மல்டி கிராப் மல்டி டயர் தான். நான் ஒரு சாதாரண மானாவாரி விவசாயத்தில் இருந்து வந்தவன் தான். மானாவாரி விவசாயத்திலே மஞ்சள் சோளம் போடும்போது உள்ளே வந்து தட்டைப்பயிர், பாசிப்பயிர், நரிப்பயிர், சுத்துக்கால தவிர பக்கத்தில் வந்து ரெண்டு லைன் வந்து மொச்சை, எண்ணி பார்த்தா ஆறு பயிர். ஸோ அது வந்து மல்டி கிராப் மல்டி டயருங்க. ஸோ மோனோகாட் இருந்துருக்குது, டைகாட் இருந்திருக்குது, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் இருந்திருக்குது, எல்லாமே இருந்திருக்குது. எங்கே இருந்திருக்குதுன்னா நாம் ஆயிரம் வருஷமாக பல்லாயிரம் வருஷமாக கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இது வந்து இயல்பாக வந்துருச்சு. இது எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஜீனில் இருக்குது. இது எல்லாருக்கிட்டேயுமே இருக்கு. எல்லாருமே படிச்சிருக்கலாம், எல்லாம் வெவ்வேறு பதவிகளில் இருக்கலாம், ஃபாரினில் இருக்கலாம், தமிழே தெரியாமல் கொண்டிருக்கலாம். ஆனால் தமிழனாக இருந்தால் அந்த அறிவு வந்து இயல்பாக வந்துட்டு எப்படி வரும்னா மண்ணில் கை வச்சோம்னா ஆறு மாதத்தில் வந்துடும். எந்த யூனிவர்சிட்டி வேண்டியதில்லை, எல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது.
1: என்ன பட்டக்கா, தென்னையில் பல அடுக்கு விவசாயம் பற்றி ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. விவரங்க அம்புட்டும் முத்து முத்தா இல்லை சொன்னாரு.
1: இவர் சொன்ன முறைகளை கடைபிடிச்சா விவசாயத்தை லாபகரமானதா மாத்தலாங்க்கா?
2: சரியா சொன்ன முத்தழகு. இந்த தகவலை என் தம்பிக்கும் சொல்ல போறேன். அவனும் ஊர்ல தென்னந்தோப்பு தானே வச்சிருக்கான். இந்த தகவல் அவனுக்கு பயனுள்ளதா இருக்கும் புள்ள.
1: நல்லதுக்கா, சொல்லுங்க, அவரும் பயன்படட்டும். அப்ப நான் புறப்படுவாக்கா.
2: இம்புட்டு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போனா எப்படி புள்ள? வந்து ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போ புள்ள.
1: அதுக்கு என்னக்கா, வந்துட்டா போச்சு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

അടുത്ത അറിവിപ്പ് തുടരും. சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளாா்.

தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கிடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறும் திரு விஜய் அதில் கேட்டுக்கொண்டுள்ளார். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் மூலம் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் கோவர்தன் திட்டம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிலிருந்து வரும் 2035-36 ஆண்டு வரை இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவு, சாணம், கரும்பு ஆலை கழிவு, மக்கும் குப்பை உள்ளிட்ட உயிரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று

0: அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிலிருந்து வரும் 2035-36 வரை இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவு, சாணம், கரும்பு ஆலை கழிவு, மக்கும் குப்பை உள்ளிட்ட உயிரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த இம்மசோதா இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. வரி விதிப்பு முறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. மின்னணுத்துறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு ஏற்படுத்துவதற்கான அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றும், இந்தியாவை உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவாக்க வழிவகை ஏற்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 1994 விமான சேவை சட்டம் ஆட்சியமைக்கப்பட்டதை அடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று போன்ற பேரிடர் காலங்களிலும் மகாகும்பு போன்ற திருவிழா காலங்களிலும் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மோகல் கூறினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானது என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்களை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். தமிழக மக்கள் எதிர்பார்த்தபடி தமிழக அரசின் பட்ஜெட்டில் எந்தவிதமான முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் திட்டத்தை பெயர் மாற்றி மக்களை ஏமாற்றும் நோக்கில் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு 15,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுராஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிச் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் தகாக்ஸை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணபிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ கிட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவது பாடலாக எஜமான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் இரவு 8:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோ கிட்ஸில் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கவிருக்கிறோம். என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. ஆரோக்கியம் தரும் ஹோமியோபதி மருத்துவம். ஹோமியோபதி மருத்துவத்தின் அறிமுகம் மற்றும் சிறப்புகள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் மணிகண்டன் அவர்கள். ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்னா என்ன டாக்டர்?
2: ஹோமியோபதி மருத்துவம் என்பது 1796 ஜெர்மன் சேர்ந்த டாக்டர் சாமுவேல் ஹானிமன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவ முறை. மற்ற மருத்துவ முறைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சில தத்துவங்களும் கோட்பாடுகளின் அடிப்படையிலும்

0: இந்த மருத்துவம் கொடுக்கப்படுவதனால் நோயிற்கான அடிப்படை காரணங்களை கண்டறிந்து அதற்கான மருந்துகளை கொடுப்பதனால் மீண்டும் அந்த நோய் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை செய்கிறது. இதற்கு சில அடிப்படை தத்துவங்கள் டாக்டர் ஹானிமனால் அதில் முதன்மையானதும் அடிப்படையானதுமான லா ஆஃப் சிமிலியா, சிமிலியா சிமிலிபஸ் குரண்டர் என்ற தத்துவத்தின் அடிப்படையில், ஒத்தது ஒத்ததை குணமாக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவதனால் நோயின் அடிப்படை காரணத்தையும் நோயாளியின் இம்யூனிட்டி என்னும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதன் மூலமாக மீண்டும் அந்த நோய் அவருக்கு ஏற்படாமல் தடுப்பதற்கான சிறந்த மருத்துவ முறையாகும்.
1: ஹோமியோபதி மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வு இன்னைக்கும் மக்களிடையே எந்த அளவுக்கு இருக்குது டாக்டர்?
0: 20-25 ஆண்டுகளுக்கு முன்ன இருந்ததை விட சமூக ஊடகங்களின் தாக்கங்கள் அதிகமாக ஏற்பட்டதுக்கு பிறகு ஹோமியோபதி மருத்துவத்தின் சிறப்பும் அதன் பயன்பாடும் மக்களுக்கு வெகு சுலபமாக கிடைக்கப்பெறுகிறது. உதாரணமாக சொல்ல போனோம்னா, ஒரு நோயை பத்தி இப்ப டாக்டர்கள் அணுவதை விட சோசியல் மீடியாவில் அவர்கள் அதிகமாக தேடுவதன் மூலமாக ஹோமியோபதியின் அடிப்படை தத்துவம், மருத்துவத்தின் வீரியங்கள், அதன் பக்க விளைவுகள் அற்ற மருத்துவ தன்மை, இதனை அதிகமாக ஆராய்ந்து மக்கள் அதிகமாக நாடி வருகின்றனர்.
1: ஹோமியோபதி மருத்துவம் எந்த மாதிரியான அடிப்படைகளை கொண்டு இன்றளவுக்கும் அது மரபு மாறாமல் கையாளப்படுகிறது?
0: சுமார் 200 வருடங்களுக்கு மேலாக ஹோமியோபதி மருத்துவம் உலகெங்கும் பரவி இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவில் மிக அதிகமான மருத்துவர்களும் நோயாளிகள் நாடி வருகிற மருத்துவம் ஹோமியோபதியாக இருக்கிறது. பொதுவாக அடிப்படை தத்துவங்கள் என்பது டாக்டர் ஹானிமன் அவர்களால் வகுக்கப்பட்டுள்ளபடி 7 பிரின்சிபல்ஸ் தத்துவங்கள் இருக்கிறது. லா ஆஃப் சிமிலியா என்ற ஒத்தது ஒத்ததை குணமாக்கும் என்பதை போல, லா ஆஃப் சிம்ப்ளெக்ஸ் என்னும் வீரியம் சிங்கிள் ரெமிடி என்று கூறப்படுவது, மிகவும் குறைந்த அளவிலான மருந்துகளை கொடுப்பது, உயிராற்றலை மேம்படுத்துவது, பொட்டன்டைசேஷன் என்னும் மருத்துவத்தை வீரியப்படுத்துவது என்று பல கார்டினல் பிரின்சிபல் மூலமாக தனித்துவமான மருத்துவ முறையாக ஹோமியோபதி இருக்கிறது.
1: இன்றைக்கும் நவீன கால மக்களுக்கு இந்த ஹோமியோபதி தரக்கூடிய நன்மைகள் மற்றும் அதோட சிறப்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: நவீன காலத்தில் உறக்கம் மிகவும் குறைந்து விட்டது. உறங்கும் நேரம், உணவு முறை, துரித உணவு, நிறைய மாற்றம் இருக்கு. வேலைப்பழு அதிகமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் ஏற்படும் நோய் காரணிகளை கண்டுபிடித்து அதற்கான தகுந்த மருந்துகளை கொடுப்பதன் மூலமாக இவற்றினால் ஏற்படும் தீமைகளையும் அதனால் ஏற்படும் நோய்க்குறிகளையும் ஹோமியோபதியில் மிகவும் சுலபமாகவும் எளிமையாகவும் பக்க விளைவுகள் இல்லாமலும் குணப்படுத்த இயலும்.
1: எந்த மாதிரியான நோய்களுக்கு ஹோமியோபதி மருத்துவம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது?
0: பொதுவாக குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள், சளி, இருமல், ஜலதோஷம், காய்ச்சல், நிமோனியா போன்ற நோய்களுக்கும், பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும், குழந்தையின்மை, மகப்பேறின்மை அவற்றுக்கும், ஆஸ்துமா, அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் போன்ற நோய்களுக்கும், சரும வியாதிகளான எக்ஸிமா, சோரியாசிஸ் போன்ற நோய்களுக்கும், மூட்டு வழியில் ஏற்படும் ஆஸ்டியோ ஆர்த்ரைடிஸ் என்னும் மூட்டு தேய்மானங்களுக்கும், ருமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் என்ற நோய்களுக்கும் மிகச்சிறந்த மருந்துகள் ஹோமியோபதி.
1: பொதுவாக மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருத்துவ பயனாளிகள் அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது உணவு கட்டுப்பாடு சிறந்ததாக இருக்கிறது, அதாவது அந்த மருந்துகளோட தன்மை அதிகப்படுத்துவதற்கும் அந்த நோயோட குறிகணங்களை குறைத்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்கும் இந்த மருந்தும் உணவும் சேர்ந்த கலவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. மற்ற மருத்துவ முறைகள்ல உணவு கட்டுப்பாடு இருக்கிறது அப்படிங்கிறது பொதுமக்களாகிய எங்களுக்கு நிறையவே தெரியும். ஹோமியோபதி மருத்துவத்தில் உணவு கட்டுப்பாடுகள் ஏதாவது இருக்கிறதா?
0: பொதுவாக உணவு கட்டுப்பாடு என்று பார்க்க போனால், சர்க்கரை நோயாளி என்பவர் இனிப்பு வகையான உணவுகளை சாப்பிடக்கூடாது, ஒரு ஆஸ்துமா சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் தூசியோ இல்ல குளிர்ந்த உணவோ, கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி, ஹோமியோபதிக்குன்னு தனியா என்ன விஷயம்னா, பொதுவாக காஃபி, ஒரு கிரானிக் ஒரு நாள்பட்ட தொந்தரவுகளை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, அதிகமான மசாலா, அசைவ உணவுகள், துரித உணவுகள், ஹோட்டலில் சாப்பிட்ற உணவுகள், இதெல்லாம் தவிர்த்து விட்டு இதாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டால் நோயின் வீரியம் சீக்கிரமாக குறைந்து நோயாளி பழைய நிலைக்கு சீக்கிரமாக வர முடியும்.
1: உணவு கட்டுப்பாடு அப்படிங்கறது அந்த நோய்க்கு ஏற்றவாறு தான் அப்படின்னு சொன்னீங்க.
0: ஹோமியோபதி மருந்துகளுக்கு பொதுவான உணவு கட்டுப்பாடு என்பது காஃபி, டீ அதிகமாக குடிப்பது, மசாலா உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்வது, ஸ்பைசஸ் அந்த மாதிரி உணவுகள் வந்து கட்டாயம் கட்டுப்பாடு இருக்கிறது. குளிர்பானங்களும் தவிர்க்க வேண்டியது சொல்லலாம்.
1: குளிர்பானங்கள்னா நீங்க ஏரோனேட்டட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரியானது சொல்றீங்க.
0: கேஃபின் சம்பந்தப்பட்ட உணவுகள், காஃபி, கேஃபின் இதெல்லாம் நம்ம தவிர பண்ணா ஹோமியோபதி மருந்துகள் வேலை செய்வதற்கு தடை இல்லாமல் இருக்கு.
1: பொதுவாக கொரோனா போன்ற காலங்கள்ல பல வேறு வகையான மருத்துவ முறைகள் வந்து மனித சமுதாயத்திற்கு அந்த தொற்றிலிருந்து மீள்வதற்கும் குணப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு சிக்கலான காலகட்டமாக இருந்தாலும் இந்த தொற்றுகளிலிருந்து குறைப்பதற்கு பல பங்குகளை பொதுமக்களாகிய மக்களுக்கு கொடுத்திருக்குது. தீவிரமான தொற்று காலங்கள்ல ஹோமியோபதி மருத்துவத்தோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கும் இருந்திருக்கு?
0: நல்ல கேள்வி. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா, ஹோமியோபதியோட முதல்ல கேட்டீங்க விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது என்பது. ஹோமியோபதியோட விழிப்புணர்வு வந்து எந்த காலகட்டங்கள் எல்லாம் அதிகமா மக்களை சென்று சேர்கிறதுன்னா, பெருந்தொற்று காலங்கள்ல வந்து ஹோமியோபதி மிக பெரிய பங்களிக்கிறது. அதன் மூலம் மக்களுக்கு ஹோமியோபதி மருத்துவத்தின் மகிமை அதிகமாக தெரியப்படுவதற்கு இந்த கொள்ளை நோய்கள், தொற்று நோய்கள் அப்ப அதிகமா ஹோமியோபதி தேவைப்படுகிறது, அதோட பங்கு அதிகமாக இருக்கிறது. உதாரணமா சொல்ல போனா, ரீசெண்டான கோவிட்ல வந்து ஹோமியோபதியின் பங்கு அதிகமாக இருந்தது. டெங்கு, அந்த மலேரியா, அந்த காலத்துல ஸ்பானிஷ் புளூ, காலரா, சிக்கன் குனியா, இந்த மாதிரி பெருந்தொற்று நோய்கள் அப்ப ஹோமியோபதி பங்கு அதிகமாக வெளி

0: தேவைப்படுகிறது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஹோமியோபதி என்னன்றது வந்து ரொம்ப சுலபமாக சென்றடைகிறது இந்த நோயை தீர்க்கிறனால.
1: தொற்று காலங்களில் ஹோமியோபதி மருத்துவம் அதற்கேற்ற பங்குகளை சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கு தந்திருக்கு, தரவும் காத்திருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக இந்த ஹோமியோபதி மருத்துகள் அந்த மருத்துவ பயனாளியோட நோய் எதிர்ப்பு தன்மையை மட்டும் கூட்டுமா இல்லை நோய்களை மட்டும் கட்டுப்படுத்துமா?
0: நோய் எதிர்ப்பு தன்மையும் கட்டாயம் கூட்டும். நோயை கட்டுப்படுத்துவதோட மட்டுமல்லாமல் மீண்டும் அதே மாதிரியான நோய்கள் நோய்க்குறிகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் அவரோட இம்யூனிட்டி ரைஸ் ஆகிறனால மீண்டும் அதே கம்ப்ளைண்ட்ஸ் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு ஹோமியோபதியின் பங்கு மிக இன்றியமையாதாக இருக்கும்.
1: ஹோமியோபதி மருத்துவர்கள் பொதுவாக வெள்ளை நிற உருண்ட வடிவில் இருக்கக்கூடிய இனிப்பு மாத்திரைகள் வில்லைகளையும் அதோட சேர்ந்து சொட்டு மருந்துகளையும் எங்களுக்கு எல்லாம் பரிந்துரைக்கிறார்கள். இது தவிர வேற ஏதாவது அந்த டோசேஜ் ஃபார்ம் அந்த மருந்துகளோட வடிவங்கள்ல ஹோமியோபதியில எதுவும் வழக்கத்துல இருக்குதா, அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க.
0: ஹோமியோபதி வந்து பொதுவா வந்து இனிப்பு உருண்டை வடிவமான மருந்துகளை தான் கொடுக்கிறோம். பட் அவசர காலகட்டங்கள்ல உதாரணத்துக்கு சிறுநீரக கற்கள் போன்றவர்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலை மதர் டிஞ்சர் என்னும் தாய் திரவங்களும் பரிந்துரைக்கப்படுகிறது. ரீனல் ஸ்டோன்ஸ் சிறுநீரக கற்களுக்கு அதிகமாக வந்து தாய் திரவங்களை பரிந்துரைப்பேன். மற்றபடி பொதுவாக சொல்ல போனால் ஹனிமன் தத்துவப்படி சிறிய வெள்ளை நிற உருண்டைகளே மிகச்சிறந்த மருந்துகள். அதோட வீரியம் வந்து 30C 200 1M 50 ML அப்படின்னு இருக்கு. 50 mSml அப்படின்னு ஒரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறிய உருண்டைகளை 100 ML கண்டெய்னரில் மினரல் வாட்டில் கலந்து 12 முறை குடிக்கி ஒவ்வொரு முறையும் குடிக்கும் போது அதில் வீரியம் வந்து ஒவ்வொரு 12 முறைக்கும் சக்கஷன் பண்ணும் போது வேறுபாடுகள் ஏற்பட்டு நோயின் தன்மையை வெகு சீக்கிரம் மிக விரைவில் குணப்படுத்தக்கூடிய மருந்து வகைகளும் உண்டு. ஆனால் பொதுவாக வந்து மதர் டிங்சர் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சில தொந்தரவுகளுக்கு மட்டும்தான். பட் கிளாசிக்கலாக ட்ரீட் பண்ணும்போது ஒன்லி இன் அந்த பொட்டன்சியில் தான் கொடுக்கணும். குளோபியூல்ஸ்னு சொல்கிற அந்த உருண்டைகளில் தான் கொடுக்கணும்.
1: அப்போ ஹோமியோபதி மருத்துவத்திலையும் மருந்துகளில் நிறைய வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதாவது அந்த மருந்துகளோட வீரியத்தன்மை அந்த மருந்துகளோட தன்மை அதுகளையும் வகைகள் இருக்கு.
0: வகைகள் இருக்கு. வீரியத்தை பொறுத்தவரை மாறுபடுது. ஒரே மருந்து அதன் வீரியங்கள் வேற. 30 இருக்கலாம், 200 1M சொல்ற 1000 அதுல இருக்கும். இது எல்லாம் வெயிட் கிடையாது, வீரியங்கள் பொட்டன்சி.
1: மாறி வரக்கூடிய நவீன காலத்தோட இந்த கலாச்சாரத்துல மனித உடலுக்கும் மனதிற்கும் ஒரு கொடையாக நமக்கு வரக்கூடியது வாழ்நாள் வியாதிகள் தான். இந்த வாழ்நாள் வியாதிகளான ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் மெலிட்டஸ், கிரானிக் கிட்னி டிசீஸ் சொல்லக்கூடிய நாட்பட்ட சிறுநீரக வியாதிகள், இது போன்ற நோய்களுக்கு ஹோமியோபதி மருந்துகள் எந்த அளவுக்கு அவசியமா இன்னைக்கும் இருக்குது?
0: பொதுவா சர்க்கரைக்கும் ஹைப்பர் டென்ஷன் சொல்ற பிளட் பிரஷருக்கும் நம்ம சொல்ல போனோம்னா ஆரம்ப காலகட்டங்களிலேயே ஹோமியோபதி மருத்துவரை நாடி இருந்தா மிக சுலபமாக கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதனால இந்த வருடங்களுக்கு மேலாக சர்க்கரை நோய்க்கோ இல்ல பிரஷருக்கோ மாத்திரை எடுத்துட்டு திருப்பி ஹோமியோபதியில மட்டும் என்னை குணப்படுத்த முடியுமான்றது வந்து அவரோட நோயின் தன்மையை பொறுத்து பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஹைப்பர் டென்ஷன் அவர் பொதுவா சாப்பிட்ற ஆங்கில மருத்துவங்களோட சேர்ந்து ஹோமியோபதி மருத்துவங்களையும் கொடுத்து ஒரு வருடங்கள் கழித்து எந்த விதமான மாற்றங்கள் அவரோட பிரஷர்ல ஏற்பட்டிருக்கின்றதை பொறுத்து சிறு சிறிதாக அலோபதி மருத்துவத்தை கொஞ்சம் வித்ட்ரா பண்றதுக்கு பண்ணலாம்.
1: வெப்ப அலைகள் மற்றும் வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய இன்றைய காலங்கள்ல ஹோமியோபதியோட மருந்துகள் மற்றும் இந்த மருத்துவத்தின் சிகிச்சை முறைகள் எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது?
0: வெப்ப அலைகள் அதிகமா இருக்கிறது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வெப்ப காற்று அதிகமா இல்ல ஹீட் அதிகமா இருக்கும்போது ஏற்படும் நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் தான் மெயின். டீஹைட்ரேஷன் அது ஒண்ணு, சன் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய மிகவும் லைஃப் த்ரெட்டனிங் கம்ப்ளைண்ட் அது. இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு ஹோமியோபதியில மிகச்சிறந்த மருந்துகள் உள்ளது. பொதுவா வந்து அதற்கான காரணங்களை முதல்ல நீக்கி விட்டு பார்க்கணும். இப்ப வெப்ப அலைகள் நம்ம தவிர்த்துக்கணும். அதையும் மீறி வரக்கூடிய தொந்தரவுகளுக்கு ஹோமியோபதியில மிகச்சிறந்த மருந்துகள் சன் ஸ்ட்ரோக்கையோ இல்ல வேற டீஹைட்ரேஷன் கம்ப்ளைண்ட்களோ அதிகமாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கிறது.
1: பொதுவாக வெப்ப அலைகளுக்கும் அந்த சூழ்நிலை சார்ந்த விஷயங்களுக்கும் அந்த சூழ்நிலையை நம்ம மாற்ற முடியாது. நம்ம இருக்கக்கூடிய அந்த உறைவிடங்களோ இல்ல அலுவலகங்களையோ நம்ம குளிர்சாதன பெட்டிகளோ அதற்கேற்ற வசதி பண்ணிக்கலாம். உடம்புக்கு தேவையான தண்ணீரையும் நம்ம கொடுத்துக்கலாம். இதுவே போதும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல இந்த ஹோமியோபதி மருத்துவம் அந்த உடம்புக்கும் மனதுக்கும் என்ன ஒரு சிறப்பு தருது?
0: அதையும் மீறி நம்மளுக்கு ஏற்படும் தொந்தரவுகள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம எளிதில் பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி மிக குறைவாக இருந்தால் இந்த மாதிரி பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். பொதுவாக குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ள பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கிளம்பில் என்னதான் ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படும். அந்த இடத்துல ஹோமியோபதி மருத்துவம் மிக இன்றியமையாதையாக இருக்கும்.
1: பல வருடங்களாக இந்த ஹோமியோபதி மருத்துவத்தில் உங்களோட நீடித்த பயிற்சி மற்றும் அனுபவத்தில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஹோமியோபதி மருத்துவத்தோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும், உங்களோட பார்வை என்ன?
0: சுமார் 23 வருடங்கள் நான் ஹோமியோபதி மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பயிற்சி நான் மருத்துவத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த நிலைகளோட திரும்பி பார்க்கும்போது இப்போ பிரம்மாண்டமான ஹோமியோபதியோட வளர்ச்சியும் அதோட அவேர்னஸ் சொல்ற விழிப்புணர்வும் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதிகமான கான்பரன்ஸ்கள் சமூக ஊடகங்களில் ஹோமியோபதியை பற்றிய ஒரு கருத்துக்கள் இதெல்லாம் பகிரும்போது அதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஹோமியோபதி விழிப்புணர்வு மிக அதிகமாக இருக்கிறது. இது ஒரு மிகச்சிறந்த மருத்துவம், குழந்தைகளுக்கு ஏற்ற மருத்துவம், பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவம், நோயின் அடி ஆணி வேரை நீக்குவதனால் மீண்டும் அதே தொந்தரவுகள் அதிகமாக பாதிக்கப்படாமல்

0: இருக்கும் அளவுக்கு நமது நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டக்கூடிய நல்ல ஒரு மருத்துவம் என்பது மக்கள் மிகவும், அதாவது முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி லிமிட்ல உள்ள மக்கள் வரதை விட இப்போ கிராமப்புறங்கள்ல இருந்து கூட அதிகமாக ஹோமியோபதி மருத்துவத்தை நாடி வருகிறார்கள். மருந்துகளை மிக சரியான முறையில் ஃபாலோ பண்ணி நல்லா பண்றதுல கிராமப்புற மக்களும் வயது முதிர்ந்தவர்களும் இதை அதிகமாக ஃபாலோ பண்றதுனால இதுல இருந்து என்ன விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறது. ஹோமியோபதியின் நம்பகத்தன்மை மிக மிக மிக அதிகமாகிட்டு
1: ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஹோமியோபதி மருத்துவத்தோடு அந்த விழிப்புணர்வும் அது சார்ந்த வளர்ச்சியும் அதிகமாகும் இனி வர்ற காலங்கள்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. பொதுவாக ஒரு நோயானது கட்டுப்பாட்டுக்குள் வந்ததுக்கு பிறகு அந்த நோய் குணமாகக்கூடிய வாய்ப்பு ஹோமியோபதி மருத்துவத்தில் எப்படி இருக்கு? என்னென்ன நோய்களுக்கு குணமாக்கும் விகிதம் அதிகமாக இருக்குது?
0: பொதுவாக அலர்ஜிக் சரும நோய் சம்பந்தமான தொந்தரவுகள், அலர்ஜிக் ஒவ்வாமை எடுத்தால் தோல்வும் ஒவ்வாமை தான், நுரையல் சுவாச கம்ப்ளைண்ட்ல அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்ற தும்மல், ஏர் இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன், இதுக்கும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த தொந்தரவுகள் அடிப்படையில் வராத மாதிரியே பார்த்துக்கலாம். பொதுவாக ஹோமியோபதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோயை குணப்படுத்தும் போது ஹெரிங் லா ஆஃப் கியூர் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறதுனால முந்தைய பிரச்சனையில் அவர் வந்து இப்போ ஒரு காது வலி இல்லை சளின்னு வந்தானா இதுக்கு முன்னாடி ஒரு தோல் சம்பந்தமான தொந்தரவுகளை அவர் சரி செய்ததினால் இந்த காது வலியோ இல்லை சளி தொந்தரவோ வந்திருந்தா இந்த சளி தொந்தரவு தீரும் போது அதே தோல் சம்பந்தமான தொந்தரவு லைட்டாக அதோட குறிகளை வெளிக்காட்டும். இது வந்து நோய் குணமாகிறது என்பதற்கான ஒரு அர்த்தமாக எடுத்துக்கொண்டு அந்த ஸ்கின் அலர்ஜியும் திருப்பி அதை நம்ம சரி பண்ணுறதுனால மீண்டும் அந்த இம்யூனிட்டி அவருக்கு ரைஸ் ஆகிறதுனால அந்த தொந்தரவுகள் வராமல் முற்றிலும் குணமாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் ஹோமியோபதி மருத்துவம் என்ற தலைப்பின் கீழ் ஹோமியோபதி மருத்துவத்தின் அறிமுகம் மற்றும் சிறப்புகள் பற்றி நமக்காக விளக்கமளித்தார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் மணிகண்டன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை எதிர்வரும் வியாழக்கிழமை 8:30 PM-க்கும் கேட்கலாம்.

நேரம் 8:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோ கெட்ஸில் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கிறோம் நெடுஞ்சாலை திரைப்படத்திலிருந்து பாடல்.

இரவு நேரம் 8:49. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலே 1269 கிலோ கிட்ஸ் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் 1000 கண்கள் என்ற திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 8:54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ கிட்ஸ். மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் நான் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் திருநாள் திரைப்படத்திலிருந்து.

0: இதுவரை கேட்டு ரசித்தோம் மதுர தென்றல்.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
2: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தான வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
0: டெல்லி அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:15 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் பாடல்களின் வரிசையில் முதல் பாடலாக மஞ்சப்பை திரைப்படத்திலிருந்து

0: மதுரத்தின்ற நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜீவா திரைப்படத்திலிருந்து.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
2: விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இடிக்கும் இருவர் மட்டும் அணையும் மழையடிக்கும்.
1: இது காலமழை அல்ல, காதல் மழை.

9:24 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் சீமராஜா திரைப்படத்திலிருந்து.

0: നുടികളിൽ തുടരും. നേരം ഇപ്പോൾ 9:30.
1: ആകാശവാണി സുദേശി ചുടർ പത്മനാഭ അയ്യങ്കാർ നാടകം. എഴുതിയവർ ജി നിഷാനന്ദിനി അവർ. നടിപ്പ് വി ഗോവിന്ദരാജൻ, രാമസ്വാമി സുദർശൻ, ടി എസ് ലക്ഷ്മി, സി രാജ അപ്പാസ്വാമി, എൻ മദൻ ചന്ദർ, ടി കൃഷ്ണമൂർത്തി, ആർ ജയഗോപാൽ ആകിയോർ. അമൈപ്പ് കെ ഭവാനി, എം രമേഷ്. സുദേശി ചുടർ പത്മനാഭ അയ്യങ്കാർ നാടകം.
2: அரசாங்கத்துக்கு எதிரா இப்படி நடந்துக்கலாமா?
3: அரசாங்கமா? எங்களை கொள்ளையடிக்கிற அடிமைப்படுத்தினவங்க நடத்துறது அரசாங்கமா?
4: சார், சின்ன வயசு பையன், இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு. நான் அவர்கிட்ட தனியா சொல்லிக்கிறேன், அவர் சரி பண்ணிடுவார் சார். இந்த பையனை விட்டுடலாம்.
2: அப்படியா? சரி, இந்த தடவை வார்னிங்கோட ஒன்ன விட்டுடுறேன். இனி இந்த மாதிரி பண்ண சிவியர் பனிஷ்மெண்ட் தான். போ போ.
4: தம்பி, ஐயா பெரிய மனசு பண்ணி உன்னை விட்டுட்டாரு. சீக்கிரமா வீட்டுக்கு போ, போ.
5: என்னன்னா இது?

0: அவன் அப்படியெல்லாம் பண்றவன் இல்லையே. நன்னா படிச்சவன், இந்த மாதிரி கலவரம் எல்லாம் அவன் பண்ண மாட்டானே.
1: அப்பா பதட்டப்படாதீள், சாலை போலீஸ் ஸ்டேஷன் கலவரங்கிறது தேசபக்தாளோட எழுச்சி. அங்க அநியாயமா சிறப்பிடிக்கப்பட்ட நம்ம மக்களை மீட்கிறதுக்காகத்தான் நான் அங்கேயே போனேன்.
2: வாயமூடி பத்ரனாவா, உனக்கு சமஸ்கிருதம் இங்கிலீஷ் தமிழ்னு இத்தனை பாஷைகள் தெரிஞ்சும் நல்லா படிச்சிருந்தோம், புத்தியே இப்படி போறது, இப்படி வெள்ளக்காரருக்கு எதிராக கலகம் பண்றதுக்கா?
0: ஏன்னா ஏன் இப்படி பையனை ஒரேடியா வைரல்? அவன் தப்பு ஒன்னும் பண்ணிடலையே.
2: நீ சும்மா இரு வரவங்க. பத்மநாபா, உனக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மலையாள டிரான்ஸ்லேட்டர் வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ஒழுங்கா மெட்ராஸுக்கு கிளம்பு, அங்க உன் புத்திய மாத்திக்கோ.
1: சரிப்பா சரிப்பா சரிப்பா, பதட்டப்படாதீர்கள், உங்களுக்காக நான் மெட்ராஸ் போறேன். ஆனா அங்கேயும் என்னோட பேனா என் தாய் நாட்டுக்காக மட்டும்தான் எழுதும்.
2: ஏண்டா திருந்த மாட்டேன்னு பிடிவாதமா சொல்றியா? உள்ள
0: என்னண்ணா இது, விடுங்கண்ணா, அதெல்லாம் அங்க போய் அவன் எல்லாம் சரியாயிடுவான். கண்ணா நீ வாடா சாப்பிடலாம் வா.
3: பத்மநாபா, உன்னுடைய ஆங்கில புலமை தமிழ் சமஸ்கிருத அறிவு எல்லாம் பிரமிக்க வைக்கிறது. நீ எழுதுற ஒவ்வொரு கட்டுரையும் வெள்ளையர் ஆட்சியோட அடித்தளத்தையே உலுக்கி எடுக்கிறது போ.
1: உங்களை பார்த்து தான் எனக்கு இந்த தேசபக்தியே வந்தது. பத்திரிகை எழுத்துங்கிறது எனக்கு வேலை இல்லை, அது என் தேசத்தோட கடமை.
3: ஆனால் பத்மநாபா, இதனால் உனக்கு ஒரு வேலையை விட்டு இன்னொன்று வேலை மாற வேண்டியிருக்கும். பிரிட்டிஷ் சர்க்கார் உன்னை நிம்மதியாக வாழ விடாது.
4: பத்மநாபா, சுப்பிரமணிய ஐயர் சொல்றத கேளு. சுரண்ட கிராமத்து அம்புஜத்தை நீ கல்யாணம் பண்ணிட்டு மெட்ராஸுக்கு வந்து இப்ப சில வருஷங்கள் ஓடிடுத்து. 1901 மெட்ராஸ் மெயில சப் எடிட்டரா சேர்ந்த. ஆனா உன்னோட சுதேசி கட்டுரைகளால அங்கே உனக்கு பிரச்சனை தானே வந்தது?
1: ஆமா ராமு, மெட்ராஸ் மெயில் பிரிட்டிஷ் ஆதரவு பத்திரிகை. அங்க இருந்துட்டு என் தாய் நாட்டோட அடிமைத்தனத்தை பத்தி என்னால எதையுமே எழுத முடியல. அதான் 1905 மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில உதவி ஆசிரியர் ஆயிட்டேன்.
0: இதோ நான் வந்துட்டேன், மூணு பேருக்கும் காஃபி ரெடி. ஏன்னா பத்திரிகை உலகத்துல உங்களுக்கு வர்ற நெருக்கடிகளை நினைச்சு நீங்க என்னைக்காவது பயந்திருக்கீங்களா?
1: அம்புஜம்,
0: எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? உங்களோட இந்த லட்சியத்துக்கு இந்த அம்புஜம் என்னைக்கும் தடையாவே இருக்க மாட்டா. சரியா?
3: ஆஹா, பொறாமையா இருக்கு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. பத்மநாபா, நீ குளித்து வச்சோம்பா.
0: அப்படி சொல்லுங்க.
3: பத்மநாபா, உன்ன மாதிரியே ஒரு திறமசாலிய உனக்கு அறிமுகப்படுத்த போறேன்.
1: யார் அது?
3: காட்டுறேன் பாரதி, உள்ளவா.
1: இவர் முண்டாசும் கோட்டுமா?
3: இவர் பேரு சுப்பிரமணிய பாரதி, எட்டே புறத்தை சேர்ந்தவர். உன்ன மாதிரியே பன்மொழி வித்தகர், கவிதையும் அற்புதமா எழுதுவார். எல்லாத்துக்கும் மேல உன்ன மாதிரியே தேச பித்து பிடிச்சவர்.
1: ஓ, அந்த இனமா நீங்க?
5: ஆமாம் ஐயா, பாரத மாதா அடிமை விலங்கை உடைக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் துடிப்பவன், தேசபக்தி பயிரை வளர்க்க வேண்டும் என்று வெறிகொண்டவன்.
3: ஆனா கடுமையான உழைப்பாளி பத்மநாபா.
5: நம்ம ஜே சுப்பிரமணிய ஐயரும் கடுமையா வேலை வாங்கிடுவார், பயங்கர புத்திசாலி. நான் பணம் கேட்க நினைக்கிறத எப்படியோ தெரிந்து கொண்டு வேலையாள் மூலமாக ஒரு காப்பி அனுப்பி குடிக்க வைப்பார், அதோடு பணம் கேட்கும் எண்ணமே போய்விடும்.
1: நம்ம ஐயரை பத்தி நீங்க சொல்ல வேண்டாம் பாரதி, எனக்கு நல்லாவே தெரியும்.
3: ஆஹா, ரெண்டு சவுடால் பேர் சந்திக்க வச்சு என்ன சொல்லணும். பத்மநாபா, பாரதி பல கட்டுரைகளை தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் பண்றான், ரொம்ப நல்லா பண்றான். அதே நேரம் சொந்தமா அவன் எழுத கட்டுரைகள்ல அனல் பறக்கும், கவிதைகளோ படிக்கிற மனசுல தீயா கொழுந்து விட்டேறியும்.
1: உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பாரதி.
5: எனக்கும் அதே, இருமரத்து பறவைகள் ஒரே திசையில் பறக்கின்றன.
3: உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்ததுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா பேசுனது போறோம், அவ அவ வேறைய பாருங்க.
5: சுப்பிரமணிய ஐயரை பத்தி நான் இப்பதான் சொன்னேன், உடனே நிரூபிச்சுட்டார்.
3: பத்மநாபா, உன்னை மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் ஆசிரியராக பார்க்கறதுல என்ன மாதிரி ஆசிரியருக்கு பெருமை. திருவள்ளிக்கேணி ஹிந்து ஹை ஸ்கூலில் நீ படித்தது இன்னும் என் ஞாபகத்திலே இருக்கு.
1: இதெல்லாம் நீங்கள் போட்ட பிச்சை தானே?
3: பிச்சையும் பாத்திரம் இருந்து போட்டோம் இல்லையா? அந்த சந்தோஷம் எனக்கு எப்போவுமே உண்டு.
6: வந்தே மாதரம். வணக்கம் சுப்பிரமணிய ஐயர், நீ தான் பத்மநாப ஐயங்காரா?
1: ஆமா, நான் தான். நீங்க தான் வாவு சிதம்பரம் இல்லையா? உங்களை

0: பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பழையவாள், ரொம்ப சந்தோஷம். இவர் தான் வீரத்துறவி சுப்பிரமணிய சிவாபா, என்ன விஷயமா என்ன தேடினு வந்திருக்கீள்?
1: பத்மநாபா, உம்மோட ஆங்கில புலமையும் தமிழ் மேடை பேச்சுக்களும் தூத்துக்குடிக்கு தேவை.
2: ஆமா பத்மநாபா, தூத்துக்குடியில் சுதேச பிரச்சார கூட்டங்களை தலைமையேற்று நடத்த ஒன்ன மாதிரி ஒரு சிங்கத்தோட உதவி தேவை. பத்திரிகை வேலையோட நம்ம களப்பணியிலையும் உனக்கு சேர்த்துக்க சம்மதமா?
0: சிதம்பரம் பிள்ளைவாள், என்னோட பேனாவும் என்னோட நாவும் இனி சுதேச இயக்கத்தோட ஆயுதங்கள். தூத்துக்குடிக்கு உடனே புறப்படுறேன்.
1: சபாஸ் பத்மநாபா, சபாஸ்.
3: என் அருமை தூத்துக்குடி மக்களே, அந்நிய நாட்டு துணிகளையும் பொருட்களையும் நாம் புறக்கணிக்கும் காலம் வந்துவிட்டது. நமது சொந்த மண்ணில் தனது சொந்த மூலதனத்தில் வவுசி ஐயா தொடங்கியுள்ள சுதேசி கப்பல் கம்பெனி ஆங்கிலேயர்களின் வர்த்தக திமரை அடக்கும் ஆயுதம். தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர்களே, உங்களின் உழைப்பை சுரண்டும் வெள்ளையர்களுக்கு பாடம் போகட்ட அணித்திரடங்கள்.
2: அற்புதம் பத்மநாபா, உன்னோட பேச்சு எழுத்தும் இந்த தூத்துக்குடி மக்களை அப்படியே கட்டி போட்டுருச்சு.
1: ஆமாம் சிதம்பரம் பிள்ளை அவர்களே, நம் பத்மநாபர் வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல, சமஸ்கிருதம், ஆங்கிலம், தமிழ் என அனைத்திலும் வல்லவர்.
2: கோரல் மில்ல வேலை பார்த்த இந்தியர்களை தொழிலாளர்களை நடத்தாம கூலிகள்னு இழிவா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கொத்தடிமைகளை வேலை வாங்கப்பட்டிருக்காங்க, சம்பளமும் மகா குறைவு.
0: இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டிடுவோம் பிள்ளைவாள்.
2: அப்புறம் இன்னொரு விஷயம், வங்க சிங்கம் விபின் சந்திரபால விடுதலை பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அவர்னால கொலை நடுங்கும், அதை கொண்டாட நான் கலெக்டர் வின்சுக்கு அனுமதி கேட்டு லெட்டர் போட்டேன்.
0: கண்டிப்பா அனுமதி மறுத்திருப்பான்.
1: அதுக்கு முக்கிய காரணம் சப் கலெக்டர் ஆஷ், எப்படியாவது நம்மளை முடக்கணும்னு பாத்துக்கிட்டு இருப்பான்.
2: கலெக்டர் தடவு உத்தரவு வர போட்டிருக்கான்.
0: அப்ப அதை மீறி நாம ஊர்வலம் நடத்துவோம், கூடவே அந்நிய துணிகளை பகிஷ்காரம் பண்ண அதெல்லாத்தையும் கொளுத்துவோம்.
1: பிரமாதம், பிரமாதம், அப்படியே பண்ணலாம். ஆனா நிச்சயம் வெள்ளக்கார நம்மளை கைது பண்ணுவான்.
2: பண்ணட்டும், அப்படியாவது நம்ம மக்களுக்கு வீரமும் சுதந்திர தாகமும் வருதான்னு பார்க்கலாம்.
0: ஆமா பிள்ளைவாள், ஆமா பிள்ளைவாள், அமக்கலமா பண்ணிவிடலாம். வந்தே மாதரம்,
4: வந்தே மாதரம்,
0: வந்தே மாதரம்,
4: வந்தே மாதரம்.
0: பாரத் மாதாவுக்கு
4: ஜெய்,
0: பாரத் மாதாவுக்கு
4: ஜெய்,
0: வந்தே மாதரம். என் அருமை மக்களை, அடிமைகளாக நாம் வாழ்ந்தது போதும், உண்மையான தன்மானத்துடன் வாழ்ந்தால் வெள்ளையினால் மடக்க முடியாது என்பதற்கு வங்கத்தின் சிங்கம் விபின் சந்திரபாலரின் விடுதலை, அதை கொண்டாடத்தான் இந்த ஊர்வலம். தடை உத்தரவு கஞ்சாது தடையின்றி வெள்ளமாக பொங்கி வந்து சுதந்திர தாகத்துக்கு உயிரளிக்கும் தன்மானமிக்க தமிழர்களான உங்களுக்கு தலை வணங்குகிறேன். நம் தலைவர் வாவுசி பிள்ளைவாள் நோக்கத்தையும் கரத்தையும் நாம் வலுப்படுத்த வேண்டும்.
4: வந்தே மாதரம்,
5: வந்தே மாதரம்,
4: வந்தே மாதரம்,
5: வந்தே மாதரம்.
0: பாரத் மாதாவுக்கு
4: ஜெய்,
0: பாரத் மாதாவுக்கு
4: ஜெய்.
6: என் சகோதரர்களே, வெள்ளையனுக்கு எதிராக திரண்டால் மட்டும் போதாது, அவன் வியாபாரத்தை முடக்க வேண்டும். அப்போதுதான் அவன் தன் சீமைக்கு கப்பல் ஏறுவான். அதற்காகத்தான் சுதேசி கப்பல் ஓட்டி அவன் மானத்தை முதலில் கப்பல் ஏற்றிடும். இப்போது அவன் இங்கு விற்கும் அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்வோம்.
1: வெள்ளையன் துணிகளை அக்னி பகவானுக்கு இரையாக்குவோம். சுதேசி துணிகளை மட்டுமே அணிந்து பாரத தாயின் உண்மை புதல்வர்கள் நாம் என்பதை அந்த பரங்கியனுக்கு உணர்த்துவோம்.
0: இப்போது அந்நிய துணிகளை தீயிட்டு அத்துடன் நம் அடிமை தலைகளையும் எரிப்போம். பிழைவாள், வெள்ளையனுக்கு முதல் கொள்ளியை நீங்கள் வையுங்கள்.
2: ஆஹா,
1: அதிகார திமிரு பிடிச்ச கலெக்டர் விஞ்சும் அவன் அடிவருடி சப் கலெக்டர் ஆஷும் தான்.
7: ஸ்டாப் திஸ் மீட்டிங். சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணியம் சிவா அண்ட் பத்மநாபா ஐயங்கார், யுவர் அண்டர் அரெஸ்ட்.
8: இந்த ஐயங்கார் தான் எல்லா கூட்டங்களுக்கும் தலைமை தாங்கி ஆர்கனைஸ் செய்யறான். இவனோட பேச்சு தொழிலாளர்களை கிளர்ச்சி செய்ய தூண்டுது. செக் ஹிம், செக் ஹிம் இமிடியட்லி.
1: ஆஷ், விஞ்ச், உங்களோட சங்கிலிகளால எங்களோட தேசபக்தியை ஒண்ணும் பண்ண முடியாது.
8: என்ன திமிர் உனக்கு? அப்படியா, அதையும் பார்த்துடலாம்.
7: மிஸ்டர் ஆஷ், பேசாம உங்களால முடிஞ்சதை செயல காட்டுங்க.
0: ஆமா.

0: பத்மநாபா, சிவா, இருட்டில் கண்டு சரியாக தெரியல. ஆமாம், நீங்கள் எங்கே இருக்கீங்க?
1: ஐயா, பிள்ளைவாள், நான் இங்கே தான் இருக்கேன். என்னது இது, உங்களோட கையெல்லாம் அப்படி ரத்தம் வருது? இந்த வெள்ளக்காரா உங்களை செக்கிழுக்க வைக்கிறாளா? கொடுமை, கொடுமை.
2: பத்மநாபா, உடம்பு வலிக்கலாம், ஆனால் நம்மோட சுதேசி லட்சியம் வலிக்காது. இந்த திருநெல்வேலி கலவர வழக்கில் நம்ம மூணு பேரையும் பிரிக்க வெள்ளக்கார சதி செய்கிறான்.
1: சிறை குடும்பங்களை பற்றி நான் கவலைப்படலை ஐயா. சிறையில் இருக்கிற இந்த குறைஞ்ச வெளிச்சத்திலேயே நான் ரிக்வேதத்தை மொழிபெயர்க்க தொடங்கியிருக்கேன். நம்ம நாட்டோட ஆன்மீக பலம்தான் இந்த ஏகாதிபத்தியத்தை அழிக்கும்.
0: பத்மநாபா, உன்னோட மன உறுதிக்கு ஈடே இல்லை. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம்.
1: என்ன பிள்ளைவாள்?
0: நீலகண்ட பிரம்மச்சாரிங்கிற தீவிர சுதந்திர போராட்ட வீரரோட சிஷியனான வாஞ்சிநாதன்கிற இளைஞன் மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல சப் கலெக்டர் ஆஷை சுட்டு கொன்னுட்டானா?
1: அப்படியா? வெள்ளக்காரனுக்கு புரியுற பாஷையிலேயே பேசியிருக்கான்.
2: ஆனா இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, அவனும் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்.
0: ஆஷ் கொலைக்கும் நாம தான் பின்னணியில் இருப்போம்னு வெள்ளக்கார நம்ம மேல போட்ட கேஸை ஸ்ட்ராங் ஆக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானா?
1: பண்ணட்டும் பிள்ளைவாள், பண்ணட்டும். ஆனா ஒண்ணு, இனி வெள்ளக்கார அதிகாரிகள் தூங்காம நடுங்கியே செத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தூங்கினா கூட அவங்களுக்கு துர்ச்சோப்பனம் தான்.
0: சரி, மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பீல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
1: சரி பிள்ளைவாள், சரி.
3: ஆர்டர், ஆர்டர். திருநெல்வேலி கலவர வழக்கு மற்றும் மெட்ராஸ் பேங்க் விசாரணை.
4: போய் முதல்ல சாட்சி குறுக்க விசாரணை. நம்ம பத்மநாபா ஐயங்காரோட மனைவி அம்புச்சட்ட மலை விசாரிப்போம்.
5: எதுக்கு சார்?
4: எங்கள் அம்மாவை பார்த்தா ஒன்றும் தெரியாத பொம்னாட்டி மாதிரி இருக்குது. வீட்டு உள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற இதோட வாயை கிண்டினாலே இது பத்மநாபா ஐயங்காரா அதுவே பாட்டி விட்டுடும்.
5: ஆமாம் சார், நல்ல யோசனை தான்.
3: எஸ் ப்ரொசீட்.
4: எஸ் மை லார்ட், இந்த பத்மநாபா ஐயங்கார் மிகவும் ஆபத்தான சுரேஷி. இவருடைய மனைவி அம்புஜட்டை விசாரணை செய்ய அனுமதி வேண்டுகிறேன்.
3: எஸ் ப்ரொசீட்.
4: தேங்க்யூ மை லார்ட். மிஸ்ஸஸ் அம்புஜம், உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் கணவர் பத்மநாபா ஐயங்கார் ஒரு சுதேசி தானே?
6: வக்கீலையா? என்னோட ஆத்துக்காரர் சுதேசினா நீங்க பரதேசியா?
4: என்ன சொல்றேன், பரதேசியா? நான் என்ன பிச்சைக்காரன் சொல்றேன்.
6: உங்களை பத்தி உங்களுக்கு தானே தெரியும்.
4: என்ன அவமானப்படுத்துறாளா
6: ஐயா? சுதேசிக்கு முதல்ல உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ?
4: எனக்கு அர்த்தம் என்ன?
6: இருங்கோ இருங்கோ. சுதேசினா சொந்த நாட்டுக்காரான்னு அர்த்தம், பரதேசினா வெளிநாட்டுக்காரான்னு அர்த்தம், பிச்சைக்காரன்னு அர்த்தம் இல்ல. ஆனா உங்களுக்கு அப்படி தோணித்தனா அதுல நியாயம் இருக்கு. ஏன்னா வெளிநாட்டுக்காரா கிட்ட கை கட்டி வேலை பார்த்து பிச்சை வாங்குறவாளுக்கு கோபம் வர்றது நியாயம் தானே?
4: நீதிமன்றத்துல என்ன அவமானப்படுத்தினா உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா?
6: அதான் உலகத்துக்கே தெரியுமே. நீங்க எல்லாம் தண்டனைய தீர்மானம் பண்ணிட்டு தானே வழக்கையே விசாரிப்பேள்.
4: சரி இருக்கட்டும்.
6: பொதுமக்கள்
4: பணம் இழப்பு அப்படின்னு தலையங்க எழுதியிருக்காரு.
6: பேங்க் திவாலான விஷயம் உங்களுக்கு தெரியாதோ? திவாலானா பணம் போட்டவ தெருவில் தானே நிப்பா. நீங்க பரதேசின்னு சொன்ன உடனே உங்களை தப்பா பேசிட்ட மாதிரி கோபப்பட்டேல்ல. அப்போ மக்கள் அது மாதிரி ஆயிடுறாளே.
4: மை லார்ட், மை லார்ட, இந்த லேடி, மை லார்ட.
3: ஆர்டர், ஆர்டர்.
6: நான் தான் முன்னாடியே சொன்னேனே, தண்டனையே தீர்மானம் பண்ணிட்டு தானே வழக்கையே விசாரிப்பாள்னு.
3: இந்த கோர்ட் எல்லா எவிடன்ஸையும் பார்த்தது. மெட்ராஸ் கோர்ட் விதித்த ஜாமீன் படி பத்மநாபா ஐயங்கார் மீது

0: போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர் மட்டுமே விடுதலை ஆகிறார். வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவாவுக்கு சிறை தண்டனை நீடிக்கிறது.
1: என்னது பிள்ளை வழுக்கு சிவாவுக்கு தண்டனையா? இது அநீதி, இது அநீதி.
2: இது எதிர்பார்த்தது தானே பத்மநாபா? நீயாவது விடுதலை ஆணையே, அதுவே போதும்.
1: பிள்ளைவாள், உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வெளியே போவேன்?
3: பத்மநாபா, இது நம்ம கூட்டு நடவடிக்கைக்கு கிடைச்ச வெற்றி. நீ வெளியே போய் சுதேச பிரச்சாரத்தை தொடரு. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது அதுதான்.
2: பிள்ளைவாள் சொல்றத செய். அன்னை பாரத தேவி உனக்கு எப்பவும் துணையா இருப்பா.
1: சரி பிள்ளைவாள், சரி. அம்புஜம், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைவாளும் சிவாவும் என் கூட இல்லாதது என்னோட ரெண்டு கையையும் இழந்துட்ட மாதிரி தெரியறது. இங்கே என்னால எதுவும் சுதந்திரமா பண்ண முடியாம போலீஸ் டார்ச்சர் வேற.
4: என்ன, அவ ரெண்டு பேரையுமே ஜெயில போய் பார்த்து இத பத்தி யோசனை கேளுங்களே.
1: அப்படிங்கறியா? அதுவும் சரி, இப்பவே மனு போட்டுட்டு போய் பாக்குறேன்.
3: பத்மநாபா, உன்னோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இங்கே உனக்கு அஹிம்சை அதிகம்தான். நீ பேசாம கேரளாவுக்கே போயிடு. அங்கே உனக்கு நண்பர்கள் உறவுக்காரங்கன்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க துணையோட உன்னோட வேலையை நீ தொடர்ந்து பாரு.
2: என்னோட அபிப்பிராயமும் அதே தான் பத்மநாபா.
1: நீங்க ரெண்டு பேரும் சொன்னது இருட்டில் தவிக்கிறவனுக்கு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்படியே பண்றேன். ஆனாலும் எங்க போனாலும் சுதந்திர போராட்ட காரியங்களை நான் பண்ணிட்டே தான் இருக்க போறேன்.
2: பலே, சிங்கம் எங்க இருந்தாலும் சிங்கமா தான் இருக்கும், தங்கமும் எங்க இருந்தாலும் தங்கமா தான் இருக்கும். போயிட்டு வா பத்மநாபா.
1: அம்புஜம், ரெண்டு பேரும் என்ன கேரளாக்கு போக சொல்லிட்ட அம்புஜம்.
4: அப்புறம் என்னன்னா கவலை, முதல்ல நீங்க புறப்படுங்க.
1: சரி அம்புஜம், ஆனா அதுக்கு முன்னால பாரதியார போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
4: சரிண்ணா.
1: பாரதி, எனக்கு வாவுசியையும் சிவாவையும் விட்டுட்டு இருக்கிறது ரெண்டு கையும் உடஞ்ச மாதிரி இருக்கு.
5: பத்மநாபா, எனக்கு ரெண்டு கண்ணே போயிட்ட மாதிரி இருக்கு, என்ன செய்ய?
1: அவ ரெண்டு பேரும் என்ன கேரளாக்கு போயிடுங்கிறா.
5: சரிதான், நானும் தான் வெள்ளையன் கொள்ளையன் ரெண்டு பேரோட தொல்லை தாங்காம பாண்டிச்சேரியில அடைக்கலமானே.
1: அப்போ என்னவா கேரளா போன்னு சொல்றது சரிதாங்கிறேளா?
5: பிள்ளைவாள் தீர்க்க சிந்தனையாளர், அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். நீங்கள் அவர் சொன்னதை கேளுங்கள்.
1: சரி சரி பாரதி, நீங்களும் அதையே சொல்றீங்க, நான் அப்படியே பண்றேன்.
5: ஆனால் உம்மால் அங்கு சும்மா இருக்க இயலாது, தேச சேவையை தொடருங்கள்.
1: நிச்சயமாக பாரதி, உங்களோட பாடல்கள் எனக்கு ஆன்ம ஒளியையும் உத்வேகத்தையும் தந்துட்டே இருக்கும்.
5: இந்த பசி என்ற ஒன்று இருக்கிறதே, அது மட்டும் இல்லாவிட்டால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தேச சேவையில் ஈடுபடலாம். அதற்குத்தான் மருந்து என்ற ஒன்று இல்லை.
1: சரி பாரதி, நான் வருகிறேன்.
5: போறதுக்கு முன்னால வெள்ளக்காரன் விஞ்சும் பிள்ளைவாளும் பேசுண்ட மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். சில பத்திகளை சொல்றேன், கேட்டுட்டு போ.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
5: இது விஞ்ச் சொல்றது. நாட்டிலெங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், கனல் மூட்டினாய், வாட்டி உன்னை மடக்கி சிறைக்குள்ளே மாட்டுவேன், வழி காட்டுவேன், சுட்டு வீட்டியே புத்தி வருத்திட சொல்லுவேன், குத்தி கொல்லுவேன், தட்டி பேசுவாருண்டோ சிறைக்குள்ளே தள்ளுவேன், பழி கொள்ளுவேன். இதுக்கு பிள்ளைவாழோட பதில கேளும். சொந்த நாட்டில் பரர்க்கடிமை செய்தே துஞ்சிடோம், இனி அஞ்சிடோம், எந்த நாட்டினும் இந்த அநீதிகள் ஏற்குமோ தெய்வம் பார்க்குமோ, வந்தே மாதரம் என்றுயிர் போம் வரை வாழ்த்துவோம், முடி தாழ்த்துவோம், எந்த மாறுயிர் அன்னையை போற்றுதல் இனமோ அவமானமோ, சதையை துண்டு துண்டாக்கினும் உன் எண்ணம் சாயுமோ ஜீவன் ஓயுமோ, இதயத்துள்ளே இலங்கு மகாபக்தி ஏகுமோ நெஞ்சம் வேகுமோ. இப்படி புள்ளவாள் பதில் சொல்லி

0: வெள்ளக்காரன் மானத்தையே கப்பல் ஏற்றிருப்பார். சரி, நீங்கள் போய் பாருங்கள்.
1: சரி பாரதி, நான் வரேன்.
2: பத்மநாபா, தமிழ்நாட்டில இருந்து நீ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாமீன்ல விடுதலாகி கேரளாவுக்கு வந்தது சுதேசி இயக்கத்துக்கே பெரிய பலமாக்கும்.
1: நான் எங்க போனாலும் எனக்குள்ள எரியற சுதந்திரத்தையே யாராலையும் அணைக்க முடியாது மாதவா.
2: இன்னைக்கு சாயந்தரம் அந்நிய துணி பகிஷ்கரிப்பு போராட்டம் இருக்கு, நான் முன்னால போறேன். அங்க நீ பேசுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன்.
1: சரி மாதவா, நீ போ. நானும் என்ன சொல்லணும்னு இன்னும் ஒரு தடவை சரி பார்த்துக்கிட்டு வந்துடுறேன்.
2: இனி பத்மநாப ஐயங்கார் பேசுவார்.
3: கேரள சகோதரர்களே, வஉசி பிள்ளைவாளின் கூட்டாளியாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். 1906 முதல் 1911 வரை என்னை வெள்ளைக்கார போலீஸ் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்காக நான் அஞ்ச மாட்டேன். நமது பாரத மாதா அன்னியனிடம் அடிமைப்பட்டு கிடப்பது என் நெஞ்சில் கனலாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அவளை விடுவிக்கவில்லை என்றால் நாம் அவள் குழந்தைகள் அல்ல. பெற்ற தாயை அடகு வைத்து எந்த மகனாவது மானத்தோடு வாழ முடியுமா? அப்படி வாழ்பவன் மனிதன் தானா? விலங்குகளை விட கேவலம் அல்லவா? அது போன்றதுதான் அன்னியனுடைய துணிகள் நம் உடலில் இருப்பதும். அதற்கு நிர்வாணமாக கூட இருக்கலாம். அப்படி அணிந்திருப்பது நாம் மானத்தை இழந்ததாக அர்த்தம். நம்மிடமே மூலப்பொருள் எடுத்து அதை நம்மிடமே விற்பனையாகும் பிரிட்டிஷ் துணிகளை எரியூட்டுங்கள். நாம் இழந்த நம் மானத்தை மீட்டு எடுங்கள். இப்பொழுது நாம் வைக்கும் நெருப்பு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு நாம் வைக்கும் நெருப்பு. அதில் நமது அடிமைத்தனம் எரிந்து சுதந்திர பாரதம் மலரட்டும். வந்தே மாதரம்.
4: நடந்த போலீஸ் ஸ்டேஷன் கலவர வழக்க நீ இன்னும் மறக்கல போல இருக்கு. மறுபடியும் உன்னை ஜெயில போட உத்தரவு வந்திருக்கு. அரெஸ்ட் ஹிம் இமிடியேட்லி.
1: சிறைச்சல எனக்கு பழகி போன ஒன்றுதான் சார். என் நெற்றி திருமண் காப்பை உங்களால் அழிக்க முடியாது. அதே மாதிரி என்னோட சுதேசி சிந்தனையையும் உங்களால் அழிக்க முடியாது.
4: அப்போ நீ என்ன பண்ணாலும் திருந்த மாட்டேன் இல்ல?
1: நீங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடும் வரை நான் திருந்தவே மாட்டேன்.
2: பத்மநாபா, நீ திருவிழிக்கு நீ ஹிந்து ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்ததுல மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா போலீஸ் கண்காணிப்பு இன்னும் உனக்கு இருந்துகிட்டே இருக்கே.
1: ஆமா கோபாலன், நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால என்னோட வேலைகளுக்கு பல தடைகள் வந்துகிட்டே தான் இருக்கு.
2: ஆனா இத்தனைக்கு ஈடு கொடுத்து நீ இன்னும் சளைக்காம போராடிக்கிட்டு இருக்க பாரு. அதை நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
1: எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி என்னை நிக்க வச்ச பாரு என் பொண்டாட்டி அம்புஜம். அவ இல்லைனா நான் இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சிருக்க முடியுமானே தெரியலப்பா.
2: ஆமாப்பா, நீ சொல்றது கூட உண்மைதான்.
5: சுதேசி போராட்டத்தால நீங்க ஜெயிலுக்கு போனப்ப கூட நான் கலங்கலங்க.
1: நான்
5: கலங்க. ஆனா இப்போ
1: சொல்லு,
5: நம்ம சின்ன பையன் பார்த்த சரதுக்கு 7 வயசுதான் ஆகுது. அவனை உங்ககிட்ட
1: ஒப்படைக்கிறேன். எதுக்குமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ இப்போ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்ற? வேண்டாமா, வேண்டாமா.
5: என்ன பரதேசிகள் கோர்ட்ல நான் சொன்ன வார்த்தைய நீங்க எப்பவும் மறந்துடாதீங்க.
1: என்ன விட்டு போயிடாதமா? நீ இருக்கிறதாமா எனக்கு தெரியும். நீ இருக்கிறதாமா எனக்கு வீரம். என்னோட மலையாமே நீ தாமா என்னை விட்டு போயிடாதம்மா, போயிடாதம்மா.

0: பாப்பா, பொழுது விடிஞ்சாச்சுப்பா. 1917 இருந்து 1930 வரை நீங்க எழுதின கட்டுரைகள் நாட்டோட சுதந்திர போராட்டத்துக்கு பெரிய தூணா இருந்தது. இது வரைக்கும் பண்ணினதெல்லாம் போறும். இனிமே ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா.
1: இல்ல பார்த்தா, என்னால முடியாது. என் வாழ்நாளோட கடைசி 10 வருஷமும் உன்னோட மெட்ராஸ்ல இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னோட வருத்தம் என்னன்னா, இந்த நாட்டுக்காகவே தன்னோட சொத்து சுகம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணின உண்மையான தியாகிகளோட அருமை இந்த நாட்டு மக்களுக்கு புரியவே புரியாதா? பாரதி பாடின மாதிரி, நெஞ்சில் உரம்பமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்லிண்டு வாய்ச்சொல் வீரர்களாத்தான் இருக்க போறாளா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கீதாச்சாரியன் சொன்னபடி என் கடமையை செஞ்சுட்டேதான் இருக்க போறேன். நாட்டோட சுதந்திரத்துக்காக வேலைகளை இழந்து சோதனைகளை சந்திச்சாலும் நான் என்னோட லட்சியத்தை கைவிடல.
0: கண்டிப்பாப்பா,
1: நம் பாரத தேசம் சீக்கிரமே சுதந்திர காத்த சுவாசிக்கும் பார்த்தா.
0: அப்பா, உங்களை மாதிரி தியாகிகளோட வரலாறு இந்த நாடு இருக்கிற வரைக்கும் அழியாதுப்பா. வந்தே மாதரம்.
2: இதுவரை சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜி நிஷா நந்தினி அவர்கள். நடித்தவர்கள் பத்மநாப ஐயங்காராக வி கோவிந்தராஜன், பத்மநாப ஐயங்காரின் மனைவி அம்புஜமாக டி எஸ் லக்ஷ்மி, சுப்பிரமணிய பாரதியாக ராமசாமி சுதர்சன், சுப்பிரமணிய சிவா மற்றும் வழக்குரைஞராக சி ராஜா அப்பாசாமி, பத்மநாப ஐயங்காரின் தந்தை மற்றும் நீதிபதியாக என் மதன் சந்தர், வாபு சிதம்பரம் பிள்ளை மற்றும் சுதேசி இயக்கத்தோழராக டி கிருஷ்ணமூர்த்தி, பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி மற்றும் பத்திரிகை நண்பர் ராம்புவாக ஆர் ஜெயகோபால் ஆகியோர், அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேரமிரவு 11 மணி 1 நிமிடம். அதிகாலை முதல் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாமீர்களே. 5:45 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றது. 4:00 குரல் எண் 347. 6:00 விளம்பரங்களை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தான நல்லவை கேட்க உறவுகளை உயர்வாய் போற்றுவோம். வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியம் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலியம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேள்வி. இன்று ஒரு செய்தி. 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். காலை 7:00 காந்தி அஞ்சலி. 7:10 மதுரத்தன்றல். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் இயற்கையின் வரம் தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகழூட்டுகளுக்கான ஆலோசகர் த அன்பரசி அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல். 7:35 மதுரத்தன்றல். 8:00 மதுரத்தன்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 மதுரத்தன்றலின் தொடர்ச்சி. 9:00 அரங்கிசை. 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 தேசபக்தி திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். 11:10 த ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்களுடைய நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:11 இலக்கியம் பேசுவோம் கதையின் நாயகிகள் பகுதி 2. பங்கேற்பவர் கவிஞர் யாழ்னி முனுசாமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். 12:00 விளம்பரங்களை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை. 12:50 மெல்லிசை. 1:00 விளம்பரங்களை தொடர்ந்து 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை எழுத்தின் இசை நலமாய் வாழ.

கதையரங்கம் இவையாகியவை. அமைப்பு டாக்டர் கே வித்யாபதி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 ஆங்கில செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:35 சேந்திசை பாடல் பயிற்சி, 2:55 வானிலை அறிக்கை, 3 நிகழ்ச்சிகள் பகல் ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்து மீண்டும் 5:27 ஆரம்பமாகின்றது மாலை ஒளிபரப்பு, 5:30 மதுரை தென்றல், 6 நிகழ்ச்சி நிரல், 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் வெற்றி விழா திரைப்பட பாடல் கேட்க இருக்கின்றோம், 6:30 மாநில செய்தி, 6:40 மதுரை தென்றல், 6:50 சேவை செய்திகள், 7 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 மாவட்ட செய்திகள் நாமக்கல் மாவட்ட செய்திகளாக, 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் மாடு வளர்ப்பு குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி ராசவருடன் நேர்முகம், 8 செய்தி அறிக்கை, 8:50 மதுரை தென்றல், 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ, 8:30 அறிவியல் வெள்ளி, அறிவியல் புரட்சியில் இந்தியா உரை வழங்குகிறார் எஸ் கண்ணன், 8:45 மதுரை தென்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, 10 கொஸ்டின் ஹவர் இன் பார்லிமெண்ட், 10:45 நட்சத்திர கீதங்கள், 11

கோணப்பட்டி விவசாயி ராசவருடன் நேர்முகம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை திங்கள், 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ, 8:30 அறிவியல் வெள்ளி, அறிவியல் புரட்சியில் இந்தியா, உரை விளங்குகிறார் எஸ் கண்ணன். 8:45 மதுரை திங்கள், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, 10 மணிக்கு கொஸ்டின் ஹவர் இன் பார்லிமெண்ட், 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி மேலும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இவையாவும் அதிகாலை முதல் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். நீ கேட்கலாம் விளம்பரம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒலிபரப்பு இன்னதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.